0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அனைத்து பண்பலைகளிலும் கேட்கும் மக்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் 6 மணி. இனி தொடர்வது அருள்மணி மாலை.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: நோயே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: கோடி ஜென்மம் தான் பாடல் எஸ் ஜானகி குரலில், கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியன் வரிகளில், எல் கிருஷ்ணன் இசையில் கேட்டிணைந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவது

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வர இருப்பது திருநபி என்ற பாடல். கோவை ஜலீல் குரலில், எஸ் எம் முரவதிலி வரிகளில், நியாஸ் அகமத் இசையில்.

0: அருள்மணி மாலை.
1: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்டா?
2: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
1: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
2: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
1: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல.
2: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
1: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மள பாதுகாக்கும்.
2: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
1: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும்போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும்போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு குறித்து மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நாளிதழ் ஒன்றில் தெரிவித்திருப்பதை அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார்.

0: நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில் என்றும், அர்த்தமுள்ள விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளுக்கான இடமே தவிர அரசியல் ரீதியிலான நிர்பந்தங்களை வலியுறுத்தும் இடம் அல்ல என்று டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று இதனை அறிவித்த அவர், அணைக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து விரைவில் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினார். இதற்கிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி சுமார் 89 அடியை எட்டியிருப்பதாகவும், ஓரிரு நாளில் 90 அடியாக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 1294 ஏக்கர் பரப்பளவில் மின் வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். சிப்காட் நிறுவனத்தால் 774 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும், இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுக்கோட்டையில் 500 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சிறிய ஜவுளி பூங்கா, விழுப்புரம் ஓமந்தூர் பகுதியில் 146 கோடி ரூபாயில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்ற உள்ளிட்ட அறிவிப்புகளையும் செல்வி கீர்த்தனா வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் திரு விஜயை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்புக் குழுவின் தலைவர் திரு சுப்பிரமணியம் தலைமையிலான விவசாயிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விமான நிலையத்திற்காக 90% நிலங்கள் கையகப்படுத்திவிட்டதாக கூறப்படுவது உண்மை அல்ல என்று கூறினார். விளைநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்த தாவேக அரசு தற்போது அதே இடத்தில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கையகப்படுத்தப்பட்ட சுமார் 1700 ஏக்கர் நிலங்களில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்கப்போவதாக மாநில அமைச்சர் அறிவித்திருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பரந்தூருக்கு மாற்றாக புதிய விமான நிலைய பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்ததன் அடிப்படையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பசுமை விமான நிலையம் அவசியம் தேவை என்றும் திரு தொல் திருமாவளவன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மீதான குதிரை பேர புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். அமமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மன்னார்குடி தொகுதி உறுப்பினர் திரு காமராஜ் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்ததை சுட்டிக்காட்டி, கடந்த மே மாதம் 8ஆம் தேதி ஏற்கனவே தாம் புகார் அளித்திருப்பதாக திரு டி டி வி தினகரன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொப்பரை தேங்காய் இணையவழி ஏலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் விற்பனை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் அதிக அளவில் பயனடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இணையவழி பொது ஏல முறைக்கு விவசாயிகள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. இணையவழி பொது ஏல முறைக்கு முன்பாக 4 முதல் 16 டன் வரை விற்பனையான கொப்பரை தேங்காய் விற்பனையானது தற்போது 35 டன் என 2 மடங்கு விற்பனை நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் நடப்பாண்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இதுவரை கொப்பரை தேங்காய் விற்பனையில் பங்கேற்ற 3786 விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலமாக 4 கோடியே 83 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களுடைய கொப்பரை

0: தேங்காய் விற்பனையினை கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கத்தில் நடைபெறும் இணைய வழி பொது ஏலத்தில் கலந்து கொண்டு உரிய விலையினை பெறலாம் என மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் இருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வடகேரளத்தை ஒட்டியுள்ள கடலோரப் பகுதியில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் காற்றழுத்த சுழற்சியும், தமிழகத்தின் கிழக்கு கடலோரப் பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் காரணமாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 10,000 கனஅடியாக உள்ளது என்றும், ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு 11வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 10,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 12,000 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து தற்போது குறைந்துள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து 11வது நாளாக இன்றும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
1: இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதாகவும், புதிதாக கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியா மொராக்கோ இடையேயான வர்த்தகத்தை 2 மடங்காக உயர்த்தவும், முதலீடுகளை அதிகரிக்கவும் 2 நாடுகளும் இலக்கு நிர்ணயித்துள்ளன. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். ரக்ஷாபந்தனை முன்னிட்டு நாடு முழுவதும் மகளிருக்கு 1 ஆண்டு இலவச செல்போன் ரீசார்ஜ் அளிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. பெங்களூருவிலிருந்து விழுப்புரத்திற்கு கடத்திவரப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 240 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களின் நலன் மற்றும் பள்ளிகளின் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செயல்படும் சிறப்பு பள்ளிகளில் ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலைத்திருவிழா போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா நேரில் பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: என்னென்ன பண்ணிட்டு இருக்கற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு. பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துறமா?
0: இந்த வந்துறேன் அப்படினு சொல்றதுல வேகம் இருக்குது. ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இறேன்.
0: சைக்கிள்ல வர்றேன். கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற? டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீ ஏன் இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேனே.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: நேரம் 6:54. இன்னைக்கு காலையிலிருந்து அருள்மணி மாலை கேட்டிருப்பீங்க. பக்திமயமான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வணக்கம் தமிழ்நாடுல இன்றைய நாள் பற்றின சிறப்பான தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக சொல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் முகநூல் பக்கத்தில் உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டு அதுக்கான பதிலையும்

சொல்வீங்க. தொடர்ந்து 8 மணிக்கு உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி, நேர்கள் உங்கள் விருப்பமான பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும். தொடர்ந்து 9 மணிக்கு கலக்கல் அரங்கம் கேம் ஷோ, ஜாலியான கேம் ஷோ உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், உங்களுக்காக குட்டி குட்டியாக ஜென்ரல் நாலேஜ் குவஷன்ஸ் எல்லாம் வசதியாக இருக்குது, அங்கே கேட்க கேட்க நீங்கள் அழகாக ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த ஷோ இருக்கும்.

தொடர்ந்து 11 மணிக்கு என்றும் இனியவை நிகழ்ச்சி. 1950கள் 60கள் 70களில் வந்த தமிழ் பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக வரப்போகுது. பன்னிரண்டு மணிக்கு ரெட்ரோ நேரம், 1980கள் 90களில் வந்த பாடல்கள். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். நேர்களான நேர்கள் எங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு அதை நம்ம வானிலையில் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து எங்கள் ஸ்டைல் 2 மணிக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. படப்பாடல்கள், அதாவது ஒரு ஒரு தீம் பேஸ்டாக, ஒரு ஒரு ஐடியா பேஸ்டாக உங்களுக்கான பாடல்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. தொடர்ந்து 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ, 5 மணிக்கு பூஞ்சென்றல் நிகழ்ச்சி. நாங்கள் கேள்வி கேட்க, நீங்கள் பதில் சொல்ல ஒரே ஜாலியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 6 மணிக்கு பக்தி மாலை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.

தொடர்ந்து இரவு 8 மணிக்கு நீ கோரினால் நிகழ்ச்சி. இதுலையும் உங்களுக்காக நாங்கள் ஒரு கேள்வி கேட்டு அதை நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள், அதே போல் அதை தொடர்ந்து என் இனிய பொன்னிலாவே சூப்பர் மெலடிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரிக்வஸ்ட் கொடுத்த மாதிரியான பாடல்கள் வரும். 11 மணிக்கு மனசு மயங்கும் போன்ற மிட் நைட் மெலடி சாங்கோட இன்றைய நாள் ரொம்பவே சூப்பராக நிறைவரும். ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் கேட்டு நேர்களான நீங்கள் ரசித்து மகிழ்ந்துருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிய காலை வணக்கம். இது வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி, நேரம் 7:01. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான நாள் இல்லையா? ரெண்டு ஃபெஸ்டிவல் நம்மளுக்காக வந்திருக்கு, அதாவது திருவோணம் மற்றும் மிலாடி நபி. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் திருவோணம் மற்றும் மிலாடி நபி வாழ்த்துக்கள். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சினாலே இன்னைக்கு நாளுக்கான எல்லா சிறப்பான தகவல்களையும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நாங்கள் ஒரு க்வெஸ்சனும் கேட்டு அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இன்றைக்கான நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் ஃபேஸ்புக்கில் அந்த க்வெஸ்சனை போஸ்ட் பண்ணிவிட்டேன். அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ஸாக உங்களுடைய பதில்களை நீங்கள் பதிவிடலாம். இன்றைக்கு திருவோணம் மட்டும் இல்லாமல் அன்னை தெரசாவின் பிறந்த நாள், பெண்களுக்கான சமத்துவ தினம் மற்றும் தேசிய கண்தான இருவார கொண்டாட்டம் இன்றைக்கு போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிலாடி நபியும் நம்ம சேர்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.

திருவோணம், திருவோணம் அப்படின்னாலே ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் தான், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். கேரளாவுடைய மாநில திருவிழாவாக கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய பேர் நிறைய இடங்களில் ஓணம் கொண்டாடிட்டு இருக்கோம். கடந்த நாட்கள்லாம் நீங்கள் பார்த்தாலே நிறைய ஸ்கூல், காலேஜ், அப்புறம் ஒர்க் பிளேஸில் உள்ளவங்கலாம் ஓணம் சாரீ கட்டிட்டு, ஓணம் வேஷ்டி கட்டிட்டு அழகாக காலையில் கிளம்பி போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு பூக்கோளம் போட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ஒரு நாலு செல்ஃபி எடுத்து ஒரு மாதிரி ஜாலியாக போகும் ஓணம் ஃபெஸ்டிவல். ஸோ அந்த ஓணம் ஃபெஸ்டிவல் குறித்த தகவல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. கேட்டடைந்திருங்கள் ஜோத்பாரி தமிழகம் 102.3.

இன்று கேரளாவின் மிக முக்கியமான வண்ணமயமான திருவிழாவான திருவோணம் கொண்டாடப்படுகிறது. ஓணம் கேரளத்தின் அதிகாரப்பூர்வ மாநில திருவிழாவாகும். இது மலையாள மாதமான சிங்கம் மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. நிலத்தில் விளைந்த பயிர்களை அறுவடை செய்து இயற்கைக்கு நன்றி செலுத்தும் அறுவடை திருவிழாவாக இது அமைகிறது. மேலும் பக்தியிலும் கொடையிலும் சிறந்து விளங்கிய மகாபலி சக்கரவர்த்தி தன் மக்களை காண ஆண்டுக்கு ஒருமுறை பூலோகத்திற்கு வரும் நாளாக இந்நாள் நம்பப்படுகிறது. அத்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி 10வது நாளான திருவோணம் அன்று உச்சக்கட்ட கொண்டாட்டமாக ஓணம் பண்டிகை நிறைவடைகிறது. அத்தம் நாளில் சிறிய அளவிலும் தினமும் புதுப்பூக்கள் சேர்த்து திருவோணம் அன்று மிகப்பெரிய அளவிலும் வாசலில் பூக்கோலம் போடுவர். தமிழகத்தின் பொங்கல் பண்டிகையைப் போல கேரள மக்களுக்கு இது உழவர் பெருவிழாவாகவும் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் அறுவடை திருவிழாவாகவும் அமைகிறது. திருவோணத்தன்று பெண்கள் கசவு எனப்படும் தங்க கரையிட்ட வெள்ளை சேலையையும் ஆண்கள் வெள்ளை வேட்டியையும் அணிவர். ஓணம் பண்டிகையன்று குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் அனைவருக்கும் புத்தாடை வழங்கி ஆசி பெறுவது முக்கிய வழக்கமாகும். இதனை ஓணக்கோடி என்று அழைப்பர். ஓணத்தள்ளு, தும்பித்துள்ளல், ஓணவில்லு, புலிக்களி, கைக்குட்டிக்களி, வல்லம்களி போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளும் கலைகளும் இந்நாளில் நடைபெறும். இந்நாளின் முக்கிய அம்சம் ஓணசாத்தியா எனப்படும் பிரம்மாண்ட விருந்தாகும். வாழை இலையில் பருப்பு, நெய், அவியல், சாம்பார், பாயசம் உட்பட 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய சைவ உணவுகள் பரிமாறப்படுகின்றன. இவ்வாறு பன்னெடுங்கால வரலாற்று சிறப்பும் ஆழமான பண்பாட்டு வேர்களும் கொண்ட கேரளம் தனது தனித்துவமிக்க மாநில திருவிழாவான ஓணத்தின் வழியே உலகிற்கு மனிதநேயத்தையும் இயற்கையோடு இயைந்த வாழ்வியலையும் பறைசாற்றுகிறது. சாதி மத எல்லைகளை கடந்து மக்கள் அனைவரும் ஒன்றிணையும் இந்த அறுவடை திருவிழா சமத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் என்றென்றும் நிலநிறுத்தும் ஒரு உன்னதமான பண்பாட்டு அடையாளமாகும்.

நட்பை துணை திரைப்படத்திற்காக அப்படியே சூப்பராக ஜாலியாக ஒரு பாடல் முதல் பாடலாக கேட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வணக்கம் தமிழ்நாட்டில் நான் சொன்ன மாதிரி ஓணம் பற்றிய சிறப்பு தகவல்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு க்வெஸ்சன் போட்டிருக்கேன், அது க்வெஸ்சனுக்கு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் மூலமாக பதில் சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். என்னமோ அது க்வெஸ்சன் அப்படின்னா, இந்தியா எந்த வருடத்திற்குள் தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்க உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. இஸ்ரோடைய சேர்மன் வந்து அந்த நியூஸ் சொல்லியிருந்தார், விண்வெளியில் வந்து நமக்கான சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்கிற ஏற்பாட்டில் இருக்காங்க. அது எந்த ஆண்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணும். நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கிட்ட வரும்பொழுது என்ன சரியான பதில், அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் சரியாக பதில் சொல்லிருக்கீங்கன்னு கண்டிப்பாக

0: பண்ற.
1: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
2: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
1: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
2: அதோ பாருங்க, தோட்டத்துக்கு கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
1: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு. இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
2: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால

0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு. இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கன்னிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த புனிதமிக்க நாளில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நபிகள் நாயகத்தின் போதனைகளை நினைவுகூரும் தருணமாக மிலாது நபி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவதற்கு நபிகள் நாயகத்தின் போதனைகள் நமக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தேசிய பாதுகாப்பு உத்திகள் குறித்த மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு மேம்பட்டால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முடியும் என்று கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் நக்சல் பாதிப்புகள், போதைப்பொருள் உள்ளிட்ட பிரச்சினைகள் பல தசாப்தங்களாக நீடித்த நிலையில் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தற்போது அந்த மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும், மாநில காவல்துறையினருடன் மத்திய பாதுகாப்பு படையினரும் இணைந்து இந்த நிலையை உருவாக்கியிருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. சீனா சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இந்தியா சீனா எல்லை தொடர்பான சிறப்பு பிரதிநிதிகள் பங்கேற்ற 25வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு அந்நாட்டு அமைச்சர் வாங் யீவுடன் தலைமை வகித்து பேசினார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாட்டு எல்லை தொடர்பான பிரச்சினை குறித்து வலுவான கருத்துக்களை இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் முன்வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால நலன் மற்றும் ஒட்டுமொத்த எல்லை சூழலை கருத்தில் கொண்டு அரசியல் ரீதியிலான தீர்வு காண்பதற்கு இருதரப்பிலும் தொடர்ந்து செயலாற்ற ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தியான்ஜின் நகரிலும்

0: 2024 அக்டோபர் மாதம் காசன் நகரிலும் இரு நாடுகளின் தலைவர்கள் இடையே முக்கியமான ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இருதரப்பிலும் எடுத்துரைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் க. ராசாராம் குறித்த புத்தகத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று வெளியிட்டார். புதுதில்லியில் குடியரசுத் துணைத்தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணி மைந்தன் எழுதிய க. ராசாராம் அரசியல் மற்றும் சமூக பேராளுமை என்னும் புத்தகம் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தின் மூன்று முன்னாள் முதலமைச்சர்களின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் பணியாற்றியவர் க. ராசாராம் என்று புகழாரம் சூட்டினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேசிய தலைவர்களுடனும் நட்புறவை கொண்டிருந்தவர் என்றும் இலக்கியம் மற்றும் எழுத்தில் ஆர்வம் கொண்டவராக அவர் திகழ்ந்ததாகவும் குடியரசுத் துணைத்தலைவர் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் மாணவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் பங்கேற்கலாம் என்று மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவ சண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வருகிற 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு காணொலி காட்சி மூலமாக ரெண்டு இடத்துல திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணவர்களோட பேச இருக்கிறாங்க. வேடசந்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலையும் NPR கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலையும் வந்துட்டு பேசுகிறாங்க. இதில் வந்துட்டு நேஷ்னல் யூத் ஐகான்ஸு, நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் மற்றும் நம்மளுடைய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு நம்மளுடைய விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி கலந்துரையாடலும் நடத்த இதுல விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். மேலும் வந்துட்டு இந்த கலந்துரையாடல் முடிவுல என்னென்ன கருத்துக்கள் பகிரப்பட்டுச்சோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு அனுப்பப்பட்டு அது மேல பரிசீலிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க.
0: கனடாவிற்கு 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் டொராண்டோ சென்றடைந்தார். கனடா மற்றும் அமெரிக்காவில் நிதியமைச்சர் 9 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த நாடுகளுடன் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் முதலீடு வாய்ப்புகளை தீவிரப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். முதற்கட்டமாக கனடா சென்றுள்ள அவர் அங்கு நடைபெறும் பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தையில் அந்நாட்டு நிதியமைச்சர் பிரான்கோயிஸ் ஃபில்பே உடன் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான முக்கிய தளமாக இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்றும் இருதரப்பு முதலீடு வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச முன்னுரிமைகள் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ளவும் வசதியாக இருக்கும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடு தொடர்பான வட்டமேஜை நிகழ்ச்சியிலும் நிதியமைச்சர் கலந்து கொள்கிறார். வரும் 28ஆம் தேதி அமெரிக்கா செல்லும் அவர் சிகாகோ, ஆஸ்வெலி, நியூயார்க் நகரங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்ட கடந்த 10 ஆண்டுகளில் நாடு முழுவதும் இத்திட்டம் பொதுமக்கள் வியாபாரிகளிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டம் தங்களின் வியாபாரத்திற்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். நான் மளிகை கடை ஒன்று வச்சிருக்கேன். யூபிஐ கொண்டு வந்ததுனால நல்ல பயன் கிடைச்சிருக்கு. யூபிஐனா பல பேர் வந்து பணம் பரிவர்த்தனை பண்றதுக்கு ஈஸியா போகுது. பணம் வந்து யாரும் கையில கொண்டு போக வேண்டிய கிடையாது. இது ஒரு சேஃப்டியான இது. இந்த திட்டத்தினால வந்து மக்கள் நல்லா பயன் அடைஞ்சிருக்காங்க. எங்க கவலைக்கார கஸ்டமரும் பெரும்பாலும் பண பரிவர்த்தனை வந்து யூபிஐல தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் கொண்டு வந்த பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.
3: டிஜிட்டல் இந்தியாவுடைய திட்டம் அருமையான திட்டம். இதனால குறு சிறு வியாபாரிகள், பிளாட்பார வியாபாரிகள் மற்றும் எண்ணற்ற பயனாளர்கள் பயனடைந்து இருக்காங்க. பெரிய உன்னதமான திட்டம். இந்த திட்டத்துக்கு நாங்கள் எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கோம்.
4: டிஜிட்டல் இந்தியா திட்டம் முன்னாடி பேங்க்ல போய் 1 மணி நேரம் காத்திருந்து செல்லாம் எழுதி நேர பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் காத்திருக்கணும். இது 1 நிமிஷத்து 1 செகண்ட்ல அந்த திட்டத்தால பொதுமக்கள் ரொம்ப நல்லா பயன்படுறாங்க. நல்ல திட்டம், அருமையான திட்டம். பிரதமர் மோடிக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட போது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்று போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும் போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். தலைநகர் தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கும் லக்ஷ்மி யோஜனா திட்டத்தை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைக்கிறார். தல்கதோரா மைதானத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த திட்ட பயணிகளுக்கு அதற்கான அனுமதி கடிதங்களை முதலமைச்சர் வழங்க உள்ளார். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்க இத்திட்டம் வகை செய்கிறது. ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நீரிணையில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த அனைத்து கண்ணிவெடிகளும் அகற்றப்பட்டும் செயலிழக்கச் செய்தும் அமெரிக்க கடற்படை நடவடிக்கை எடுத்திருப்பதாக சமூக வலைதளத்தில் திரு ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையில் புதிதாக கண்ணிவெடிகளை ஈரான் வைக்குமானால் அவற்றையும் தங்கள் நாட்டு இராணுவம் அழிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. நான் உங்கள் அஜய் குழலி. இன்றைக்கி வணக்கம் தமிழ்நாடில் இன்றைக்கான சிறப்புகள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? திருவோணம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அன்னை தெரசாவின் பிறந்த தினம். 1910 ஆகஸ்ட் 26 பிறந்திருக்காங்க. இவங்க வந்து 1950 அதாவது பாலிநோய், தொழுநோய், காச நோயால் பாதிக்கப்பட்டு ஆதரவற்ற நிலையில் வாடியவங்களுக்கெல்லாம் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தாவில் நிறைய இடங்களை வந்து நிறைய அமைப்புகளை வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னை தெரசா மக்கள் இனத்துக்காக செய்த அனைத்து உதவிகளையும் நம்மளால் மறக்கவே முடியாது.

அன்னை தெரசாவுக்கு பாரத ரத்னா விருது, அது மட்டும் இல்லாமல் பல கௌரவ டாக்டர் விருதுகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்க பிறந்த நாளான அன்று நம்ம அவங்கள வந்து நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை.

அன்பால் உலகை வசப்படுத்திய அன்னை தெரசாவின் பிறந்த தினம் இன்று. அன்னை தெரசா 1910 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி அல்பேனியாவில் பிறந்தார். இவரின் இயற்பெயர் ஆக்னஸ் கோன்ஜா போஜாஜியு. சமூக சேவைக்கு தன்னை அர்ப்பணிப்பதே உண்மையான ஆன்மீகம் என்றது அவரது உள்ளுணர்வு. 1929இல் கொல்கத்தா வந்தவர். 17 ஆண்டுகள் ஒரு பள்ளியில் பணியாற்றினார். 1950ஆம் ஆண்டு முதல் இந்தியாவின் கொல்கத்தாவில் பிறர் அன்பின் பணியாளர் என்ற சபையினை நிறுவினார். 45 வருடங்களுக்கு மேலாக ஏழை எளியோருக்கும், நோய்வாய்ப்பட்டோருக்கும், அனாதைகளுக்கும், இறக்கும் தருவாயில் இருப்போருக்கும் தொண்டாற்றியவர் இவர். 1979இல் அமைதிக்கான நோபல் பரிசினையும், 1980இல் இந்தியாவின் சிறந்த குடிமக்கள் விருதான பாரத ரத்னா விருது

பண்ணையும் பெற்றார். 1950 ஆம் ஆண்டு த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்கிற அமைப்பை தொடங்கிய அன்னை தெரசா அவர்கள் தனது முதன்மை பணியாக யாரும் கவனிக்காமல் ஆதரவற்றவர்களாக இருப்பவர்களை நேசிப்பதும் பராமரிப்பதும் என தனது மகத்தான பணியை முழு வீச்சில் செய்ய தொடங்கினார். யாருமே நெருங்கிச் சென்று சிகிச்சை அளிக்க தயங்கிய தொழுநோயாளிகளிடம் தயங்காமல் சென்று தன்னால் இயன்ற சேவைகளை செய்தார். 1969 ஆம் ஆண்டு உலகெங்கிலும் உள்ள மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அதிகாரப்பூர்வ சர்வதேச சங்கமாக மாறியது. அன்னை தெரசாவின் பொன்மொழிகள்: சிறிய விஷயங்களில் உண்மையாக இருங்கள், ஏனென்றால் அதில்தான் உங்களது வலிமை உள்ளது. உங்களால் 100 பேருக்கு உணவளிக்க முடியவில்லை என்றால் ஒருவருக்காவது உணவளியுங்கள். எப்போதும் புன்னகையுடன் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வோம், ஏனென்றால் புன்னகையே அன்பிற்கான தொடக்கம். நாம் இந்த வேலையை செய்கிறோம் என்பது அற்புதமல்ல, அதை செய்வதில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதே அற்புதம்.

அன்னை தெரசா தொடர்பான தகவல்களை எழுதி வழங்கியவர் சரவணன். இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கோம். இந்தியா எந்த வருடத்திற்குள் தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்க உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டக் டக் டக்குன்னு ஆன்சர் போட்டுட்ருக்கீங்க. எல்லாரும் வந்து ஃபேஸ்புக்கில் விபத் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற பேஜில் போஸ்ட் ஒன்று போட்டிருக்கோம். அந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்ஸாக பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் ஸ்ரேயா கோஷல், நக்குல் அபியங்கர், ஜிதின் ராஜ் குரல், வேக் வரிகள், ஏ ரஹ்மான் இசையில் கோப்ரா திரைப்படத்திற்காக வந்துகிட்டே இருக்குது தும்பி துள்ளல். ஸோ துள்ளி துள்ளி வந்துகிட்டே இருக்குது. கேட்டு மகிழ்ச்சி விபத் பாரதி தமிழகம் 102.3.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: பாட்டு பொங்கல்.
2: ஒத்த சொல்லால என் உசிரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் அடசொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சே என கொண்டாடா. வணக்கம், நான் உங்க திரைசை பின்னணி பாடகர், நாட்டுப்புறைசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: அடிகருப்பு நிறத்தழகி உதட்டு சமப்பழகி சில்லறையில் சதறி கண்டி ஓம் சிரிப்பில் சில்லறை.

ஆகஸ்ட் 26 இன்னைக்கு இன்னொரு ஒரு சிறப்பான நாளும் கூட விமன்ஸ் ஈக்வாலிட்டி டே, அதாவது மகளிருக்கான சம உரிமை தினமா இன்னைக்கு கொண்டாடப்படுது. கல்வி, வேலைவாய்ப்பு, ஊதியம், அரசியல் மற்றும் சமூகம், இந்த மாதிரி எல்லா துறையிலையும் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துவதற்காக தான் இந்த தினம் கொண்டாடப்படுது.

விமன்ஸ் ஈக்வாலிட்டி டே, பெண்கள் சமத்துவ தினம் இன்று. பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு இடையே பாலின சமத்துவத்தை வலியுறுத்துவதையும் சமூகத்தில் பெண்களுக்கான சம உரிமைகளை நிலைநாட்டுவதையும் நோக்கமாக கொண்டு இந்த நாள் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1926 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26 அமெரிக்க பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டதை நினைவுகூரும் வகையில் இந்த நாள் தொடங்கப்பட்டது. அமெரிக்கா நாடாளுமன்றத்தால் 1973 ஆம் ஆண்டு முதல் இது அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு ஆண்டும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. தற்காலத்தில் இது அமெரிக்காவை தாண்டி உலகம் முழுவதும் உள்ள பெண்களின் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் சமத்துவத்திற்கான போராட்டத்தை அங்கீகரிக்கும் நாளாக மாறியுள்ளது. பெண்கள் சமத்துவ தினத்தின் முக்கியத்துவம் மற்றும் நோக்கம் என்னவென்றால், வேலைவாய்ப்பு, ஊதியம் மற்றும் கல்வி ஆகியவற்றில் பாலின பாகுபாடற்ற சமநிலையை உருவாக்குதல், குடும்பம் மற்றும் அரசியல் தளங்களில் பெண்களுக்கான முடிவெடுக்கும் உரிமையை அதிகரித்தல், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை ஒழித்து அவர்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் உதவி எண்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவை அடங்கும். இனி இந்த நாளில் மட்டுமல்லாமல் எல்லா நாளும் பெண்களை போற்றுவோம், சமத்துவத்தை காப்போம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை
2: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
1: காலை 5:30 முதல் 6 மணி வரை
0: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய.
1: தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz. கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
2: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக்கில் ஒரு க்வெஸ்சன் போட்டிருக்கோம். இந்தியா எந்த வருடத்திற்குள் தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்க உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆன்சர்ஸ் போட்டு வரீங்க. டக் டக்குன்னு போட்டு வரீங்க, ஃபாஸ்ட்டாக போட்டு வரீங்க. நீங்கள் போட்டுகிட்டே இருங்க, நான் சீக்கிரமாக உங்கள் பேரெல்லாம் வாசிச்சு யாரெல்லாம் கரெக்டாக சொல்லிருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லிடுறேன். பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜு கீழே ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்கு, அந்த கமெண்ட்டு கீழே பதிவு செய்யணும்.
3: बच्चे भी जानते हैं इसके साथ।
2: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் 4 Students திரைப்படத்திற்காக லட்சாவதியை வந்துட்டு இருக்கு. ஜெசி கிஃப்ட் குரல்ல, பழனி பாரதி வரிகள்ல ஜெசி கிஃப்டோட இசையில கேட்டிணைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3.

தேசிய கண்தான இருவார கொண்டாட்டமும் இந்த வாரம் போயிட்டுருக்கு. அதாவது வந்து தேசிய இருவார கண்தான கொண்டாட்டம் ஆகஸ்ட் 25 செப்டம்பர் 8 வரைக்கும் போயிட்டுருக்கு. மக்களிடையே கண்தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த 2 நம்ம இந்த கொண்டாடிட்டுருக்கோம். இந்த 2 விழிப்புணர்வு பேரணிகள், சிறப்பு முகாம்கள், அதே போல கண்தானம் பற்றிய மூடநம்பிக்கைகளை வந்து ஒழிப்பதற்கான கருத்தரங்கங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கண்தானம் செய்யணும்னு விரும்புறவங்க பக்கத்துல உள்ள அரசு மருத்துவமனைக்கோ அல்லது பதிவு செய்யப்பட்ட கண் வங்கிகளுக்கோ சென்று அவங்களுடைய பேர்களை பதிவு செஞ்சுக்கலாம்.

கண்கள் மூடினாலும் ஒளி தொடரட்டும், நம் கண்கள் இன்னொருவர் உலகை காணட்டும். கண்தானம் செய்வோம், இரு விழிகளில் பல தலைமுறைகளுக்கு வெளிச்சம் தருவோம். கண்தானம் மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கையை மாற்றும் மகத்தான கொடை. இன்றே உறுதி செய்வோம், கண்தானம் செய்வோம், ஒளியை பகிர்வோம்.

ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி நம்ம வந்து வணக்கம் தமிழ்நாட்டில் க்வெஷ்சன் கேட்டிருந்தோம். என்ன க்வெஷ்சன் கேட்டிருந்தோம் அப்படின்னா, இந்தியா எந்த வருடத்திற்குள் தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்க உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் போட்டிருக்கீங்க. அதாவது கரெக்டான ஆன்சர் என்னென்னா, 2035 இந்திய விண்வெளி நிலையத்தின் அதாவது பேர் வந்து பாரதிய அந்தரிக்ஷா நிலையம் அப்படின்ற ஒன்றத்தை வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவுடைய சேர்மன் அறிவிச்சிருக்காரு. சரியான பதில் சொன்னாங்கன்னு பார்த்தோம்னா, மீரா வெங்கட்ராமன், ராதாகிருஷ்ணன், பத்மா சவுந்தரராஜன், பத்மினி பத்து, கலையரசன், முருகேசன் தஞ்சாவூர்லிருந்து, ஆசை தம்பி வெங்கட்ராமன், அதுபோல திருநன்றூர் ஹிந்து தமிழன் ஜெயராமன், ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டான், நாகூர் யூசுப் மாலும், குணலன் அண்ணாமலை, சோமசுந்தர பிரபு, நடராஜன் சுப்பையா புத்தகரம், முத்துமாரி, ஆரணி பாப்பம்பட்டி ஆண்டாள் தேவமணி, கருப்பண்ணன் ரங்கசாமி, சாமுண்ணி முருகேசன் அடைக்கலம், கண்ணன் பி,

இசை அஸ்வினி நாகராஜ், பிரபு, வீரா, ரமா, ஜெயாவேல், ரங்கராஜன், பிரமீளா தமிழ்ச்செல்வன், மாலினி தேவி, சிவன், அருண், ஹரிராம், ராஜலட்சுமி, ஏ ஆர்காடு, சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, எம் சங்கர், ஹேமலதா, அலிநகரம் எஸ், மகாதேவன், அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, கீதா, ராஜகோபாலன், காஞ்சனா, கே விஜே, வி ஆர் செந்தில், கமலாவரதன், கலைதுரைராஜன், பால ஜெயச்சந்தர், பொன்னியம்மன்மேடு, வண்ணை கணேசன், பிரகாஷ் கர்நாடகாவிலிருந்து, வீரதுரை அரியலூர், லோகேஸ்வரி தினேஷ், புவனகிரி சுமதி பாபு, மேலப்பேடு தயாளன், மயிலை பட்டாபி, சோலை ரீஜா மனோகரன், செங்கல்பட்டு ரமணி வில்வம், அலிவலம் கோகுல், ரவி, அன்புராணி, மதுரை சோ சண்முக சுந்தரம், அந்தோணிராஜ், காட்டுப்பாக்கம், ஆண்டிமடம், கார்த்திகேயன், பிரபாகரன், பிரியதர்ஷன்.

அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான ஓணம் திருவிழுக்கான வாழ்த்துக்கள், மிலாடி நபிக்கான வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இனிய காலை வணக்கம்.

வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக வரப்போகிறது. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமிக்கான பாடல் தான் கேட்டிணைந்திருங்கள். ஜோபாரு தமிழகம் 102.3 நிகழ்ச்சி அடுத்து தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே மகி வந்திருக்காங்க. ஸோ கேட்டிணைந்திருங்கள் 102.3.

ஹாய் ஹலோ, வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம், வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்கள் கேட்க போகிறீங்க உங்கள் விருப்பம். இந்த நிகழ்ச்சியை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம் அண்ட் 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. இந்த அட்டகாசமான டேல உங்கள் கூட இணைய போகிறது நான், உங்கள் மகி விஜயகுமார். எஸ் மக்களே, காலையிலேருந்து சூப்பரான சாங்ஸ்லாம் போயிட்டே இருக்குது. 10வதுக்கு பார்த்தீங்கன்னா ஓணம் ஸ்பெஷலாக அட்டகாசமான சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க பிஃபோர் நம்ம ஆர்ஜே. பட் இந்த நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காதுங்க, உங்களோட விருப்ப பாடல் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஓ மை கடவுளே படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க காஞ்சிபுரம் தாயார் குளம் திரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், குமதி, புகழேந்தி, மீனாட்சி, அடையாளம் பட்டு, ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர், சங்கர், சுசீலா, மேல்பாக்கம், சந்திரேஷ், ரோஜா, சேலம், கலங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமிழிசை, நாகராஜ், அஸ்வினி, தேசூர், குமரன், ஆங்கரை, பைரவி, மதுரவாயில் அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:07 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க. நேயர்கள் அனைவருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள். ஓகே மக்களே, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாம் உங்களுக்காக கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தால் படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாட்டை தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ் நிஷா, கலவை வட்டம் தேவராஜ், இந்துமதி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ், ஆனந்த்

ஸ்ருதி, பெங்களூர் டிசி பாளையம் ரவீனா, பிரபு, சூர்யா, சிங்கம், பொன்மணி, சசிகுமார், ரக்ஷிதா, ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு ரமணி வில்வம், ஜோலர்பேட்டை நெருஞ்சல் குமாரி, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: 102.3 FM.
1: ஒரு குப்பை கதை படத்திலிருந்து பாட்டு வரப்போகுது. உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இந்த பாடலை கேட்டிருக்காங்க பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா, ஆசிரியர் நகர் தமிழினி இமை, தருண், நட்சத்திரா, அவந்திகான் பேட்டி, அருணகிரி, கீதா, கண்டிவாக்கம், கணேசன், அன்னம்மாள், சாய்ராம் நகர், சங்கர நாராயணன், ஹேம்லதா, திருமுடிவாக்கம், தமிழ்ச்செல்வி, மணி, பாரி, புரசை தண்டலம், பரந்தாமன், பாளையம், ஆனந்தன், மீளாவதம், பார்த்திபன், ஜெயவேலு, அம்மாபேட்டையே, லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேம்லதா, சந்தோஷ், திரல், ஆதித், சென்னை 18, JCD, விஜய், அம்பத்தூர், ஜெகதீசன், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.

0: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிமிக்கி?
1: இல்ல, முதல்ல சேமிப்பு.
0: முதல்ல ஜிமிக்கி கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க. ஆனா அந்த ஜிமிக்கி
1: போ போறியா
0: இல்ல ஊசி போடவா?
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.
4: ஃபைனலா விக்ரம் படத்துல இருந்து சாங் கேட்டு முடிச்சுங்க. 8:21 ஆகுது, உங்கள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க. விக்ரம் படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, செய்யார் வட்டம், சிறுக்கட்டூர், எம் ராஜேந்திரன், தனலட்சுமி கூடப்பாக்கம், ஸ்ரீ சந்தியா, மணிகண்டன், மதுரவாயல், மதுரை நாயகன், திரு சரஸ்வதி, காதர்வீடு, கார்த்திகேயன், அன்பிகா, வடமணப்பாக்கம், காளி வீடு, ஏழுமலை, புஷ்பா, மணியரசன், இளையான்குடி, இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, மேற்கு நடுவக்கரை, ஜே மாரிமுத்து, ஜெயலட்சுமி, இவங்களுக்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சிங்க.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

உங்கள் விருப்பம் கேட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்எல். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக குஷி படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. இந்த பாடலை உள்ளகரம், ராமகோபால், விஜயலட்சுமி, வாசுகி, சென்னை அம்பத்தூர் ராணி, கிரீன் சிட்டி, மணிமங்கலம் முத்துகிருஷ்ணன், நெல்லை பாரதி, சேரை நட்ராஜ், மலையரசு, பாண்டியன், சைதை ராமையா, சைதை முத்துராஜ், சேரை இசக்கு செல்வம், நெல்லை ஜெயராஜ், திருப்பூர் மாவட்டம் கன்னியாம்பூண்டி, கனகரத்தினம், பெருவள்ளூர் கே ராஜேந்திரன் மற்றும் குடும்பத்தினர் இவங்களுக்காக அந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. ஸ்டேடியம் இருங்க.

அடுத்த பாட்டு என்ன படத்துல இருந்து? எனை நோக்கி பாயும் தோட்டா படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டை கேட்டவங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெரு பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன்,

விஷ்ணு பிரியா சாதனாஷ்டி ராமகிருஷ்ணன் அபிநயா நிமலன் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் புவனா சூளை மனோகரன் ரீஜா விக்னேஷ் வினீத் விவேகா நன்மங்கலம் சித்ரா பாஸ் வெங்கடபதி ரங்கநாயகி கதிர்வேல் செய்யார் முத்துவேல் நாகலட்சுமி ஆற்காடு வச்சலா வெள்ளக்கல் நன்மங்கலம் அமிர்தம் முருகன் ஆலுக்கிராமம் தனுசு கதிர்வேல் வீரபாக்கம் புதூர் சிவகாமி ராஜா இவங்களுக்காக அந்த பாடல்.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
0: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
2: உங்கள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியை. 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்ப அடுத்ததான் உங்களுக்காக தலைவன் தலைவி படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை வெள்ளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றிச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா, நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி, வலசு, துரைபாண்டியன், காந்திமதி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் ஆருங்க.

இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

தலைவன் தலைவி படத்துல இருந்து சாங் கேட்டு முடிச்சிங்க. 102.3 விவத் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்ததா வெந்து தணிந்தது காடு படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாடல கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோயில், விஜய், கலை துரைராஜன், கல்யாண சுந்தரம், ஆதவன், வீரபத்ரன், சண்முக சுந்தரம், எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி ரவி, காதர் அஹமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபுசுன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரின், ஷமீம் பிரதர்ஸ், ஷாஹின் ஷா, ஷேக் ஹயாத் ரிஸ்வான், ஷமீமா பானு, மதுரை மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய், மீனாட்சி இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கீங்க, கேளுங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: 102.3 FM.
1: ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ அடுத்ததான் வலிமைப்படுத்தலேருந்து பாட்டு வரப்போகுது. உங்கள் விருப்பம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. டைம் போகிறதே தெரியல, கடகடன்னு ஓடிடுதுல. ஓகே, இப்போ இந்த பாடலை யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம், ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், ஐயம்பாக்கம், அப்பன் அன்னகர், மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்ரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலைப்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர், பெரியார் நகர், முருகேசன், தேவி, ஆறுமுகம், சுதா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.

உங்கள் விருப்பம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சைரன் படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடலில் பட்டாளம் அப்துல் செல்லல், திருவலக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம் பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், மண்ணடி பஷீர் அகமத், நரசிங்க பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவீரிமிழலை எம் எஸ் ஷாகுல் ஹமீத், சிதம்பரம் வண்டிகேட் எம் சிலுவை சந்தனராஜ், செய்யாறு வட்டம் கொர்க்காத்தூர் பாரி வள்ளல், மாலதி அண்ணாமலை முல்லை சுரேஷ் சந்தியா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: வணக்கம் வணக்கம் மக்களே, வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல கலக்கல் அரங்கம் தான் கேட்க போறீங்க. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில உங்க கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். இந்த நிகழ்ச்சியை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. லைஃப்ல மறதி இல்லைன்னா எதுவுமே நடக்காதுங்க. இல்லை வச்சுக்கோங்களேன், ஒரே விஷயத்தையே ரிப்பீட் மோடில் திங்க் பண்ணி நம்ம மைண்டே ஒரு மாதிரி ஆகிடும். இதே நம்ம அது மறந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், அடுத்தக்கடுத்துக்கு மூவ் ஆன் ஆகிடும். எஸ், சின்ன சின்ன தவறுகளை மறந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இல்லை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது வெறுப்பு தான் அதிகமாகும். ஸோ மறதி ரொம்பவே நல்லது சில நேரங்களில். ஓகே மக்களே, கலக்கல் அரங்கம் தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ வழக்கம் போல் நான் வந்து முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்ல போகிறேன், நீங்கள் கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 28-98-71-29-02-08-53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்கள். இன்றைக்கி திரைப்படங்கள் தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா சாதாரணமாக யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸ் தான் சொல்லுவேன். இன்றைக்கி மூவி நேம் சொல்ல போகிறேன். தட் மீன்ஸ் முதல் எழுத்து கடைசி எழுத்து படத்தோட பேர் தான் சொல்ல போகிறேன். அது என்ன படம் அப்படிங்கிறது தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிள் இன்றைக்கி எல்லாருக்குமே, ஏன்னா நான் ஹீரோ ஹீரோயின் டிரெக்டர் பேர் சொல்லிட்டாவே போதும், நீங்கள் கரெக்டாக ஆன்சரை சொல்லிடுவீங்க. ஓகே பார்க்கலாம் இன்றைக்கி யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்க பார்க்கலாம். அண்ட் மக்களே, ஒரு ஒன் மோர் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது நேயர்களுக்கு கொஞ்சம் வழிவிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அவங்களும் சந்தோஷப்படுவாங்க இல்லையா. அவங்க குரலை கேட்டும் அவங்களும் சரியான ஆன்சரை சொன்னோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ புது நேயர்களுக்கு கொஞ்சம் வழிவிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக பம்பரக்கண்ணாளி படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ன செய்யுங்க, இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: அட்டகாசமான ஒரு ரிமிக்ஸ் வெர்ஷனை கேட்டு முடிச்சோம். 9:07 ஆகுது, 9:08 ஆயிடுச்சுங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கல்ல அரங்கம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்காக முதல் நேயர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க பேசுறீங்க?
1: நான் கிங்கில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம், முதல் கலரா வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: சூப்பர் சூப்பர், வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: முதல் எழுத்து நா.
1: நா, நன்மை, அந்த மாதிரி.
0: எஸ் எஸ் எஸ், அதே அதே. கடைசி எழுத்து நை. எஸ். ஸோ இந்த படம் வந்து லேட்டஸ்டாக வந்த படம் தான். ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் நடி

0: வச்சுருக்காங்க. ஸோ ஓணம் ஸ்பெஷலாக நிறைய சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணும்போது இந்த பாடலும் போடுவாங்க. அண்ட் இன்னொரு க்ளூ நான் கொடுக்குறேன், இப்படி இப்படி ஒரு பர்சன் லைஃப்பில் இல்லைன்னா நம்மளாம் வந்து சர்வே பண்ணவே முடியாது, என்ன தான் ஃபேமிலி மெம்பர்ஸே இருந்தாலும். கண்டுபிடிக்கலாம். சரி ஓகே, நம்ம அடுத்த நேயர்களை ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க? ஜானகி. ஓகே, உங்களுக்கு தெரியுமா இல்ல நான் ரிப்பீட் பண்ணட்டுமா? நட்பே துணை. என்னங்க வந்து டப்புன்னு அடிச்சிட்டீங்க, சூப்பர். நட்பே துணை அப்படிங்கறத சரியான ஆன்சர். நான் வந்து ஹீரோ பேர்லாம் சொன்னதை விட மெம்பர்ஸே இருந்தாலும் நட்பு, நண்பர்கள் இல்லனா எப்படிங்க லைஃப் மூவ் ஆன் ஆகுமா? நான் சொல்லுங்க, சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ மக்களை, நீங்களும் இதே மாதிரி அட்டகாசமாக கண்டுபிடிப்பான்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் 28 38 91 29 52 08 53. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், என் கூட பேசுங்கள், கரெக்டான ஆன்சரை சொல்லுங்கள். ஓகே, இப்போ அடுத்ததாக உங்களுக்காக எந்த படத்துலேருந்து, தொட்டி ஜெயா படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, ஸ்டெரியூனாருங்க.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: 102.3 FM. நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நல்லா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க.
2: சுரேஷ்குமார் மேடம்.
1: சுரேஷ்குமார் தான், ஓகே, நான் கரெக்டா தான் சொல்லிருக்கேன். ஓகே சுரேஷ்குமார், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம்.
1: சூப்பர். உங்களுக்கான முதல் எழுத்து, கடைசி எழுத்து சொல்லிடலாமா?
2: எனக்கு வந்து இந்த எங்களுக்கு காரைக்கால் பண்றது அடிக்கடி எங்களுக்கு பேசும் இந்த லைன் கிடைச்சு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. ஓகே, உங்களுக்கான முதல் எழுத்து வா.
2: வா.
1: கடைசி எழுத்து மை. ரொம்ப சிம்பிள்ங்க, மூணே எழுத்து தாங்க. பாட்டு வந்துச்சு உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில. எல்லா மனிதர்களுக்கும் இது தேவை. அஜித் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அஜித் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா வந்த படம் தான். வலிமை அப்படிங்கறதா சரியான ஆன்சர். சோ நான் வந்து லாஸ்ட் ஆர் இந்த சாங் வந்து இந்த படத்துல இருந்து சாங் பிளே ஆச்சு அண்ட் நான் க்ளூவும் கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேங்க. பரவாயில்லைங்க, அடுத்த ட்ரையில கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ மக்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 29 52 08 83, 28 38 98 71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக மழை படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினச்சிருங்க.

0: மன்மதன் படத்துல இருந்து சாங் கேட்டு முடிக்கும் போது 9:30 ஆகுது. கலக்கலாரங்கம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். ஏஸ், அடுத்ததா வந்திருக்க லிசனர் யாருன்னு பாத்துடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: உங்க பேரை சொல்லுங்க முதல்ல.
1: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: செந்தில் கண்ணன், ஓகே சொல்லுங்க.
1: திருவாரூர் மாவட்டம், பேரலாம்.
0: ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா?
1: படம் பேரா மேடம்?
0: ஆமாங்க
1: சொல்லுங்க மேடம்.
0: இது ரொம்ப ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. முதல் எழுத்து வா, கடைசி எழுத்து 16.
1: வருஷம் 16.
0: பாத்தீங்களா, நான் எவ்வளவு சிம்பிளா எடுத்துட்டேன்ல உங்களுக்கு. பாருங்க அவங்களுக்கு மக்களே, அடுத்தடுத்து வர்றது இதே மாதிரி சிம்பிளா இருக்கும்னு மட்டும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் எடுத்திருக்கேன். மக்களே, நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னு நினைச்சீங்க, 28 38 91 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க, கரெக்டான ஆன்சரை சொல்லுங்க. அடுத்து நான் ப்ரிப்பேர் ஆகுறேன். இன்னும் ஹார்டா நிறைய படம் பேர்லாம் எடுக்கிறேன். இப்போ உங்களுக்காக சண்டைக்கோழி படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாடா பின்னாலதான் ஓடுங்கடா.

0: 102.3 FM. வெல்கம் பேக், வெல்கம் பேக் மக்களை. கலக்கல அரங்கம் நிகழ்ச்சியாக தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்துதான் வந்திருக்க நேயர். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாங்க அரியலூர் மாவட்டம் சோழமாதேவி கிராமத்துல இருந்து பேசுறோம் மேம்.
0: உங்க பேருங்க?
1: எங்க பேர் சுகன்யா.
0: சுகன்யா, எப்படி இருக்கீங்க சுகன்யா?
1: நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
0: நல்லா இருக்கோம். சாப்பிட்டாச்சு? நீங்க சாப்பிட்டாச்சா? உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா? முதல் எழுத்து உ. உணவுக்கு வர உ. கடைசி எழுத்து மே. ஆமா, இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடறோம்னா நம்ம மனசு சொல்லும், என்ன சொல்லும்? அதுதான் படம் பேரு. என்ன சொல்லும்? மனசு.
1: மனசு.

0: மே யோசிங்க. சரி ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். இந்த படத்துல வந்து லைலா நடிச்சிருப்பாங்க.
1: ஓ லைலா மேம் நடிச்சிருப்பாங்களா? தெரியல மேம், அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுங்க மேம்.
0: தெரியலையா? சரி ஓகே, நம்ம அடுத்த நேயர்கிட்ட ட்ரை பண்ணலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சந்திரசேகர், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? உணவுக்கு வர ஊ குரில், சரியா? கடைசி எழுத்து மீ. இந்த படத்துல லைலா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடறோம்னா நம்ம மனசு சொல்லும் இது.
2: என்ன சொல்லுங்க
0: சொல்லுங்க, அப்புறமா நம்ம வசை பாடுவோம். உள்ளம் கேட்குமே அப்படிங்கறதா சரியான ஆன்சர் தான். லைலா வேற ஹீரோயின் சொல்லிட்டேன், அடுத்ததா ஹீரோ சொல்ல நினைச்சேன், அதுக்குள்ள இவரே ஆன்சர் சொல்லிட்டாரு. ஸோ மக்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 2838987129520853. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக ஆயுத எழுத்து பாடல் வந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க.

0: நலதவயந்தி படத்துல இருந்து சாங் கேட்டு முடிச்சிங்க. 9:51 ஆகுது. கலக்கலரங்கம் கேட்டுருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்ததான் நம்ம கூட பேச போறதுக்காக ஒருத்தங்க காத்துக்கிட்டே இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணத்துல இருந்து பிஎம் சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சரவணன், உங்க ரேடியோ வால்யூம் நல்லா இருக்கேன். ஒரு ரேடியோ வால்யூமை குறைச்சிருங்க கொஞ்சம், இல்லைன்னா தள்ளி வந்துருங்க சரிங்களா? சூப்பர் சூப்பர். உங்களுக்கான முதல் எழுத்து, கடைசி எழுத்து. முதல் எழுத்து இ, குறில் இ.
1: இ.
0: கடைசி எழுத்து இம்.
1: இம்.
0: எஸ். ஸோ
1: ஒரு க்ளூ கொடுங்க மேடம்.
0: க்ளூ வந்து ஹீரோ வந்து விக்ரம் நடிச்சிருக்காங்க.
1: யார் மேடம்?
0: விக்ரம்.
1: விக்ரம்.
0: நயன்தாரா கூட நடிச்சிருக்காங்க, நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க.
1: இருமுகம்.
0: எப்படிங்க நான் ரெண்டாவதா சொன்ன ஹீரோயின் பேர் சொன்னது கரெக்டா சொல்லிட்டீங்களோ? சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி.
1: நாலாவது மேடம் உங்கள்ட்ட பேசி
0: சூப்பர்.
1: சரிங்க,
0: ஹாப்பி டு ஸ்பீக்.
1: நன்றி.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இருமுகம் அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லிட்டாங்க. நான் வந்து வேற ஏதோ க்ளூ கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஹீரோ ஹீரோயின் பேர் சொல்லுமே டப்புன ஆன்சரை சொல்லிட்டாங்கப்பா. வேற லெவல் போங்க. எஸ் மக்களே, நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் காலரும் கரெக்டான ஆன்சரை சொல்லிட்டாங்க. ஸோ இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட இந்த டட்டா அப்பா பாய் சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன். இல்லைனா அடுத்த ஷோக்காக ஆர்ஜே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இல்லை என்ன அடித்து துரத்திடுவாங்க. இன்றைக்கி கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. ட்ரை பண்ண உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த ஷோக்காக ரொம்ப சொட சொட கேள்விகளாக எடுத்து வச்சுருக்காங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், சூப்பராக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதோட நிகழ்ச்சியை முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து டாடா பாபாய் சொல்லிக்கிறது. நான் உங்கள் மகி விஜயகுமார். அடுத்து உங்களை அடுத்த ஷோவில் மீட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அது வரைக்கும் ஸ்டெடியாக இருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

பவித் பாரத நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை காலை வணக்கம். நாங்கள் அர்ஜி குடலி. நேரம் மணி 10:01 ஆயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என் கேள்விக்கு என்ன பதில் அந்த நிகழ்ச்சி தான் இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக வரப்போகுது. என் கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள்? நீங்கள் எனக்கு கால் பண்ணணும். அந்த கால் பண்ணுறப்போ நான் உங்களுக்காக சில க்வெஷ்சன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஈஸியாக தான் இருக்கும். அந்த க்வெஷ்சன்ஸ் கேட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதுதான் கேம் ஷோவாக இருக்க போது. 0449952 0853 2838 9871 நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி கேமை விளையாடலாம். அப்படியே கேம் விளையாட ரெடி ஆகிட்டே இருங்க. நம்ம ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாம். அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் அனந்த கிருஷ்ணன் குரலில், சிவகார்த்திகேயன் வரிகளில் டாக்டர் திரைப்படத்துக்காக சூப்பர் பாட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட்.

0: நேரம் 10:06. கேள்விக்கு என்ன பதில் விளையாட போறோம்? வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: வணக்கம், கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு?
1: கேளுங்க மேடம், முயற்சிக்கிறேன்.
0: உலகின் மிகப்பெரிய உயிரினம் எது?
1: மிகப்பெரிய உயிரினம் நீல திமிங்கலம்.
0: வெரி குட், அழகா வந்தோன்னே நான் சொல்றேன். ஈஸியா இருக்க க்வெஸ்சன். ஓகே, அடுத்தது கஷ்டமாக்கிடலாம்.
1: சரிங்க, நன்றி.
0: நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்டடையிலிருந்து பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர், க்வெஸ்சன் கேட்கலாமா உங்களுக்கு?
2: சரியா கேளுங்க மேம், நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன்.
0: உலகின் மிக சிறிய நாடு எது?
2: வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் உத்பாள் தமிழ் எஃப்எம்.
1: ஈஸியா
0: கொடுக்கலாமா? சரி, விண்வெளிக்கு சென்ற முதல் விலங்கு எது? விண்வெளிக்கு சென்ற முதல் விலங்கு. புரியல, அது நல்லா இருக்கே, எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல.
1: சரி,
0: இனிய
2: காலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோதுறை.
0: இனிய காலை வணக்கம். கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு?
2: அது நாய்ங்க.
0: சூப்பர் சார், சொல்லுங்க
2: மேடம். ஒரே ஒரு மேடம் ஒரு செகண்ட்
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: போன நிகழ்ச்சி தான் சந்திரசேகர் வந்தாரு. எவ்வளவு பேர் தமிழ்நாடு பூரா நிகழ்ச்சி போதுங்க, நிறைய பேர் தவமா இருக்காங்க, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க மேடம்.
0: கண்டிப்பா சொல்லிடலாம் சார். நன்றி.

0: நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முறை கால் பண்ணுவாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கேப் போயிட்டு கால் பண்ணா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். சோ தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் மக்கள் கிட்ட. வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: கொடிங்கர்ல இருந்து தனியாசன் பேசுறேன்.
0: உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க.
1: நன்றி.

0: ஓகே சார், கண்டிப்பா சொல்லிடலாம். நான் அடுத்த க்வெஸ்சன் கேட்கவா உங்களுக்கு?
1: இல்ல, நம்ம கேட்டுக்கிட்டே நிகழ்ச்சி கிடையாது.
0: ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், அபுத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: திருவான்மூர்ல இருந்து கலையரசி.
0: கலையரசி மேம், கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு?
2: புரியல மேம்.
0: கேள்வி கேட்கலாமா?
2: கேட்கலாம் மேம்.
0: ஓகே, மழை பெய்யும் போது நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் வரும், பாத்திருக்கீங்களா?
2: ஆமா மேம்.
0: அந்த ஸ்மெல்லுக்கு என்ன காரணம்?
2: நன்றி.
0: வணக்கம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சென்னை வளசர வாக்கத்துல இருந்து.
0: வணக்கம், கேள்வி கேட்டீங்களா? மறுபடியும் ஒரு முறை சொல்லுமா?
3: மண் வாசனைக்கா?
0: ம், அந்த மழை பெய்யும் பொழுது ஒரு வாசனை வருது இல்ல, அதுக்கான காரணம் என்ன?
3: உள்ள இருக்கிற மினரல்ஸ் வெளியில வர்றதுனாலயா?
0: மினரல்ஸ் வெளியில வரல, ஆனா இன்னொரு விஷயம் வருது.
3: தண்ணி விழருது இல்ல, அந்த மழை துளிகள் விழறதுனால அதுல இருந்து வர்றதுனால யாருக்கு?
0: இல்லையே, இன்னும் இன்னும் சரியா சொல்லணும், நம்ம தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா?
3: ஓகே மேம். இன்னொரு ஒரு சிறிய ஒரு விண்ணப்பம் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: கொஞ்சம் வேலூர் காட்பாடி சந்திர செய்யற தயவு செஞ்சு கட் பண்ணி விடுங்க மேடம்.
0: இல்ல சார், எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் ஒப்பீனியன். தேங்க்யூ சார்.

நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னா, பேட்டை திரைப்படத்திற்காக இளமை திரும்புவது அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் குழுவினர் குரல்ல, தனுஷுடைய வரிகள்ல, அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில கேட்டணிந்திரங்கள். தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
1: வானிறை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணைய.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: நேரம் 10:17. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என் கேள்விக்கு என்ன பதில். நம்ம இன்னைக்கு வந்து அழகா க்வெஸ்சன்ஸ் கேட்டு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கேட்ட க்வெஸ்சன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகின் மிகப்பெரிய உயிரினம் எதுன்னு கேட்டேன். வந்த உடனே காலர் நீலத்திமிங்கலம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. இது வந்து சுமார் ஒரு 180 மெட்ரிக் டன் இடையில இருக்கும். அதோடைய இதயம் மட்டும் பார்த்தாலே ஒரு கார் அளவுக்கு பெருசா இருக்குமா, கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு இல்லையா. அதே போல உலகின் மிக சிறிய நாடுன்னு கேட்டப்போ வேட்டிகன் சிட்டின்னு கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஸோ அதோடைய பரப்பளவு பார்த்தோம்னா 0.49 சதுர கிலோமீட்டர், அதாவது 0.5, ஒரு 0.5 கிலோமீட்டர் ஸ்கொயர் தான் அதோடைய ஏரியான்றது இருக்கும். சரி, இதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஃபுட்பால் கோர்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே இந்த வேட்டிகன் சிட்டி மாதிரி 70 இதை வந்து வைக்க முடியுமா? ஸோ இதுதான் அதோடைய ஒரு கம்பேரிசன். அதே போல் விண்வெளிக்கு சென்ற முதல் விலங்கு எதுன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது வந்து ஒரு நாய் தான். அந்த நாயுடைய பேர் வந்து லைக்கா. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ்க்கு போன ஒரு உயிரினம். ரொம்ப லக்கியான உயிரினம் இல்லையா, நம்மளாலாம் போக முடியல டக்குனது போயிட்டு. அடுத்ததான் நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம், மழை பெய்யும் பொழுது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல்லுக்கு என்ன ரீசன்னு கேட்டிருந்தோம். நேயர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: இந்திர பெருமாள் கோயில் கலைத்துறை ராஜன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு மேடம்.
0: சார், நீ கேள்வி கேட்டனே, அந்த கேள்விக்கான பதில்
1: கேளுங்க. நான் சொல்றேன், கார்ப்பரேட் சந்திரசேகர் நீங்களா பேசுறீங்களா, அவரா பேசுறாரு மேடம்? காலையில 2 வந்துட்டாங்க, டெய்லி ஒரு 10 வாட்டி இருக்க, எல்லாம் நிஜம் கலந்துக்கிறாரு
0: சார். ஒரு நிமிஷம்,
1: மேலாம் இருக்காங்களா இல்லையா, மேல கேக்குறாங்களா இல்லையா, அதெல்லாம்
0: நேயர்கள் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து கால் பண்ண சொல்றது எல்லா நேயர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாரும் பேசணும், எல்லாரும் பாட்டு கேட்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு வந்து யாருமே இங்க வந்து புஷ் பண்றது இனிஷியேட் பண்றது கிடையாது. அவங்கவுங்களோட சுய விருப்பத்தினால அவங்க கால் பண்றாங்க இல்லையா. நம்ம தான் மக்கள் ஆகிய நம்ம தான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும், எல்லாரும் பேசணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, அதே போல இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும்.

0: வருது, அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு. வணக்கம்
1: மேடம். பெட்ரிகோர்னு ஒரு அறிவியல் நிகழ்வு மேடம்.
0: சூப்பர் சார், யாரு முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க.
1: நான் ரேவதி ஸ்ரீராம் 51 பேசுறேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும், வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வரேன், அது மேல வருது இல்ல.
0: ஓகே சூப்பர் சார்.
1: எல்லாரும் மனசு நோக்கிற மாதிரி இந்த சந்திரசேகர் பண்ற அப்படி தப்பு மேடம் அது.
0: ஓகே சார், கண்டிப்பா
1: உங்க ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா நல்லா இருக்கு மேடம். வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள். நன்றி,
1: சந்தோஷம்.
2: ஐயா
0: ஓகே, நேயர் சொன்ன மாதிரி பெட்ரிகோர் தான் அந்த கேள்விக்கான பதில். பெட்ரிகோர்னா என்னங்க அப்படின்னா, அது வந்து ஒரு வேதியியல் பொருள். அது எப்படி வருது, நான் இவ்வளோ நம்ம கெமிஸ்ட்ரியெல்லாம் பேச வேண்டாம். அது வந்து மண்ணுடைய வாசனை கிடையாது. ஆக்சுவலாக மண்ணில் உள்ள பாக்டீரியாக்கள் மேலே மழை தண்ணி விழும்பொழுது அதை ரிலீஸ் பண்ணுறதுனால, அதோடைய செயல்பாட்டால் வர்றது தான் அந்த ஸ்மெல்லை தவிர, மண்ணுக்கு மண்ணில் தண்ணி பட்டோன்னு அந்த வாசனை வருது அப்படின்றது கிடையாது. அது ஒரு பாக்டீரியாவில் நடக்கிற வேதியியல் மாற்றம் தான் அந்த பெட்ரிகோர் அப்படின்னு சொல்கிறது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு. கௌஷிக் கிருஷ் குரல்ல, ஹிப்ஹாப் தமிழோட இசையில வந்தா ராஜாவாதான் வருவன் திரைப்படத்திற்காக. சோ கேட்டு இணைந்திருங்கள். இது விபத் பாடல் தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

0: சேர்ந்து 3 மாசம் தான ஆகுது. இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்டா
1: என்ன கீதா செய்யறது? லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மளை பாதுகாக்கும்.
1: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.

0: வணக்கம் வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: வணக்கம் சார், கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு?
1: கேளுங்க மேடம்.
0: குழந்தைகள் பிறக்கும் போது அதோட உடம்புல எவ்வளவு எலும்புகள் இருக்கும் தெரியுமா?
1: எலும்புகள்
0: நமக்கு எவ்வளவு இருக்கும் தெரியுமா? அடல்ட்டுக்கு வளர்ந்த ஒரு மனிதர்களுக்கு
1: 216
0: கிடையாது, 206 எலும்புகள் இருக்கும். ஆனா குழந்தைங்களுக்கு எவ்வளவு இருக்கும்?
1: ஒரு கம்மியா தான் இருக்கும்னு தெரிய கரெக்டா தெரியல மேடம்.
0: சரி ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
1: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
0: வணக்கம் மேம், கேள்வி கேட்டீங்களா?
2: கேட்டேன். இந்த குழந்தைகள் பிறந்த குழந்தைகளுக்கு தானே?
0: ஆமா ஆமா.
2: அது வந்து 275 இருந்து 300 வரைக்கும் இருக்கும்.
0: அடடே, கரெக்டா சொல்லிட்டீங்களே.
2: நம்மளாம் தெரியாம இருக்க கூடாதுல.
0: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி
0: நன்றி.

காலர் சொன்ன மாதிரி பிறக்கிற குழந்தைங்களுக்கு 270 300 எலும்புகள் இருக்குமா, நமக்குலாம் 206 எலும்பு தான் இருக்குது. எங்கே இருந்துங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, குழந்தைங்க வரும்போது சின்ன சின்ன எலும்புகளாக இருக்கும், அதில் நிறைய வந்து அதெல்லாம் சேராமல் இருக்கும் அதுங்க பிறக்கும் பொழுது. அதுக்கப்புறமா வளரும் பொழுது ஒரு ஒரு எலும்புகளாக சேர்ந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 206 எலும்புகளாக வந்து நிற்குது. ஓகே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னா, சிங்கிள் பசங்க தான் வந்துகிட்டு இருக்கு. நட்பே துணை திரைப்படத்திற்காக காக்கா பாலச்சந்திரன் மற்றும் கானா உலகம் தரணி மற்றும் அறிவு குரல்ல வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட்.

0: நேரம் 10:33. நேர்கள்கிட்ட தொடர்ந்து பேசி விளையாடி மகிழலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலன், குடவாடப்பட்டிமா.
0: கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு? ஓகே, சூப்பர். கேள்வி கேட்கலாமா?
1: கேள்வி முயற்சி பண்றேன்.
0: உலகின் மிக ஆழமான கடல் இது?
1: பசிபிக் பெருங்கடல்.
0: சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: வணக்கம், உட்பாரு தமிழ் எஃப்எம்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம், யார் இங்கிருந்து
1: பேசுறீங்க? நான் செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லா பக்கத்துல இருந்து சிவபிரகாஷ் பேசுறேன்.
0: வணக்கம் சார்.
1: நேயர்கள் பேசுறது நான் கேட்டுட்டு மகிழ்ச்சியா வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன். ஒரு நேயர் வந்து அடிக்கடிக்கு
0: சார், அது புரியுது. இருங்க ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நிறைய பேர் சொல்லிட்டாங்க நம்மளுக்கு நேரம் கம்மியா இருக்கு, நம்ம கேம் விளையாடலாமா?
1: அத பகிர்ந்துக்கணும் அவரு.
0: ஓகே ஓகே, கேள்வி கேட்கவா?
1: சொல்லுங்க மேடம்.
0: புவியின் பரப்பில் மிகப்பெரிய காடு எது?
2: அறிவிப்பாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: புது நேயர்களுக்கு புது ஊர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க மேடம்.
0: ஓகே,
2: ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி. வணக்கம். ஓகே, காலர் இணைப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சரி, நம்ம ஒரு பாட்டு கேட்டு வந்துடுவோம். என்ன திரைப்படத்திற்காக அப்படின்னா, கோலமாவு கோகிலா திரைப்படத்திற்காக அபய் ஜோத்புட்கர்குலரில் சிவகார்த்திகேயன் வரிகளில் அனிருத் ராஜதர் இசையில் வந்துகிட்டே இருக்கு கல்யாண வயசு. ஸோ ஸ்டேடியூன் வித் பார் தமிழ் எஃப்எம் 2.3.
3: வீட்டுக்கு போனால் யாராவது கல்யாணம் பண்ணி சொல்கிறா அப்பா, அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறான் அம்மா.

0: வேற குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.
1: அவ முன்னால நிக்கிறான்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: நேரம் 10:40. 58 நொடிகள் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என் கேள்விக்கு என்ன பதில். சோ நேர்களெல்லாம் டக் டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அனைத்து நேர் நெஞ்சங்களுக்கும் மீலாடி நபி வாழ்த்துக்கள் கூறுவது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜவரம் முகமது இக்பால்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சரி, ஓகே, இன்னைக்கு க்வெஸ்சன் கேட்டலாமா? இந்தியாவில் குளிர் பாலைவனம் என்று அழைக்கப்படும் பகுதி எது?
1: குளிர் பாலைவனங்களா?
0: ஆமா, குளிர் பாலைவனம்.
1: ராஜஸ்தான் தான் கேள்விப்பட்டிருக்கேன்.
0: அது வந்து சூடா இருக்கும் இல்லையா?
1: ஆமா, அதான் எனக்கு இப்பதான் புதுசா கேக்குறேன், எனக்கு தெரியல. மற்றவர்கள் வாய்ப்பு கொடுக்கலாம்.
0: நன்றி சார். நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். பாரதி தமிழ் எஃப்எம்.
2: குளிர்
0: பாலைவனம் என்று அழைக்கப்படும் பகுதி, இந்தியாவிலேயே குளிர் பாலைவனம் என்று அழைக்கப்படும் பகுதி எது?
2: லடாக் மேம்.
0: சூப்பர் சார், கரெக்ட்.
2: நன்றி. நன்றி.
0: வாழ்த்துக்கள். நன்றி.
2: நன்றி. நன்றி.

0: ஓகே, என் கேள்விக்கு என்ன பதில் போயிட்டு இருக்கு? நேயர்கள்கிட்ட தொடர்ந்து பேசி விளையாட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மணிப்பாக்கம் கோபாலன்.
0: ஓகே சார், கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு?
1: மணிப்பாக்கம் கோபாலன், சேமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா நீங்க? ஓகே, கேள்வி கேட்கலாமா? கேட்டுலாம். சூரியனுக்கு, அதாவது சூரிய குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப சூடான கிரகம் இது.
1: சூரிய
0: அது வந்து நட்சத்திரம் இல்லையா? சூரியன்ன்றது ஒரு ஸ்டார். நான் கேக்குறது கிரகங்கள்ல வந்து ஜூபிட்டர் இல்லையே. இல்லையே, அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி. வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், சந்திரகலாவதி.
0: வணக்கம், கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு? சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப வெப்பமான கிரகம் இது. புரியல நீங்க சொல்றது. ஹலோ, ஹலோ. ஓகே, நியர் இன்ப்ளேதோ ப்ராப்ளம், அடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஓகே வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் வீரதுரை அரியலூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், கேள்வி கேட்டிங்களா?
3: அதே கேள்வி தான மேடம்?
0: அதே கேள்வி தான்.
3: வீனஸ் மேடம், வெள்ளி.
0: வெள்ளி, வெரி குட், கரெக்டான ஆன்சர்.
3: நன்றி மேடம்.
0: நன்றி. ஓகே, நேர் சொன்ன மாதிரி வெள்ளி தான் அதோடைய சரியான பதில். நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, ஜூபிட்டர், அதுக்கப்புறம் இன்னும் சில கிரகங்கள்லாம் சொன்னாங்க, பட் ஆனால் சரியான பதில் வந்து வெள்ளி. ஆனால் அதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது வந்து ஆக்சுவலாக புதன், மெர்க்யூரி தான் பக்கத்தில் இருக்கும், அதுக்கு அடுத்தது தான் வெள்ளி இருக்கும். இருந்தாலும் அதுதான் ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம எப்போவுமே நம்மளுக்கு என்ன தெரியும், சூரியன்லேருந்து தள்ளி போக வெப்பம் குறையும். ஆனால் ரெண்டாவதுல இருக்கிறது ஏன்ப்பா வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, புதன் கிரகத்துக்கு வளிமண்டலமே இருக்காது, அதாவது அட்மாஸ்பியரே இருக்காது, அதனால் சூட்டை தக்க வச்சுக்க முடியாதான். இதே வெள்ளி மண்டலத்துக்கு அப்படி கிடையாது, அதனால் அது ரொம்பவே ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க.

கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் கனா திரைப்படத்திற்காக ஒத்தையடி பாதையில அனிருத் ரவிச்சந்திரனுடைய குரல்ல அருண் காமராஜா உடைய வரிகள்ல திபோ நினன் தாமஸ் உடைய இசையில வந்துகிட்டே இருக்கு. சோ ஸ்டே டியூன். இது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கலா திரைப்படத்திற்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். நேரம் 10:50, நீங்க கேட்டுருக்கிறது என் கேள்விக்கு என்ன பதில். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நல்லா
0: இருக்கேன். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மணப்படையூர்ல இருந்து பிரபு பேசுறேன் மேடம்.
0: ஓகே சார், கேள்வி கேட்டுலாமா? இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது?
1: என்ன மேடம்?
0: இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி?

0: தெரியல மேடம்.
1: ஓகே, அடுத்தவங்க வாய்ப்பு கொடுத்துக்கலாமா?
0: வாய்ப்பு கொடுத்துடலாம் மேடம்.
1: நன்றி.
0: நன்றி மேடம்.
1: வணக்கம். ஓகே, இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்டுட்ருக்கோம்னா, இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எதுன்னு கேட்டுட்ருக்கோம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருத்தன்குடி கோபுர சின்னம்.
1: வணக்கம் சார், கேள்வி கேட்டுச்சா உங்களுக்கு? இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி அது சார். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ
1: வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க? கேள்வி கேட்டீங்களா? உங்க பேர், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மீனாட்சி மேம், இன்னைக்கு கேள்வி என்னன்னா, இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எதுன்னு கேட்டிருந்தேன், தெரியுமா?
3: தெரியல மேடம், வேற யாருக்கா?
1: ஓகே, நன்றி.

0: வணக்கம்.
1: நல்லா இருக்கேன். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: ரங்கராஜன் பேசுறேன்.
1: வணக்கம். கேள்வி கேட்டீங்களா?
0: குஞ்சிக்கல் கர்நாடகால இருக்கு.
1: வெரி குட், கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க. நன்றிங்க.
1: நன்றி. ஸோ காலர் ரொம்ப கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. குஞ்சிக்கல் நீர்வீழ்ச்சி தான், அது கர்நாடகாவில் இருக்குது. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்களில் மிக உலகத்திலேயே மிக பெருசியது பெருசதுன்னு பார்த்துருப்போம். அது இந்தியாவுடைய மிக உயரமான நீர்வீழ்ச்சி குஞ்சிக்கல் நீர்வீழ்ச்சி, கர்நாடகாவில் இருக்குது. ஓகே, அடுத்து வர கேள்விகள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்க போது. நேர்களாம் டக் டக்குன்னு ஆன்சர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: சொல்லுங்க.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் 34 புத்தூர்ல இருந்து ராமலிங்கம்.
1: வணக்கம் ராமலிங்கம் சார். இன்னைக்கான கேள்வி உங்களுக்கு கேட்டிடலாமா?
2: கேளுங்க.
1: இந்தியாவின் மிகப்பெரிய சதுப்பு நில காடியது?
2: அடையாத்தி காடா மேம்.
1: இல்லையே, அது வந்து இங்கேல இருக்கு. நான் சொல்றது இந்தியாவிலே பெருசுது. ஓகே சார், அடுத்து வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணி இப்பதான் கிடைச்சது மேடம். கொல்கத்தால மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட்.
1: ஓ சூப்பர், கொல்கத்தால மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட். மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட் உடைய பேரு?
3: சதுப்பு நிலம். சதுப்பு நிலம் வந்து இது சொல்றேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: காடுகள்.
1: இல்லையே இல்லையே.
3: மாங்க்ரூவுக்கு தூய தமிழ் கேக்குறீங்களா?
1: இல்ல இல்ல இல்ல, அந்த காடோட பேர்
3: கேக்குறேன். மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தான் சொல்லுவாங்க.
1: ஓகே, நம்ம அடுத்து வாய்ப்பு கொடுத்துடலாமா?
3: சரிங்க.
1: நன்றி.
3: நன்றிங்க மேடம்.

0: வணக்கம்
1: வணக்கம் மேடம், நான் சாந்தி பேக்கர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஐயப்பன் மேடம் பேரு.
0: வணக்கம் சார், கேள்வி கேட்டீங்களா?
1: இல்ல, கேள்வி கேளுமா, இப்பதான் சாப்பிட வந்தது இல்ல மேடம்.
0: ஓகே, என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எதுன்னு கேட்டிருந்தேன். ஓகே ஓகே, அடுத்தவங்க வாய்ப்பு கொடுத்துருவோமா?
1: ஓகே மேடம், ஓகே மேடம்,
0: நன்றி
1: நன்றி மேடம்.

ஆ, இந்தியாவிலே மிகப்பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எதுன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சுந்தரவன காடுகள், சுந்தர்பான்ஸ்னு சொல்லுவாங்க. கொல்கட்டா கிட்ட, வெஸ்ட் பெங்கால் கிட்ட தான் இருக்குது அந்த ஏரியா, நிறைய கவர் ஆகி வரும். ஸோ ஒரு காலர் வந்து வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டா வரைக்கும் கரெக்டாக சொல்லிட்டாங்க, அதோடைய பேர் மட்டும் அவங்க சொல்ல விட்டுட்டாங்க. ஸோ கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக வரப்போகுது மோகிச்சோனுடைய குரலில் விவேக் வரிகளில் ஏ ரஹ்மான் இசையில் சர்க்கார் திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள், இது உத்பாரில் தமிழகம் 102.3.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.

விபத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அண்ட் விபத் பாரதி நேயர்கள் அந்த 102.3 மட்டும் இல்லாமல் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. என்றும் இனியவையில் 1950கள் 60கள் 70களில் வந்த பாடல்கள்லாம் நீங்கள் வரிசையாக கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில் வரப்போற முதல் பாடல் என்ன பாடல்னா, குவிந்தம் திரைப்படத்திற்காக மியாவ் மியாவ் பூனை குட்டி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. MS ராஜேஸ்வரி குரல்ல, ஏ மருதகாசி வரிகளில், கே வி மகாதேவன் இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது 102.3.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனப்பந்தல் திரைப்படத்திற்காக உனக்கு மட்டும் உனக்கு மட்டும்ன்ற பலப்பி சுஷிலா குரலில் விஸ்வநாதன் அந்த ராமமூர்த்தியுடைய இசையில் கேட்டிருந்தீங்க.

0: பார்வதி அம்மா பாட்டெல்லாம் பலமா இருக்கு.
1: அதுங்களாமா, எங்க வீட்டுக்காரமா இருக்கிறாங்கல்லங்க, அவங்க எங்க வீட்டுக்கு நல்ல தண்ணிப்பம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாங்க ஒரே சந்தோஷமா இருக்குது.
0: சரி சரி, உங்க வீட்டுல பாத்திரம் கழுவுனீங்கன்னா இவ்வளோ தண்ணியா செலவு பண்றீங்க. இதுல வேற குழாய திருப்பிட்டு வேலை செய்யறீங்க. தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியாதா பார்வதி அம்மா?
1: எங்களுக்கு தான் தண்ணி கஷ்டமுங்க. எப்படி பாத்திரம் கழுவுதுறீங்களா? ஒரு வாத்திரத்துல தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல தண்ணி இருக்கிற வாத்திரத்துல மறுபடியும் கழுவி எடுப்போமுங்க. ஆனா இவ்வளோ பெரிய ஊர்லிங்க, உங்க வீட்டுல தானுங்க அறிவு மாதிரி தண்ணி கொட்டுக்குங்க. அதனாலதாங்க ரொம்ப தாராளமா கொஞ்சம் செலவு பண்ணிட்டுங்க.
0: கொட்டும் கொட்டும், நிறைய இடத்துல தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நிலத்துல தண்ணி எவ்வளோ இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மழையே வரலனா அப்போ என்ன பண்ணுறது? தண்ணி கிடைக்காது, அதுக்கு இப்போலேருந்து தண்ணி சேமிக்கணும் இல்லைம்மா?
1: ஆனுங்கம்மா, நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது. என்னம்மா இப்போ நான் எங்கள் வீட்டில் எப்படி தண்ணி சிக்கனமாக செய்யறனோ அதே மாதிரி உங்கள் வீட்லையும் செய்யணுங்கிறீங்க. அதானம்மா, நான் எங்க இருந்தாலும் தண்ணியை சிக்கனமா செய்யறனுங்கம்மா. தோஷங்களா? சரிங்கம்மா.
2: குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா, மனச மயக்குதா, சுகமாயிருக்குதா?
3: தண்ணீரை சேமித்து பூமியில் எதிர்கால வாழ்க்கையை காப்பாற்றுங்கள். நீரை சேமித்து திறம்பட வாழ்வோம்.
4: மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

எம் சௌந்தரராஜன் குரலில் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திற்காக பாவாடை தாவணின்னு ஒரு சூப்பரான பாட்டு கேட்டோம் இல்லையா. ஸோ என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் இந்த பாடல் தான்.

0: அரசலங்குமாரி திரைப்படத்திற்காக சின்ன பயலே சின்ன பயலேன்னு ஒரு சூப்பர் பாட்டு டி எம் சவுந்தரராஜன் குரல்ல, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர மாரிகள்ல, ஜி ராமநாதனுடைய இசையில கேட்டோம்.
1: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அசல் நோட்டோட
1: ப்ரோ இது கிழிஞ்சிருக்கு.
0: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
2: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
1: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
0: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
2: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
3: கூலாக இருங்கள்.

போடு போட்டி போடவா, நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டம் ஆடவா. எந்த ஊர், என்ன பேர், எந்த காலேஜ், என்ன

பார் நடையிலே.

நடையிலே புயலை பா.

டிஎம் சௌந்தரராஜன், ஏஎல் ராகவன், பி சுஷீலா மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி குரல்ல வாலி வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையில அன்பேவா திரைப்படத்திற்காக நாடோடி பாடல் கிட்டும் ரொம்பவே ஜாலியான பாட்டு இல்லையா அது?

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயனும் கேட்கன்னு சொன்னார். இப்ப எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையா

0: கொண்டாட்டம்.
1: பி சுஷிலா குரல்ல கண்ணதாசன் வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில என்னத்தான் பாட்டு கேட்டோம். பாவமணிப்பு திரைப்படத்திற்காக நேரம் 11:31. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என்றும் இனியவை. நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த மாதிரியான 50s, 60s and 70s சாங்ஸ் எல்லாம் வரிசையா வந்துட்டு இல்லையா? சோ அந்த வரிசையில நம்ம நிகழ்ச்சி இடம் போற அடுத்த பாடல் அன்னை இல்லம் திரைப்படத்திற்காக மடிமீது தலை வைத்து அப்படின்ற பாட்டு தான். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரல்ல கண்ணதாசன் வரிகள்ல கே வி மகாதேவனுடைய இசையில கேட்டடைந்திருங்கள். இது பாரு தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கொங்கு நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக கரும்பாக இனிக்கின்ற பருவம்ன்ற பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் பி சுஷிலா குரல்ல ஏ மருதகாசி வரிகளில் கே வி மகாதேவனுடைய இசையில கேட்டோம். நேரம் 11:40. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என்றும் இனியவை. என்றும் இனியவையில் அடுத்து வரப்போற பாடல் சந்திரோதயம் திரைப்படத்திற்காக ஒரு பாடுதான் வந்துட்டு இருக்கு. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரல்ல எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில கேட்டிணைந்திருங்கள். இது விபத் பாரதி தமிழகம் 102.3.

0: பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா குரல்ல கண்ணதாசனுடைய வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில பாசமலர் திரைப்படத்திற்காக சூப்பரா ஒரு பாடி கேட்டோம். நேரம் 11:49 நீங்க கேட்டு இருக்கிறது என்றும் இனியவை.
1: வயசுலேருந்து எல்லா பசங்களுக்கும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்ட எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமா வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
1: ஜேபி சந்திரபாபு நாயுடு குரல்ல கேடி சந்தானம் வரைகளை டிஆர் பாப்பா இசையில ஒண்ணுமே புரியல அப்படின்ற பாடல் குமாரராஜா திரைப்படத்திற்காக கேட்டு ரசிச்சிங்க. நேரம் 11:55 என்றும் இனியவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக வரப்போகிறது பாலும் பழமும் திரைப்படத்திற்காக என்னை யார் என்று அப்படின்ற பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷலா குரல்ல கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில். இதோட நான் கிளம்புற நேரமும் வந்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசுற வரைக்கும் டடா பாபா சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க ஆர்ஜி குழலி. அடுத்து உங்களுக்காக ரெட்ரோ நேரம் தொகுத்து வழங்க ஆர்ஜி மகி ரெடியா இருக்காங்க. ஸோ ஸ்டே டியூன் விபத்து பாரத் தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெரி குட் ஆஃப்டர்நூன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க ரெட்ரோ நேரம். உங்கள் கூட இணைய வந்திருக்கிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். லைஃப்பில் நிறைய ரீல்ஸ் சேர்த்து வைக்கலாம், ஆனால் ஃபீலிங்ஸை சேர்த்தே வைக்கக்கூடாதுங்க. முக்கியமாக நம்மளை டவுன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ்லாம் சேர்த்து வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்மளே டவுன் ஆகிடும். அதனால் அதெல்லாம் தூக்கி போடுங்க, ரீல்ஸை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. ரெட்ரோ

நேரம் நிகழ்ச்சிய 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பூர் எஃப்எம்மும் கேட்டு ரசிக்க போகிறீங்க. ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக மைக்கேல் மதன காமராஜன் படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. ஸோ கேட்டு நினைஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் ஏன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உன்னை சொல்லி குற்றமில்லை படத்தில் இருந்த பாடலை கேட்டீங்க கே ஜெயசாஸ் மற்றும் சித்ரா குரலில்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. ரிட்டர்ன் நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தாலாட்டு பாடுவா படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை அருண்மொழி மற்றும் ஜானகி அவர்கள் பாடியிருக்காங்க இளையராஜா இசையில் உங்களுக்காக.

புது பாட்டு படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. சித்ரா குழல்ல இளையராஜா இசையில் ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:24 ஆகுது. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக புது வசந்தம் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், எஸ் ஏ ராஜ்குமார் குரலில் உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு.

நீங்கள் கேட்டுக்கொண்டது 102.3 தமிழ் FM.

பொண்டாட்டி தேவை படத்துக்காக சித்ரா அருண்மொழி பாடின பாடலை கேட்டு முடிச்சிங்க. நூத்தி 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக எந்த படத்துல இருந்து பணக்காரன் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடியிருக்காங்க.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக கேரள மக்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாடி வருகின்றனர். கேரளத்தில் அறுவடை திருநாளாகவும் சாதி மத வேதங்களை கடந்து இந்நாளை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயில், குருவாயூர், அரண்முலா திருக்கோயில்களில் இன்று காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஓணசந்தியா என்ற பாரம்பரிய விருந்தும் இந்நாளில் மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரமாக உள்ளது. இப்பண்டிகையொட்டி கேரளத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. தமிழகத்திலும் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரள எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இப்பண்டிகையை பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசியில் ஓணம் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம் அண்டை மாநிலமான கேரளாவின் எல்லைப்பகுதியான தென்காசி மற்றும் செங்கோட்டை, புளியரை உள்ளிட்ட பல பகுதிகளில் கேரள மாநில மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் கேரளாவில் கொண்டாடுவதைப் போல இங்கும் ஓணம் பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடும் வகையில் பல்வேறு வண்ண வண்ண மலர்களால் வீடு வாசல்களில் பெண்கள் மலர்களை வைத்து அத்தப்பு கோலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதிகளில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அமைக்கப்பட்ட ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை தென்காசி மாவட்டத்திலும் களைகட்டி உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தி.

0: இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகளான அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வாழும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்நாளில் அன்பு, இரக்கம், நல்லிணக்கம், பரஸ்பரம் மதிப்பளித்தல் ஆகிய நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். சகோதரத்துவத்தை வளர்க்கும் இந்த நன்னாளில் அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பெருகட்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் சமூகத்திற்கு என்றும் வழிகாட்டியாக அமையும் என்று கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வெளியிட்டுள்ள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் மனித சமூகத்திற்கு காலங்கடந்த மாண்புகளை கற்றுத்தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மனித குலத்தின் மீது அன்பையும் அனைவரிடத்திலும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி காக்க வேண்டும் என்ற நபிகள் நாயகத்தின் உயரிய நெறிகளையும் பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் அந்நாட்டு அமைச்சர் திரு வேலஸ் காஸ்க்ரோ தலைமையிலான குழுவினர் புதுதில்லியில் இன்று மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் உயர்மட்ட பேச்சுக்கள் நடத்தினர். மீன்வளத்தை பெருக்குதல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, அறிவியல் ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து இந்திய குழுவினர் செஷல் நாட்டின் தூதுக்குழுவினருடன் பேச்சு நடத்தினர். இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நீண்டகால கலர்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தி வளர்ச்சியை ஊக்குவிப்பது குறித்தும் இருநாட்டு குழுவினரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் சர்க்கரையின் இருப்பு மற்றும் விநியோகம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்க்கரை பதுக்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். மை பாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தெரிவு செய்யப்பட்டு இளைஞர்கள் இந்த கலந்துரையாடலில் பிரதமருடன் பங்கேற்க உள்ளனர். விளையாட்டு, இளையோர் தலைமை, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வ பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடன் கலந்துரையாட உள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு தடையாக உள்ள போதைப்பொருள் பழக்கத்தை இளைஞர்களிடமிருந்து முற்றிலுமாக அகற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பிரதமர் உடனான இந்த கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட உள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் 24 மணி நேரமும் தானியங்கி முறையில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இத்திட்டம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தில் அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் திட்டம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் 24 மணி நேரமும் ரேஷன் பொருட்களை பெறும் வகையில் ராய்ப்பூர், பிலாஸ்பூர் மற்றும் துர்க் ஆகிய 3 நகரங்களில் இந்த ஏடிஎம்கள் நிறுவப்பட்டுள்ளன. பயனாளிகள் தங்களது ஆதார் எண் அல்லது ரேஷன் கார்டு எண் மூலம் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்து 24 மணி நேரமும் இந்த ஏடிஎம்களில் அரிசி பெறலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் வெளிமாநில பயனாளிகளும் இந்த ஏடிஎம்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது கூடுதல் சிறப்பாகும்.

0: 2500 கிலோ கொள்ளளவு கொண்ட ஒரு ஏடிஎம்மில் அரிசி நிரப்புதல் முழுவதும் தானியங்கி முறையில் நடைபெறுகிறது. இதுவரை உத்தரகாண்ட், மேகாலயா, குஜராத், ஒரிசா ஆகிய 4 மாநிலங்களில் மட்டுமே இருந்த இந்த வசதி தற்போது 5வது மாநிலமாக சத்தீஸ்கரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 1927 இதே நாளில் வங்க மொழியில் ஒலிபரப்பை தொடங்கிய கொல்கத்தா ஆகாஷ்வாணி மேற்குவங்க மாநிலத்தின் கலாச்சாரம், மக்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றோடு ஒன்றிணைந்து நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. கொல்கத்தா வானொலி நிலையத்தின் செய்திகள், அன்றாட நடப்புகள், இசை, இலக்கியம், நாடகம், கல்வி, அறிவியல் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களுக்கான நிகழ்ச்சிகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பல தலைமுறைகளாக மேற்குவங்க மக்கள் கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு வருகின்றனர். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்தனர். அந்த மருத்துவமனையின் 3வது தளத்தில் உள்ள தாய்சேய் நலப்பிரிவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டவுடன் தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க பாகிஸ்தான் அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 7-5, 10-8 என்ற செட் கணக்கில் பெருவின் ரொமினா பிரேசிலின் ரெபக்கா இணையை வென்றது. டியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0, 6-0 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அயனோ ஷிமி வென்றார். இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 2 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 என்ற ரன்னுடன் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்த நிலையில் ஃபாலோ ஆன் பெற்று ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

பாட்டுக்கு நான் அடிமை படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. மலேசியா வாஸ்தேவன் மற்றும் சித்ரா குரலில் 102.3 விவத் பாரதி தமிழகம்ல ரெட்ரோ நேரம் கேட்டுட்டே இருக்கேன். நிகழ்ச்சியோட இறுதி பாடலா உங்களுக்காக மை டியர் மாத்தாண்டன் படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. இந்த பாடலை மனு மற்றும் சித்ரா அவர்கள் பாடியிருக்காங்க. ஸோ கேட்டு இணைஞ்சிருங்க. அடுத்த ஆறு உங்களுக்கு பிடிச்ச ஷோ தான் வரப்போகுது. பாடல் உங்கள் சாய்ஸ். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் ப்ளே பண்ண போறேன். ஸோ ஒரு சின்ன பிரேக் தான். வெயிட் பண்ணி ஸ்டே டியூனாக இருங்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: வணக்கம் வணக்கம் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்கள் கேட்க போகிறீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். எஸ் இந்த அரும் உங்கள் கூட இணையிறது நான் உங்கள் மகி விஜயகுமார் தான். ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறீங்க, நான் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 38 98 71, 29 52 08 53. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேளுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ மக்களே, உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் ஒவ்வொரு ஆறும் வைக்கிற ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய நேயர்கள் வந்து புது நேயர்களுக்கு கொஞ்சம் வழிவிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி கால் பண்ணுறீங்க, உங்களுக்கு லைன் கிடச்சிருது, உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் அப்பப்போ கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் புது நேயர்களுக்கும் அந்த ஆசை இருக்கும்ல, ரேடியோ கேட்கும்போது நம்ம வாய்ஸில் நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், பிகாஸ் அவங்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஓகே மக்களே, நிகழ்ச்சியோட முதல் பாடலை உங்களுக்காக

0: 102.3 FM. பாடல் உங்கள் சாய்ஸாக கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ நிகழ்ச்சியோட முதல் நேரா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்ல போறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க அது பேசுறீங்க?
1: நான் அரக்கோணம் பக்கத்துல மேல் பக்கத்துல இருந்து பாண்டரங்கன் பேசுறேன்மா.
0: பாண்டரங்கன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க பாண்டரங்கன், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: படம் கொடுத்து வைத்தவள், அதுல சீர்காழ் கோவிந்தராஜ் ஐயாவும் ஜமுனா ராணி அம்மா பாடுவாங்க, பாலாற்றில் செயலாடுதுன்ட்டு.
0: ஓ சூப்பர் சூப்பர், ஓகேங்க ஓகேங்க. உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. நன்றி நன்றி. ஸோ அவருக்கு பிடிச்ச பாடல் வரப்போகுது, அதே மாதிரி அந்த லிஸ்ட்டில் உங்கள் சாங்கும் ஆட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 28 38 98 71 29 82 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாடலை சொல்லுங்கள்.

0: 1:12 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். இப்போ அடுத்ததா நிகழ்ச்சியில இன்னொரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஜோலார்பேட்டை ஊசட்டா கிராமம் சஞ்சீவி பேசுறோம் மேடம்.
0: சஞ்சீவி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சூப்பர் சூப்பர். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: சவாலை சமாளி படத்தில் வந்து சிட்டுக்கூறு விசி என்ன கட்டுப்பாடு அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: போட்டுருவங்க, உங்களுக்கு அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.

0: ஓகே மேடம்.
1: அவருக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி, தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஓட்டுருவோம்.
1: அந்த பாட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. அவர் கேட்ட பாடல் இதோ அவருக்காகவே வந்துகிட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: 102.3 FM.
1: ஒன்று 22 ஆகுது, 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நேயர்களை, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 29 82 08 53 28 38 98 71 இந்த எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததாக ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. வணக்கம், வாங்க.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் கும்பகோணத்திலிருந்து ஆர் முருகேசன்.
1: முருகேசன், எப்படி இருக்கீங்க?
2: என்ன
1: பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: இனிமை இதோ இதோங்கிற படத்துல இருந்து

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
5: FM.

0: 102.3 FM. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகிற நேயர் யாருன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மாணிக்கம், கே கே நகர். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மாணிக்கம், சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நலமா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
1: பாட்டு வந்து பாத்தீங்கன்னா முரட்டு கால படத்துல இருந்து பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியிட வந்து விட்ட சிங்க அந்த பாடல் ஒளிபரப்பு.
0: சூப்பர், உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.

0: நன்றி மேடம்.
1: நன்றி. அட்டகாசமான பாட்டு கேட்டிருக்காரு. ஸோ ஃபைனலாக இந்த நிகழ்ச்சியோட ஃபைனலாக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இதோட இந்த நிகழ்ச்சி நிறைவடைய போகுது. ஸோ கால் பண்ண நேயர்களுக்கும் அண்ட் கால் ட்ரை பண்ண நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிகழ்ச்சியிலேருந்து உங்ககிட்டருந்து டட்டா பாபாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்து ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மிலாது நபி மற்றும் திருவோண பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஃபாலோ ஆனுடன் தொடர்ந்து விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. மலையாள மொழி பேசும் மக்களின் வசந்த விழாவான திருவோண பண்டிகையும் இன்று மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று அவர்கள் வாழ்த்தியுள்ளனர். மிலாது நபியையொட்டி திருப்பூரில் நபிகள் புகழ் பாடும் பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இஸ்லாமியர்களின் இறை தூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மிலாதி நபி விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருப்பூரில் மிலாதி கமிட்டி சார்பில் நபி புகழ் பாடும் பேரணி நடைபெற்றது. நாட்டில் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ வேண்டி சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற பேரணியில் அனைத்து மதத்தினரும் சமத்துவத்துடன் வாழ வேண்டும், சமூகத்தில் அமைதியை பேண வேண்டும் கோஷங்களை எழுப்பியபடி குழந்தைகள் ஊர்வலமாக சென்றனர். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மக்கள் ஓணம் பண்டிகையை அத்தப்பூ கோலமிட்டும் 23 வகையான உணவுப் பொருட்களுடனும் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக நாளை உரையாற்றுகிறார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தலா 2 கல்லூரி மாணாக்கர் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு, இளையோர் ஆளுமை, தன்னார்வ தொண்டு, உடல் தகுதி மற்றும் தேச கட்டமைப்பு ஆகியவை குறித்து பிரதமர் கலந்துரையாடுகிறார். தொடர்ந்து இளையோர் பாரத தன்னார்வலர்கள், உள்ளூர் விளையாட்டு வீரர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களிடையேயான கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கனடா டொரண்டோவில் இந்திய வர்த்தக பிரதிநிதிகளிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நீடித்த வளர்ச்சி, இளையோரின் எண்ணிக்கை, விரிவடைந்து வரும் நுகர்வு உள்ளிட்டவைகளில் தனித்துவம் பெற்று வருவதாக கூறினார். இந்தியாவில் விரைவான நகரமயமாக்கல், நடுத்தர வர்க்கத்தினரின் முன்னேற்றம், உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் மூலம் ஒவ்வொரு

0: ஒவ்வொரு துறையிலும் புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாக தெரிவித்தார். கனடா நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப்புடன் பொருளாதார மற்றும் நிதிசார் பேச்சுவார்த்தைகளை அமைச்சர் மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார முன்னேற்றம், முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளிட்டவைகளை மேம்படுத்தும் வகையிலான ஆலோசனைகளையும் அவர் எதிர்கொள்கிறார். நாட்டின் அமைப்புசாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் ஈஸ்ரம் இணையதளம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த இணையதளம் தொடங்கப்பட்டு 5 ஆண்டு நிறைவை ஒட்டி மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் 31,89,00,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் நோய் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் நோய் அறிகுறிகள் கண்டறியப்பட்டவுடன் பொதுமக்கள் மருத்துவமனைகளுக்கு செல்லுமாறு மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லேசான சளி, காய்ச்சல், இருமல், தொண்டைவலி போன்ற அறிகுறிகள் இருப்பின் சுயமாக மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். மாநிலத்தில் சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
1: டெங்கு நோய் வராம தடுக்கிறதுக்கு கொசு ஒழிப்பு பணியாளர் வார்டு வைஸ் நம்ம அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். வந்த பிறகு டெங்கு ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் நம்ம ஃபாலோ பண்ணி அதை அனைத்து அரசு மருத்துவமனைக்கும் பண்ணணும். ஏன்னா ஒரு டெங்குனால உயிரிழப்பு ஏற்படும்னா 4-5 நாள் கழிச்சு அவங்க கொஞ்சம் காய்ச்சல் அறிகுறிகள் குறைந்த பிறகு திடீர்னு அவங்க பேஷண்ட் சிம்டம் தீவிரமடைஞ்சு அந்த டெத் அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பரந்தூர் விமான நிலையத்திற்காக விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை திருப்பி வழங்குவது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனாரின் 143வது பிறந்த நாளையொட்டி அன்னாரது திருவுருவப்படத்திற்கு இன்று மலர்தூவி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்விஷயத்தில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், பக்தர்களின் காத்திருப்பு நேரம் தொடர்பான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு தரிசன முறைகள் நெறிப்படுத்தப்படும் என்றார். தமிழ்நாட்டில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைரேகை சரிபார்ப்பு EKYC சிறப்பு முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமை கைரேகை பதிவு விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேட்டூர் அணை நீர்மட்டம் 90 அடியை எட்டும் தருவாயில் உள்ளதையடுத்து பாசனத்திற்காக அணை விரைவில் திறக்கப்பட உள்ளது. இதனையடுத்து அணையின் வலதுகரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 10,405 கனஅடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் இன்று வினாடிக்கு 10,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் நடைபெற்று வரும் தூய்மை பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டுள்ளார். பொது இடங்களில் கொசு ஒழிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் அனைத்து பொது இடங்களில் கொசுப்புழு ஒழிப்பு மற்றும் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொசுக்கள் உற்பத்தியாகக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை அகற்றும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் அனைத்து தடுப்பு மற்றும் தூய்மை பணிகளுக்கும் பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: தமிழக அரசின் மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்தப்படும் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய வங்கி கடனுதவி பெற கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான தனியார் பள்ளி விடுதிகளை பதிவு செய்து உரிமம் பெற வேண்டும் என ஆட்சித்தலைவர் டாக்டர் மணீஷ் நரவணரே அறிவுறுத்தியுள்ளார். மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நாளை சுபமுகூர்த்த தினத்தையொட்டி ஆவணப்பதிவிற்காக கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பத்திரப்பதிவுத்துறை தலைவர் திரு அருண்தயால் சுந்தர் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை ஆன்லைன் மூலம்

0: விற்பனை செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வந்த பன்னீர் இலை விபூதி முதன் முறையாக ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு பன்னீர் இலை விபூதி பிரசாதம் 120 ரூபாய். அதில் இலை திருநீரு, புட்டமுது 100 கிராம், மூலவர் மற்றும் சண்முகர் புகைப்படம் என மொத்தம் 160 கிராம் எடை கொண்ட இந்த பிரசாதம் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனுடன் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்திருந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 503 டிக்ளேர்ட். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மிலாது நபி மற்றும் திருவோண பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தனது 2வது இன்னிங்ஸை ஃபாலோ ஆனுடன் தொடர்ந்து விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
4: How are you?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. செவிகளின் வழியே ஊடுருவி மனதின் கவலைகளை போக்கவல்லது இசை. அத்தகைய இசையால் நாம் இணைகிறோம். கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்
1: நிகழ்ச்சியில் நான் உங்களோட ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். புன்னகையே அன்பின் சின்னம், அதுவே புன்னகையே அன்பின் சின்னம், நாம் அனைவருக்கும் கொடுக்கும் அழகிய பரிசு இது என்கிறார் அன்னை தெரசா. இந்த அற்புதமான பொன்மொழியோடு இனிதே துவங்குகிறது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில். ஒலிக்கவிருக்கும் முதல் பாடல் சித்ராவின் குரலில் பிரைசூடனை எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. கைவீசம்மா கைவீசு இந்த படத்திலிருந்து ஒலிக்கிறது முதல் பாடல்.

அன்பின் வடிவமான அன்னை தெரசாவோட பொன்மொழியோட நம்மளோட நிகழ்ச்சி அருமையா துவங்கியாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன மாதிரியான பாடல் தொகுப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யூகிச்சிருப்பீங்க. இனி அடுத்த பாட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன அப்படி தீம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். வரப்போகிற இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் சரவணன் எழுதிய பாடல், வைகுந்த வாசனின் இசையமைப்பில் தாயுமானவன் இந்த படத்துலேருந்து இந்த அற்புதமான பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும்

0: டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: செவியோரம் சுகராகம், இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களி என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் பொழுது 2:14:30. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு விதமான பாடல் தொகுப்பு இன்னைக்கு ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. நம்ம கூட சேர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அன்பை மட்டுமே கடன் கொடுங்கள், அது மட்டுமே அதிக வட்டியுடன் திரும்ப வரும் என்கிறார் அன்னை தெரசா. அன்பை மட்டுமே கடன் கொடுங்கள், அது மட்டுமே அதிக வட்டியுடன் திரும்ப வரும் என்கிறார் அன்னை தெரசா. அற்புதமான இந்த வரிகளோட அடுத்து வரப்போற பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் முத்துலிங்கம் எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், சிரஞ்சீவி இந்த படத்திலிருந்து இந்த பாடல்.

0: கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார்.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

நேரம் பொழுது 2:21. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு அன்பு அப்படிங்கிற சொல்லி அடிப்படையாக கொண்ட பாடல் தொகுப்பு அன்போட பாடல்கள் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அடுத்து வரப்போற பாடல் இஸ் ஜானகியின் குரலில் கே காளிமுத்து என்பவர் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா, கண்ணுக்கு மையெழுது இந்த படத்திலேருந்து பாட்டு.

ரொம்ப அழகாக ஐயன் வள்ளுவன் அவங்களோட குரல் வழி அன்பு எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல அழகாக அந்த பாட்டில் நம்ம கேட்டோம். ஹரிஷ் ராகவேந்திரா சுர்முகி பாடியிருந்தாங்க அந்த பாடலை. ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையமைப்பில் ராரா இந்த படத்துலேருந்து அந்த பாட்டு வந்துச்சு. நேரம் பொழுது 2:30. எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கி அன்பை அடிப்படையாக கொண்ட பாடல் தொகுப்பு உங்களுக்காக வலம் வந்துட்டுருக்கு இந்த நிகழ்ச்சியில். அந்த வகையில் நம்ம வந்து பல காலகட்டங்களில் வந்த படங்கள்லேருந்து ஒன்றா அப்படி அன்புக்கு எந்த வரையறையும் இல்லையா, அதனால் பல்வேறு காலகட்டங்களில் வந்த படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்தது வெள்ளிக்கிழமை விரதம் இந்த படத்துலேருந்து நம்ம பாட்டு கேட்க போகிறோம். சங்கர் கணேஷ் அவங்க இசையமைப்பில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலாவோட குரல்களில் வருது இந்த பாட்டு.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: இசையோடு இணைந்திருக்கிறோம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்ம கூட கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேயர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க எங்கள் ஸ்டைல். நேரம் பொழுது 2:34:45. அடுத்து என்ன பாட்டு வரப்போகுது? அன்பு இந்த சொல்லை அடிப்படையாக கொண்ட பாடல்கள். நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க, இந்த பாட்டு உங்க லிஸ்ட்ல இருக்கா செக் பண்ணிக்கலாமா? எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியிருக்கும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்புல சுடரும் சூறாவளியும். இந்த படத்துல இந்த பாட்டு

கண்ணதாசனோட கைவண்ணத்துல ஒரு அருமையான பாட்டு கேட்டாச்சு. எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்புல, டி எம் சுந்தரராஜன், பி சுசீலாவோட குரல்கள்ல அவன்தான் மனிதன் இந்த படத்துல இருந்து அந்த பாட்டு வந்துச்சு.

தாண்டவே நான் விரும்புகிறேன். அன்பிற்கு தடை என்றால் அந்த வேலிகளை தாண்டவே நான் விரும்புகிறேன் அப்படின்னு அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க. அற்புதமான இந்த பொன்மொழியோட அடுத்து வரப்போகிற பாடல் டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணா அவங்க கூட பேபி கே சிவாங்கி பாடியிருக்காங்க. யுகபாரதி எழுதின பாடலுக்கு இசை ஜேம்ஸ் வசந்தன். பசங்க படத்துலேருந்து இந்த பாட்டு இல்லாமலா கேட்டுடலாமா?

அன்பு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பாடல்கள் உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும். அதெல்லாம் இந்த லிஸ்ட்ல வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் முடிஞ்ச படிக்கும் நிறைய பாடல்கள் நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம். அன்பிற்கு தடை என்றால் அந்த வேலிகளை

ஈடே இல்லாதது அன்பு இல்லையா? அதை தான் அழகாக சொல்கிறாங்க பாருங்க. அன்பு ஒன்று மட்டுமே அனைத்து பருவங்களிலும் கிடைக்கக்கூடிய பழம், அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதும் கூட அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க மதர் தெரசா. அன்பு ஒன்று மட்டுமே அனைத்து பருவங்களிலும் கிடைக்கக்கூடிய பழம், அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதும் கூட அப்படின்னு சொல்லிட்டு, கனியிருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு நம்ம ஐயன் வள்ளுவன் அழகாக சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த அம்மாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ முடிந்த வரைக்கும் அன்பை எல்லோருக்கும் பகிர்வோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த வட்டியை முதலமாக திரும்ப நமக்கு கிடைக்கக்கூடியது அன்பு ஒன்று மட்டுமே. சரி, இன்றைக்கி எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரப்போகிற பாடல் என்ன பாடல்? கமலஹாசன் கார்த்திக்கோட குரல்களில் வைரமுத்து எழுதின பாடல், வித்யாசாகர் அவங்க இசையமைப்பில், அன்பே சிவம் படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. கேட்கலாமா?

அன்பை அடிப்படையாக கொண்டு வந்த பாடல்களை இதுவரை தந்தது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. முகநூலில் நிறைய பேர் பதிவுகள் போட்டிருக்கீங்க. அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

0: நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்
0: 102.3 FM. நேரம் பொழுது 2:55, 10:00. இனி நாம் கேட்கலாம்
3: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்பது இந்திய அரசின் முக்கியமான வளர்ச்சி திட்டங்களில் ஒன்றாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாரம்பரியமாக அல்லது தனித்துவமாக உற்பத்தி செய்யப்படும் ஒரு பொருளை அடையாளம் கண்டு அதனை உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளில் பிரபலப்படுத்துவதும், அதன் மூலம் உள்ளூர் தொழில்கள், கைவினை கலைஞர்கள், சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர், விவசாயிகள் ஆகியோரின் வருமானத்தை உயர்த்துவதும் ஆகும். இந்தியாவின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்துவமான இயற்கை வளம், பாரம்பரிய தொழில், கைவினைத்திறன் மற்றும் வேளாண் உற்பத்தி உள்ளது. ஆனால் பல நேரங்களில் அந்த பொருட்கள் மாவட்ட எல்லைகளை தாண்டி சந்தையை அடைவதில்லை. இதனால் உற்பத்தியாளர்களுக்கு உரிய வருமானமும் கிடைப்பதில்லை. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற அணுகுமுறை உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு முக்கியமான தயாரிப்பு தேர்வு செய்யப்படுகிறது. அது வேளாண் விளைபொருளாகவோ, உணவுப் பொருளாகவோ, கைவினைப் பொருளாகவோ அல்லது பாரம்பரிய தொழில் சார்ந்த பொருளாகவோ இருக்கலாம். அந்த பொருளின் உற்பத்தி, தரம், மதிப்பு கூட்டல், பொதியிடுதல், சந்தைப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி ஆகிய அனைத்திலும் அரசின் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து உதவுகின்றன. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று உள்ளூர் பொருட்களுக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அடையாளத்தை உருவாக்குவது ஆகும். ஒரு மாவட்டத்தின் சிறப்பு பொருள் உலக சந்தையை அடையும் போது அந்த மாவட்டத்தின் பொருளாதாரமும் வளர்கிறது. அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கின்றன. இந்த திட்டத்தின் மூலம் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு ஆதரவுகள் வழங்கப்படுகின்றன. புதிய இயந்திரங்கள் வாங்குதல், தொழில்நுட்ப மேம்பாடு, தரச்சான்றிதழ் பெறுதல், திறன் மேம்பாட்டு பயிற்சி, நிதி உதவி பெறுவதற்கான வழிகாட்டுதல் போன்ற பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இதனால் சிறிய அளவில் உற்பத்தி செய்து வந்த தொழில்களும் வளர்ச்சி பெறுகின்றன. இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் மதிப்பு கூட்டல் ஆகும். எடுத்துக்காட்டாக ஒரு மாவட்டத்தில் விளையும் பழங்கள் அல்லது வேளாண் விளைபொருட்களை அப்படியே விற்பனை செய்வதற்கு பதிலாக அவற்றை பதப்படுத்தி அதிக மதிப்புடைய பொருட்களாக மாற்றுவதற்கு ஊக்குவிக்கப்படுகிறது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. சந்தைப்படுத்தலும் இந்த திட்டத்தின் முக்கிய பகுதி ஆகும். உள்ளூர் சந்தையுடன் மட்டுமல்லாமல் மின்னணு வர்த்தக தளங்கள், கண்காட்சிகள், வணிக கண்காட்சிகள் மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகள் மூலமாகவும் பொருட்களை விற்பனை செய்ய ஊக்குவிக்கப்படுகிறது. இதனால் சிறு உற்பத்தியாளர்களும் பெரிய சந்தைகளை எளிதாக அடைய முடிகிறது. இந்த திட்டம் பெண்கள் சுய உதவிக்குழுக்கள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள், கைவினை கலைஞர்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. உள்ளூரிலேயே தொழில் தொடங்கும் சூழல் உருவாகுவதால் நகரங்களுக்கு வேலை தேடி இடம்பெயர வேண்டிய அவசியமும் குறைகிறது. இந்தியாவில் பல மாவட்டங்கள் தங்களது தனித்துவமான பொருட்களால் ஏற்கனவே புகழ் பெற்றுள்ளன. சில மாவட்டங்கள் மசாலா பொருட்கள், சில மாவட்டங்கள் கைத்தறி நெசவு, சில மாவட்டங்கள் கைவினைப் பொருட்கள், சில மாவட்டங்கள் பழங்கள் அல்லது வேளாண் விளைபொருட்கள் ஆகியவற்றிற்காக அறியப்படுகின்றன. இந்த இயல்பான பலத்தை அடிப்படையாக கொண்டே ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் செயல்படுகிறது. இந்த திட்டம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி

0: இண்டஸ்ட்ரீஸ் செயல்படுத்தும் பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்கீமுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. குறிப்பாக உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்குவதில் ODOP அணுகுமுறை பயன்படுத்தப்படுகிறது. முடிவாக, ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்பது ஒரு பொருளை மட்டும் முன்னிலைப்படுத்தும் திட்டமல்ல. அது ஒரு மாவட்டத்தின் அடையாளத்தையும் அதன் பாரம்பரியத்தையும் தொழில் திறனையும் உள்ளூர் பொருளாதாரத்தையும் வளர்க்கும் ஒரு நீண்டகால வளர்ச்சி முயற்சி ஆகும். உள்ளூர் தயாரிப்புகளை உலக அளவிற்கு கொண்டு செல்வதன் மூலம் உள்ளூருக்காக குரல் கொடுப்போம் என்ற எண்ணத்தை வலுப்படுத்தி தற்சார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி செல்ல இந்த திட்டம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது. இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: நேர்மை பொழுது 3 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்பொழுது நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.
1: ஆம் நேர்களே, காற்றலைகளில் கலந்திட்ட வண்ணக்கோலம் இது வர்ண ஜாலம். இனிமையாய் பாடல்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் நாளும் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இதோ நிகழ்ச்சியின் முதல் பாடல் இன்றைய தினத்தின் வாழ்த்துக்களோடு கூட, ஜின்சியின் குரலில் இளையராஜாவின் இசையமைப்பில் பூந்தளிர் படத்திலிருந்து.

நேரம் பொழுது 3:06 பத்து நொடியில் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வர்ண ஜாலத்தில் இணைந்திருக்கிறோம். இனிமையான பாடல்களின் அணிவகுப்பு உங்களுக்காக. இதோ அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்களில் கண்ணதாசன் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பொன்னூஞ்சல் படத்திலிருந்து இந்த பாடல்.

0: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: அழகா ஒரு தொகுப்போட பாடல்கள் கேட்கும் போது ஒரு சுகம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு ஊஞ்சல் நம்மளுக்கு வந்து உற்சாகம் ஊட்டிட்டு இருக்கு. இந்த ஊஞ்சல் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பிறந்ததுலேருந்தே நம்ம கூடவே ஒரு டிராவல் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தூளி தூரி இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஊஞ்சல் பொண்ணூஞ்சல் இப்படிலாம் நம்ம சொல்றது உண்டு. அந்த ஊஞ்சலை மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடும்போது இருக்கக்கூடிய அந்த சுகம், அந்த குழந்தைகள் ஊஞ்சலாடக்கூடிய சுகம், இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டாம். இப்போ அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகியோட குரல்களை இளையராஜாவோட இசையமைப்பில் கொம்பேரி மூக்கன் படத்துலேருந்து இந்த ஊஞ்சல் பாட்டு கேட்கலாமா?

0: என்னன்னு அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம், அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல.
1: ராஜா ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கையை நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் பொது 3:17:15. இன்னைக்கு இசை ஜாலமா ஊஞ்சல் இந்த மாதிரி வார்த்தை வரக்கூடிய பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இந்த ஊஞ்சல் அப்படிங்கிறது நிறைய பேர் வீடுகள்லேயே வந்து ஊஞ்சல் இருக்கும். இப்போது மாடர்ன் வேர்ல்டுக்கு அந்த மாதிரி மாடர்ன ஊஞ்சல்கள் நிறைய கூட வந்திருக்கு. ஸோ அந்த ஊஞ்சல் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்த பாட்டு என்ன? எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராமோட குரல்களில் வாலியோட பாடல், கங்கை அமரனோட இசையமைப்பில் வாழ்வே மாயம் இந்த படத்துலேருந்து வந்துட்டுருக்கு.

0: ஒவ்வொரு முறையும் இந்த பாட்டு கேட்கும்போதும் அந்த இளமை துள்ளலோட அந்த பாட்டு, அந்த இசையழகா, குரலழகா, பாட்டழகா, எதையும் வர்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாட்டு நம்ம கேட்டோம். ஜென்சியோட குரலில் பஞ்ச அருணாச்சலம் அவங்க எழுதின பாடலுக்கு இசை இளையராஜா, முள்ளும் மலரும் இந்த படத்துலேருந்து அந்த பாட்டு வந்துச்சு.
1: செவியோரம் சுகராகம், இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: இசை ஜாலமா வர்ண ஜாலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து வரப்போற பாடல் இது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியோட குரல்கள், மு மேத்தாவோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல இந்த பாட்டு நான் சிகப்பு மனிதன் இந்த படத்திலேருந்து.

ஆமாங்க, இந்த பொன்னூஞ்சல் ஆடிவா அப்படின்னு சொன்னாங்களே, அந்த ஊஞ்சல் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். குழந்தைங்களோட அந்த விளையாட்டு, அந்த தூரி, குழந்தைங்களோட தூரி தொடங்கி கல்யாண விழாக்களில் கூட இந்த ஊஞ்சல் அது ஒரு ஃபங்க்ஷனாகவே வைப்பாங்க. அதே மாதிரி இறைவனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடத்தக்கூடிய அந்த பண்பாடும் நம்மக்கிட்ட இருந்துட்டுருக்கு. ஸோ இப்படி இந்த ஊஞ்சல் பயணம் அப்படிங்கிறது நம்மோடு தொட்டு தொடங்கி தொடரும் பந்தமாக இன்றைக்கும் கூட இருந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். நேரம் பொழுது 3:33. இது உங்கள் அபிமான விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. நம்ம வழங்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்த பாட்டு டிஎம் சௌந்தரராஜனோட குரல்ல, கண்ணதாசனோட பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில் அவன்தான் மனிதன் படத்துலேருந்து வரப்போகுது. இன்னைக்கு ஒரு கதம்பமா கலவையா பல்வேறு காலகட்டங்களில் வந்த பாடல்கள் தான் நம்ம வந்து 2 மணிலேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் தான் இதோ இந்த பாடலும் கூட வந்துட்டு இருக்கு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் பொழுது 3:38 50 நொடியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வர்ண ஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சரி, இன்னைக்கு 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா. இதுல என்னன்னா, இன்னைக்கு சொல் விளையாட்டு தான் நாம விளையாட போறோம். தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிடலாமா?
2: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
3: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283

0: 8987871 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.
1: சரி, இன்னைக்கு ஊஞ்சல் அப்படிங்கிற வார்த்தையை ஜாலமாக கொண்டு நம்ம வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இசை ஜாலமாக இனிமையான பாடல்களோட அணிவகுப்பு நம்ம கேட்டுட்ருக்கோம். அடுத்து வரக்கூடிய ஒரு மென்மையான பாடல் இது பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகியோட குரல்களை KCS அருணாச்சலம் எழுதிய பாடலுக்கு இசை MV ஸ்ரீனிவாசன். பாதை தெரியுது பார் இந்த படத்துலேருந்து இந்த பாட்டு வந்துட்டுருக்கு.

ஒரு மென்மையான அப்படியே மயிலிறகால வருடுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுகமாக ஒரு பாட்டு கேட்டுட்டு அடுத்து வரப்போகிற பாட்டு எப்படி அப்படின்னு கேட்டு பாருங்க. எல்லா ஈஸ்வரியோட குரலில் கண்ணதாசனோட பாடலை மிஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில் நீயும் நானும் படத்துலேருந்து எல்லா ஈஸ்வரியும் சொன்னோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேளுங்க பாட்டு.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துடுறோமா?
0: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 minutes இருக்கேன்.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற? டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே? எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: முழுமையான கொண்டாட்டமா, இசை கொண்டாட்டமா, இனிமையான பாடல்கள். இன்னைக்கு வந்து காற்றலைகளில் ஊஞ்சல் உற்சவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இனிமையான பாடல்கள் உங்களுக்காக, ஊஞ்சல் அப்படிங்கிற சொல் வர மாதிரியான பாடல்கள் தான் இன்னைக்கு வர்ணஜாலத்தில் நம்ம கேட்டுட்ருக்கோம். நம்ம கூட சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேயர்கள் கேட்டு ரசித்ததோடு மட்டும் இல்லாமல் நிறைய பதிவுகளையும் நீங்கள் போட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். இப்போ அடுத்ததாக என்ன பாட்டு ஊஞ்சல் அப்படிங்கிற வரிசையில் நீங்கள் கூட நிறைய பாடல்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. அந்த மாதிரி இந்த பாட்டு உங்கள் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டு டிஎம் சுந்தரராஜன், பி சுசிலாவோட குரல்களில் வாலியோட பாடல், கே வி மகாதேவன் அவங்க இசையமைப்பில் பேசும் தெய்வம். இந்த படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு. இந்த பாட்டு வரப்போகிற நேரம் 3:50.

0: பார்வதி அம்மா பாட்டெல்லாம் பலமா இருக்கு.
1: அதுங்களாமா எங்க வீட்டுக்கார மாதிரிங்களுங்க, அவங்க எங்க வீட்டுக்கு நல்ல தண்ணிப்பம் போட்டு கொடுத்துருக்குறாங்க, அதாங்க ஒரே சந்தோஷமா இருக்குது.
2: சரி சரி, உங்க வீட்டுல பாத்திரம் கழுவுனீங்கன்னா இவ்வளோ தண்ணியா செலவு பண்றீங்க, இதுல வேற குழாய திருப்பிட்டு வேலை செய்யறீங்க, தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியாதா பார்வதி அம்மா?
1: எங்களுக்கு தான் தண்ணி கஷ்டமுங்க. எப்படி பாத்திரம் கழுவுதுறீங்களா? ஒரு வாத்திரத்துல தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல தண்ணி இருக்கிற வாத்திரத்துல மறுபடியும் கழுவி எடுப்போமுங்க. ஆனா இவ்வளோ பெரிய ஊர்லிங்க, உங்க வீட்டுல தானுங்க அறிவு மாதிரி தண்ணி கொட்டுக்குங்க, அதனாலதாங்க ரொம்ப தாராளமா கொஞ்சம் செலவு பண்ணிருக்கீங்க.
2: கொட்டும் கொட்டும், நிறைய இடத்துல தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நிலத்துல தண்ணி எவ்வளோ இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதையே வரலனா அப்போ என்ன பண்ணுறது? தண்ணி கிடைக்காது, அதுக்கு இப்போலேருந்து தண்ணி சேமிக்கணும் இல்லைம்மா?
1: ஆனுங்கம்மா நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது. என்னம்மா இப்போ நான் எங்கள் வீட்டில் எப்படி தண்ணி சிக்கனமாக செய்யறனோ அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செய்யணுங்கிறீங்க, அதானம்மா நான் எங்க இருந்தாலும் தண்ணியை சிக்கனமா செய்யறனுங்கம்மா. தோஷங்களா? சரிங்கம்மா.
3: குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா, மனச மயக்குதா, சுகமாயிருக்குதா?
4: தண்ணீரை சேமித்து பூமியில் எதிர்கால வாழ்க்கையை காப்பாற்றுங்க.

0: நீரை சேமித்து திறம்பட வாழ்வோம்.
1: நேரம் பொழுது 3:55. நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். வர்ண ஜாலம் நிகழ்ச்சி, காற்றலைகளில் கலந்திட்ட வண்ணக்கோலமாய் வர்ண ஜாலமாய் இது இசை ஜாலமாய் ஊஞ்சல் அப்படிங்கிற சொல்லி அடிப்படையாக கொண்ட பாடல்களை இன்னைக்கு நம்முடைய வர்ண ஜாலம் நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சி நிறைவாக வரப்போகிற பாடல், என்னடா இந்த பாட்டு இன்னும் இவங்க வைக்கலையே, இது வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த பாட்டு தான் உங்களுக்கு இப்போ வரப்போகுது. இளமை ஊஞ்சலாடுகிறது இந்த படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராமோட குரல்களை, வாலியோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில். இதோ உங்கள் அபிமான விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: சுகமான நினைவுகளோடு இதய ஊஞ்சல் இனிமையாய் ஆட இதுவரை நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வர்ணஜாலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 4:01. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இப்பொழுது நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: இனிமையான பாடல்கள் இடையிடையே உங்களுக்கான சொல் விளையாட்டு இப்படித்தான் வளரப்போகுது இன்னைக்கு நம்முடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 044 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 2952-0853, இன்னொரு எண் 2838-9871. காலையிலேருந்து நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள் இருந்தது, அதில் பங்கேற்ற நேயர்கள் என்ன பண்ணலான்னா கேட்டு சிறப்பிக்கலாம் இந்த நிகழ்ச்சியா. நிறைய புதிய புதிய நேயர்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். சரியா, 044 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 2952-0853 இது ஒரு எண், 2838-9871 இது ஒரு எண் உங்களுக்கானது. இப்போ நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாட்டு, பாட்டை தொடர்ந்து சொல் விளையாட்டு.

0: ரொம்ப சிறப்பாக ஒரு பாட்டு கேட்டாச்சு. கல்பனா பிரதாப்போட குரல்களில் கபிலன் எழுதின பாடல், மணிஷ் சர்மா அவங்க இசையமைப்பில் நரசிம்மா படத்துலேருந்து அந்த பாட்டு நாம் கேட்டுட்டு வந்தாச்சு. 4:08:30 இப்போ முதல் நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ பேசலாம். ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: அவரிகாடு அரிவடகம்.
0: எந்த ஊருங்க?
1: அவரிகாடு அரிவடகம்.
0: அவரிகாடா?
1: அவரிகாடு. அவரிகாடு
0: எங்க இருக்குது?
1: அது வேதாரண்யம் பக்கம் இருக்கு மேடம்.
0: ஓ சரி சரி. எந்த பண்பலையில கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சிகளை நீங்க? எந்த பண்பலை வழியா கேட்டுட்டு இருக்கீங்க?
1: எனக்கு பாடல் வந்து மேடம்.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது வந்து வேற நிகழ்ச்சி, இது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி, சரிங்களா? நன்றிங்க. கேக்கவா? சரி சரி. ஓகே, எந்த பண்பலையில கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்ட நிகழ்ச்சிகளை.
1: 102.3
0: ஆப்ல கேக்குறீங்களா? சரி, உங்களுக்கு உங்களுக்கு க்ளூ சொல்ல

0: ரெண்டு ரெண்டு சொற்களா நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். நான்கு எழுத்து சொல்லிது, சரிங்களா? வானிலையோடு தொடர்புடையது, ஆகாயம், இடி, இதோட தொடர்புடைய சொல் முதல் சொல். ரெண்டாவது சொல் வந்து துயரம், கஷ்டம் அப்படி குறிக்கக்கூடிய ஒரு சொல், சரிங்களா? ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா உங்களுக்கு? இல்ல இல்லைங்கய்யா, இல்லைங்கய்யா, நல்லா முயற்சி பண்ணீங்க, நன்றிங்கய்யா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சரிங்களா? நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: யாருங்க பேசுறீங்க?
1: மாலை வணக்கம், நாகை மாவட்டம் திருக்கோளை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் ஐயா, கேட்டீங்களா அந்த குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? அதாவது நான்கு எழுத்து சொற்கள், ரெண்டு கண்டுபிடிக்க போறோம், ஒன்னு கண்டுபிடிச்சா இன்னொன்னு அதுக்கு இணையா தான் வரும், நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஏன்னா கடைசி மூன்று எழுத்தும் ஒன்னாதான் இருக்க போகுது, முதல் எழுத்து மட்டும்தான் மாறப்போகுது, சரிங்களா? முதல் சொல்லுக்கான குறிப்பு என்னன்னா வானிலை, ஆகாயம், இடி, இதோட தொடர்புடைய சொல் முதல் சொல். இரண்டாவது வந்து துயரம், கஷ்டம் அப்படி சொல்லக்கூடிய பொருளை தரக்கூடிய சொல். மழை ரெண்டு எழுத்து தானே வருது, நம்ம சொன்னது நான்கு எழுத்து சொல்ல இல்லைங்களா? இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா, அழகா முயற்சி பண்ணீங்கய்யா, அடுத்த நேரத்தை கேட்கலாம். நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ வணக்கம். ஆஹா வணக்கம், யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்கம்மா?
2: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜாமா, தெரிஞ்சதா ஏதாவது?
2: மனநிலை வருமா மேடம்?
0: இல்லைங்க, நான் வந்து நான்கு எழுத்து சொல்லுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? வானிலை, ஆகாயம், இடி, இதோடு கூட தொடர்புடைய சொல் முதல் சொல். இரண்டாவது துயரம், கஷ்டம், துன்பம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல். கடைசி மூன்று எழுத்தும் சேமா இருக்கும் ரெண்டுக்குமே, முதல் எழுத்து மட்டுமே மாற்றப்படும். இங்கே
2: மேகம் வருமா மேடம்?
0: இல்லம்மா, நம்ம வந்து நான்கு எழுத்து சொல் சொல்லியிருக்கோமா, அடுத்த நேட்டை கேட்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க?
3: கணபதி
0: ஐயா, டக்குன்னு விட சொல்லுங்க. இல்ல இல்ல, வானிலை, வானிலை அறிக்கை படிப்பாங்க பாத்தீங்களா, ஆகாயம், இடி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, மழை இதோடு கூட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நல்லா குரூப் கொடுத்துட்டேன். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை, இன்னும் ஒரே ஒரு நேர் தான். வணக்கம். ஹலோ வணக்கம், பேசலாம். அது சரி. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? பத்மாவதி அம்மா, தெரிஞ்சதாமா?
4: மழை நீர் அம்மா, மழை நீர்.
0: நான்கு எழுத்து சொல் கண்டுபிடிக்கணும் நீங்க. சேர்த்து சொல்லிட்டீங்க நீங்க, ஆனாலும் அழகான முயற்சி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, டக்குன்னு விடைய சொல்லுங்க பாக்கலாம்.
5: மின்னல், இன்னல்.
0: மின்னல், இன்னல், யார் பேசுறீங்க?
5: ராயப்பேட்டை வெங்கட்.
0: வெங்கட் ஐயா, சூப்பருங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. மின்னல், வானிலை, ஆகாயம், இடி, இதோட தொடர்புடையதுன்னு சொன்னா இல்லைங்களா,
5: மின்னல்.
0: துன்பம், துயரம், கஷ்டம், இதெல்லாம் இன்னல்னு சொல்லுவோம்.
5: ஆமா,
0: எளிமையா தான் இருக்கு இல்லைங்களா?
5: ரொம்ப ஈஸி தான்,
0: ரொம்ப ஈஸி தான். ஓகே, ரொம்ப நன்றிங்க, நன்றி. நன்றி நன்றி. அதாவது அந்த நேரத்துக்கு நமக்கு நினைவுக்கு வராது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, நமக்கு தெரியாதெல்லாம் இல்லை இல்லைங்களா, அதனாலதான். சரி, இப்போ அடுத்த பாட்டு நம்ம கேட்டுட்டு அடுத்த ரெண்டு ரெண்டு சொல்லாதான் நம்ம இன்னைக்கு போறோம், கேட்கலாம் இப்போ வரப்போற பாடல்.

0: மலபார் போலீஸ் இந்த படத்திலேருந்து தான் அந்த பாட்டு கேட்டோம். சித்ரா சத்யராஜ் குரல்களில் கலைக்குமாரோட பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் அவங்க இசையமைப்பில் அந்த பாட்டு வந்துச்சு. நேரும் பொழுது 4:18, 10 நொடியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இன்னைக்கு சொல் விளையாட்டாக மலர்ந்துட்டு இருக்கு. நம்மளோட சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சரி ஓகே, இப்போ அடுத்த சொல்லுக்கு போயிடலாமா? ரெடியா இருக்காங்க நேயர்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சர்க்கா கீமாத்துல கருப்பையா பேசுறேன்.
0: கருப்பையா ஐயா, கேட்டிங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டு சொல்லு, ஈஸியா இருந்ததா?
1: மலை மேகம் காற்றாமா?
0: இல்ல இல்ல, இன்னல் மின்னல் கண்டுபிடிச்சாங்க. அதே வரிசையில தான் அடுத்த ரெண்டு சொல்லும் வரப்போகுது, சரிங்களா? நான்கு எழுத்து சொற்கள். முதல் சொல்லுக்கான குறிப்பு கரும்பு, இனிமை, நீர்க்கலம், இதை குறிக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் சொல்லு. அடுத்தது மகளிர், அழகு, ஆடை, கம்பளி, இப்படி இதெல்லாம் தொடர்புடைய ஒரு சொல், நான்கு எழுத்து சொல் இதுமே. நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படி கட் ஆயிடுச்சு. 2 4 2 8 3 8 9 8 7 1, இன்னொரு எண் வந்து 2 9 5 2 0 8 5 3. வணக்கம், ஹலோ
2: மேடம். திருவாரூர் மாவட்டம் திருத்தம்பி வட்டம் கச்சம்.
0: சொல்லுங்க ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டிங்களா ஐயா?
2: சொல்லுங்க மேடம், சரியா கேட்டோம்.
0: நான்கு எழுத்து சொற்கள், ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் ரெண்டு அந்த தொடர்லேயே இருக்கு. முதல் சொல்லுக்கான குறிப்பு கரும்பு, இனிமை, நீர்

0: இதை குறிக்கக்கூடிய சொல்லு. இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு மகளிர், அழகு, இன்னும் தலைன்னு கூட சொல்லலாம், ஆடை, கம்பளி, இதோட தொடர்புடையது, நூல், இதெல்லாம் சொல்லலாம். அதே வரிசையில தான் இதுவும் வருது, நான்கு எழுத்து சொற்கள், முதல் எழுத்து மட்டும் நீங்க மாத்தினீங்கன்னா போதும். ஓகேவா? அடுத்த நேற்று கேப்போமா? நன்றி, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: அலைகள் மின்னல் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, நான் சொல்லி முடிச்சிடுறேன், நீங்கள் அப்புறம் பேசுங்க. நான்கு எழுத்து சொற்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இதுல வந்து இன்னல் மின்னல் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இதே வரிசையில அடுத்து இரண்டு சொற்களுக்கான குறிப்பு நான் இப்ப
1: கொடுத்துருக்கேன்.
0: முதல் சொல்லுக்கானது கரும்பு, இனிமை, நீர்க்கலம், இதை குறிக்கக்கூடியது. அடுத்தது மகளிர், அழகு, தலை, ஆடை, கம்பளி, நூல், இப்படி எல்லாம் குறிப்பு கொடுத்துருக்கேன். எவ்வளவு கொடுத்துருக்கேன் பாருங்க. கண்டுபிடிக்க முடியலையா? சரி, அடுத்த நேற்று கேப்போமா? அது கண்டுபிடிச்சீங்க பாத்தீங்களா, உங்களுக்குன்னு வரும்போது கஷ்டமா போச்சு, என்ன பண்ணலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ,
2: தொடர்புடையது பின்னல்
0: கரெக்ட். அப்புறம்
2: இன்னொன்னு
0: என்னமோ சொல்லல, கரும்பு, இனிமை, நீர்க்கலம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
2: கரும்பு, இனிமை.
0: ஆமா ஆமா ஆமா, குழந்தைங்களா சொல்லுவாங்க பாருங்க, எப்படி பேசுது பாருங்க அப்படியே அப்படின்ட்டு. சரி, பின்னல் கண்டுபிடிச்சிட்டீங்க, அடுத்த நேரத்தை கேப்போமா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க? டக்குன்னு விடைக்கு வாங்க. மீராம்மா சொல்லுங்கம்மா. கண்ணல் மொழி பேசுது பாருங்க, குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவ்வளவுதாங்க, அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி
0: நன்றி நன்றி. கரும்பு, இனிமை, நீர்க்கலம் அப்படி கூட ஒரு பொருள் இருக்குங்க இந்த கண்ணலுக்கு. என்னன்னா, கண்ணல் அப்படின்னா பண்டைய காலத்துல வந்து நேரத்தை கணக்கிட ஒரு பயன்படுத்திய நீர் நாழிகை, வட்டில் அப்படின்னு சொல்றாங்க. கடிகாரம் மாதிரி இருக்குமா, 24 நிமிடங்கள் கொண்ட ஒரு பகுதியை ஒரு கண்ணல் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்களாம். ஸோ இப்படியும் பொருள் இருக்கு அந்த கண்ணலுக்கு. பின்னல் நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும், மகளிர், அழகு, நூல், ஆடை இப்படிலாம் சொல்லியிருந்தோம். நம்ம கம்பளி பின்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு பொருள். சரி, அழகாக கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க நம்மளுடைய நேயர்கள். இப்போ நம்ம வந்து அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடணும். வரப்போகிற இந்த பாட்டு என்ன படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு வந்து விண்ணை தாண்டி வருவாயா, இந்த படத்துலேருந்து பென்னி தயாள், கல்யாணி மேனனோட குரல்களில், ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் இந்த பாட்டு வந்துட்டுருக்கு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இன்னைக்கு சொல் விளையாட்டா மலர்ந்துட்டு இருக்கு. நம்ம கூட சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேர்கள் கேட்டு ரசிக்கிறதோட மட்டுமில்லாம நிகழ்ச்சியில பங்கேற்றும் சிறப்பிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்காக இன்னொரு முறை எண்கள் கூட நான் சொல்லிடுறேன். 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணோட 2952 0853. இன்னொரு எண் வந்து 2838 9871. நேரம் பொழுது 4:30, 10 நொடியில் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
1: வணக்கங்க. உங்களுடைய அந்த ரேடியோட ஒலி அளவு குறைச்சிட்டீங்களா?
2: குறைச்சிட்டேங்க.
1: அப்பதான் தெளிவா கேக்கும் நீங்க பேசக்கூடியது.
2: நிறுத்திட்டேங்க.
1: மூன்று எழுத்து சொற்கள் தான் ரெண்டு சொல்ல போறேன்.

0: கடைசி ரெண்டு எழுத்தும் சேமா இருக்கும், முதல் எழுத்து மட்டும் மாறும் இதுல, சரிங்களா? முதல் இது வந்து கடைநிலையை குறிக்கக்கூடியது, மலை ஆறு கடல் இதோடு தொடர்புடையது. அடுத்தது வந்து சுவைகளில் ஒன்று, ஆறு சுவைகள்
1: ஒன்று, சுவைகள்ல ஒன்று.
0: ஆமா, இதோட எளிமையா க்ளூ கொடுக்கவே முடியாது.
1: உப்பு
0: இல்ல இல்ல, ஒண்ணு சொல்லி பாப்பீங்க போலயே. ஆறு மலை கடலோட தொடர்புடையது, கடைநிலையையும் குறிக்கக்கூடியது இந்த சொல். உப்பு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது என்னது? உப்பு தப்பாச்சே. அடுத்த நேட்டு கேப்போமா? நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வந்தோடனே பேசிடணும். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
2: மேடம், மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜ் சுரேஷ்குமார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் ஐயா. குறிப்பு கேட்டீங்களா ஐயா?
2: இல்ல மேடம்.
0: ஆறு சுவைகளில் ஒன்று ஒரு குறிப்பு, அடுத்த சொல்லுக்கான குறிப்பு கடைநிலை, மலை ஆறு கடலோட தொடர்புடையது.
2: ஆறு சுவையா மேடம்?
0: ஆறு சுவைகள்ல ஒண்ணு, மூணே மூணு எழுத்து தான். யோசிக்கணுமா? அடுத்த நேட்டு கேப்போமா?
2: தேங்க்யூ.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், பேசலாம். லைன்ல வந்தா பேசணும் இல்லையா? லைன்ல வந்துட்டு அடுத்த நேருக்கு வாய்ப்பு போகுது இல்லைங்களா? யார் இருக்கீங்க லைன்ல? ஹலோ, எண்கள் நான் சொல்கிறேன். 2952-0853, இன்னொரு எண் வந்து 2838-9871. மூன்று எழுத்து சொற்கள், ரெண்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல் சொல்லுக்கான குறிப்பு வந்து சுவைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஆறு சுவைகளில் ஒன்று. இன்னொன்று சொல்லுக்கான குறிப்பு வந்து கடைநிலை, மலை ஆறு கடல் இதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் உடனே லைனில் வரலாம். 044 அப்படிங்கிற கோட் நம்பரோட 2952-0853 அண்ட் 2838-9871. கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கலாமா? அடுத்து பாட்டு கேட்டு வந்துடலாமா? வரப்போகிற பாடலேருந்து எஸ் ஜானகியோட குரலில், வைரமுத்துவோட பாடல், ஏ ரஹ்மான் அவங்க இசையமைப்பில் உயிரே இந்த படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்போம். நெஞ்சினிலே நெஞ்சினி

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்துங்க ஐயா? ஐயா உங்களுடைய அந்த ரேடியோட ஒலி அளவு குறைச்சிட்டு பேசுங்க ஐயா. ஹலோ, லைன்ல வந்துட்டீங்க பாத்தீங்களா? பதில் தெரிஞ்சா சொல்லல இல்லையா? யார் பேசுறீங்க? உஷாம்மா, உங்களுடைய அந்த ரேடியோ ஒலி அளவு குறைச்சிட்டீங்களா? சரி, நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் பாட்டுக்கு முன்னாடி, கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: அதுக்கு என்ன பதில் தெரியுதா ஏதாவது? இல்ல இல்ல, கடைநிலை, மலை, ஆறு, கடல், இதோட குறிக்க கூடியது. நீங்க ரிலேட் பண்ணீங்கன்னா வந்துடும். கடைநிலை வந்து ஓரம்னு சொல்லுவோம் இல்லீங்களா, மலையோரம், ஆற்றோரம், கடலோரம் இப்படி எல்லாம் சொல்லுவோம். அதுக்குதான் அப்படி குளூ வச்சிருந்தேன். சரிங்களா, வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. நன்றி நன்றி.
2: ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான். வந்துட்டு இருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.
3: கொஞ்சம் வண்டியை நிறுத்தனா.
2: ஏமா, ஏன் தங்கம், என்னாச்சு?
3: நிறுத்தனா ப்ளீஸ்.
2: எதுக்கு இப்ப வண்டியை நிறுத்த சொல்ற? ஏமா கோவப்படுற?
3: என்ன கோவப்படாம என்ன கொஞ்சம் சொல்ற? இத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன், வண்டி ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்ணாத, யூஸ் பண்ணாத, இவ்வளவு வேகமா போகாத, போகாதன்னுட்டு. இனிமே இந்த மாதிரி பண்ணனா உன் கூட நான் வரவே மாட்டேன்.
2: தெரிஞ்சு. ஓ, இதான் மேட்டரா? ஓகே ஓகே, கூல் கூல். இனிமே இப்படி பண்ண மாட்டேன்டா தங்கம். ஓகே,
3: அது அது நல்ல பையனுக்கு அழகு தான். எங்க அண்ணன் வாண்ணா, இப்ப போலாம்.
2: பாதுகாப்பான பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
0: 4:40 அடுத்த நேயர் கூட இருக்காங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் மேம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
4: ஹேமலதா.

0: கள்ளக்குறிச்சில இருந்துங்க மேம். நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். உங்களுக்கான சொல்லு, குறிப்பு சொல்லவா?
0: ஆடு போட்ட உடனே என்ன சுதாகர் சார்
1: பேசுறாரு? அதே வரிசையிலதான் உங்களுக்கும் நான் குடுக்க போறேன். தொலைவு நீண்டது, இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
0: தூரம்.
1: அடுத்தது நீர் தன்மை, இத சொல்லலாம்.
0: சாரம். சாரம்
1: எப்படி?
0: தன்மை.
1: நீர் ஒரு பொருளோட தன்மை அப்படி சொல்லலாம் நம்ம.
0: ஒரு பொருளோட
1: நீர்னே உங்களுக்கு சட்டு ஞாபகம் வரணுமே.
0: சாரல் தான் ஞாபகம் வருது.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, அடுத்த நேட்டு கேப்போமா? அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: யோசனை சூப்பரா கொண்டு வந்து.
1: ஓகே ஓகே, நன்றி நன்றி.
0: சூப்பர், தேங்க்யூ மேம்.
1: நன்றிம்மா, நன்றி நன்றி. அதாவது ரெண்டு ரெண்டு சொற்களா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க வந்து தூரம் சொல்லிட்டாங்க, தொலைவு நீண்டது. அடுத்து இன்னொன்னே ஒண்ணுதான். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம். மேடம் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்மா. யார் பேசுறீங்க?
2: நான் ட்ரை பண்ணேன் மேடம். பானு மேடம், ஆவடில இருந்து பானு பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, டக்குனு பதில் சொல்லுங்க
2: மேடம். நீர் என்ன மேடம் கேட்டீங்க?
1: நீர் ஒரு பொருளோட தன்மை இப்படி நம்ம சொல்லலாம்.
2: நீர் நீரோட சம்பந்தப்பட்டதா?
1: ஆமா ஆமா ஆமா.
2: ஜலம்மா மேடம்?
1: இல்ல இல்ல, அவங்க தூரம் கண்டுபிடிச்சிட்டாங்க, தொலைவு நீண்டது. நம்ம வந்து கடைசி ரெண்டு எழுத்து சேமா வச்சிருக்கிறதுனால முதல் எழுத்து மட்டும் நீங்க மாத்தி போட்டீங்கன்னா விடை டக்குனு வந்துடும். நினைக்கிறேன். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. யார் பேசுறீங்க? குட் மார்னிங் இல்லைங்க, குட் ஆஃப்டர்நூனுங்க, குட் ஈவினிங்க. சொல்லுங்க, யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க ஐயா. ஹலோ, நீங்க ரேடியோல கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா? சரி, அவங்க ஏனோ அப்படி தயங்கி தயங்கி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம், ஏன்னா ஒரு லைனில் தான் நம்ம ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். டக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். யார் பேசுறீங்க? யாருங்க?
3: சங்கர், ராமபுரம்.
1: நான் சொல்லுங்க ஐயா, விடை தெரிஞ்சதுங்களா ஐயா?
3: ஈரம்.
1: ஈரம், சூப்பருங்க ஐயா. ஈரம் நீரோட தொடர்புடைய ஒரு ஒரு பொருள் வந்து ஈரத்தன்மையோட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதனால தான் தன்மைன்னு கொடுத்துருந்தேன். வாழ்த்துக்களை உங்களுக்கு. நன்றி
3: நன்றி
1: நன்றி நன்றி. நம்ம நாலு கண்டுபிடிச்சிருக்கோம், ஓரம், காரம், தூரம், ஈரம். இதுக்கான அழகான க்ளூக்களோட தொலைவு நீண்டதுன்னு சொன்னோம், தூரம்னு சொன்னாங்க, அதே மாதிரி நீர் தன்மை ரெண்டு கொடுத்துருந்தோம், ஈரம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, நிறைய பேருக்கு வந்து மேபி தெரிஞ்சிருக்கலாம், லைன் கிடைக்காம இருந்திருக்கலாம். அவங்க எல்லாமே தனக்கு தானே ஒரு சபாஷ் போட்டுக்கிட்டு. இப்போ நம்ம வந்து அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். உதித் நாராயணன் சித்ராவோட குரல்களில், வைரமுத்துவோட பாடல், யார் ரஹ்மான் அவங்க இசையமைப்பில், முத்து படத்துலேருந்து இந்த பாட்டு வந்துட்டுருக்கு.

0: நேரம் பொழுது 4:50, 10 நொடியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இன்னைக்கு சொல் விளையாட்டம் மலர்ந்துட்டு இருக்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. யார் பேசுறீங்க ஐயா?
1: வணக்கம் வணக்கம்.
0: யார் பேசுறீங்கம்மா? விஜயம்மா. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருந்ததா? முதலெழுத்து மட்டும் மாத்தி போடுற மாதிரியான சொற்களுக்கு நம்ம வந்து க்ளூ கொடுத்துட்டு இருக்கோம், சரியா?

0: இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு சொற்களுக்கான க்ளூ நான் சொல்ல போறேன். ஏற்கனவே ஓரம், காரம், தூரம், ஈரம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வரிசையில தான் அடுத்த ரெண்டு சொற்களும். முதல் சொல்லுக்கான க்ளூ வந்து கனம், சுமை, இதை குறிக்கக்கூடியது. இன்னொன்று வந்து எண், முள், கை, சுவர், இதெல்லாம் இதோடு தொடர்புடைய ஒரு சொல். யோசிக்க முடியுதா? அடுத்த நைட்டு கேப்போமா?
1: பாரம், பாரம் மேம்.
0: பாரம் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்க, கனம், சுமை, குட். அடுத்தது,
1: அடுத்தது வந்து
0: இன்னொருத்தட்ட கேப்போமா? வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம், நான் ரெட்டி சிறந்த ஹயர் பாஷா ஜெய்பனி சார்.
0: ஆ சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க சார்.
2: பாரம் தூரமா மேடம்?
0: தூரம் ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சே.
2: போற போக்கில்
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. பாருங்க, ரேடியோட ஒலி அளவு குறைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம், பேசலாம். வணக்கம், யாருங்க? சொல்லுங்க சார். குறிப்பு சொல்லணுமா? எண், முள், கை, சுவர், மணி. ஆ சொல்லிட்டேன் நானு, சொல்லுங்க. நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. அதாவது என்ன சொல்றது, வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: ஹாப்பி ஈவினிங் ஆஃப்டர் எ வெரி லாங் டைம்.
0: யாருங்க?
3: நரேந்திரகுமார், விருகம்பாக்கம்.
0: வாங்க வாங்க சொல்லுங்க.
3: முரம்
0: எப்படிங்க? எண்ணு, முள்ளு, கை, சுவர், மணி, இத்தனை சொல்லிருக்கேன் நானு, எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க? எதை ரிலேட் பண்ணி சொல்றீங்க?
3: எண்ணுங்களா மேடம்?
0: எண். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஐயோ, இதுக்கு மேல எப்படி நான் க்ளூ சொல்றது? நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், நேரம் ஓடிட்டே இருக்குங்க. வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: யாருங்க?
4: வணக்கம்மா, நான் திருப்பாச்சூர்லேருந்து எட்டே பிரசவ பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். டக்குன்னு விடைய சொல்லுங்க பாக்கலாம்.
4: நேரம்
0: கரெக்ட், நேரம் ஓடிட்டே இருக்கு பாத்துங்க. ஈஸியா தான் இருந்தது, ஆனா டைம் கிடைக்கல. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாருங்க, நேரம் அப்படிங்கறதா சரியான விடை. ஓரம், காரம், தூரம், ஈரம், பாரம் வந்து சுமை, கனம் அது சொல்லியிருந்தோம். நேரத்துக்கு வந்து எண், முள், கை, சுவர், மணி. அடிக்கடி நான் நேரம் இவ்வளோ சொல்லிட்டு இருந்தேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு. சரி, வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. இப்போ நம்ம முகநூலில் பார்த்தீங்கன்னா, சுகுணா, வீரராகவன், சூளை, ரீஜா, மனோகரன், மாலினி தேவி, அருணாச்சலம், அன்புராணி, நடராஜன், சுப்பையா, புத்தகரம், அந்தோனிராஜ், காட்டுப்பாக்கம், மீரா வெங்கட்ராமன், பூஜா ராஜா, வித்யா ரவிசங்கர், ஹரிஹரன், அப்பு, அப்புறம் ஸ்ரீராமச்சந்திரன், பாக்கியெல்லாம் அப்படி சொன்னவங்களே தான் சொல்லியிருக்காங்க. மேலுப்பேட்டு தயாளன், ஆற்காடு சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, சிவன், அருண், ஹரிஹரன், இவங்க எல்லாமே சரியான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. ரெடில் சையாத், பாஷா, ஹேமலதா, காஞ்சனா அப்படிங்கிற பேரில் கொடமாண்டப்பட்டி, கே வி ஜெயசீலன், இவங்க எல்லாமே சரியான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிவிட்டு நான் இப்போ போட போகிற பாட்டோட நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. மீண்டும் வந்து உங்களை 6 மணிக்கு நான் வந்து பக்தி மாலை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி பூந்தின்றல் வழங்கறதுக்காக ஆனந்த் இங்கே ரெடியாக இருக்காங்க. சரி, இப்போது நம்ம நிகழ்ச்சி நிறைவாக கேட்க போகிற பாடல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி நிறைவாக அந்த 7 நாட்கள் இந்த படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராமோட குரல்களை கண்ணதாசன் பாடல், MS விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில்.

கேட்ட அந்த பாடலுடன் நிறை பெற்றது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொல் விளையாட்டாக மலர்ந்தது.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் வித் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மறுபடியான மாலை பொழுது பொன் மாலை பொழுது நேரம் 5:01 ஆயிட்டு இருக்கு. அந்த மறுபடியான மாலை வேளையில் பூந்தெண்டல் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். பூந்தெண்டல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய நம்மளை நாமே கேள்வி கேட்டுக்கணும் அப்படின்னு தோணும். சும்மா அப்படி நடந்து போயிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், யார்ட்டையே ஏதாவது சொன்னோன்னா அவங்க ஒரு பதில் சொல்லி இப்படியா பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னு தோணாமல், நமக்கு வந்து இந்த இன்டர்வியூஸ் பார்க்குறது நேர்காணலில் வந்து அப்பா அவர் ஒரு டைலாக் சொன்னார் பாருப்பா அப்பா அது அப்படியே எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்படி நீங்களே கற்பனையாக ஒரு கற்பனையாக தானே. ஏன்னா கற்பனையில் வந்து நம்ம நாம் என்னென்னமோ பண்ணுவோம், ஃப்ளைட்லாம் விடுவோம், கப்பலில் போவோம், நிஜத்தில் முடிச்சு பார்த்தா தான் ஷேர் ஹோட்டலில் போயிட்டுருப்போம், அது வேறு விஷயம். இருந்தாலும் கற்பனை அப்படின்றதுல நீங்களே உங்களை வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிறீங்க, ஒரு நேர்காணல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கேள்வி உங்களை கேட்டுக்கலாம், ஏன் இதை பண்ணல, இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கணும்னா உங்களை நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பூந்தண்டரில் பேச போகிறோம். அதை நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும் முடியலாட்டி 2838-9871 2838-9871 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். லைன் பிஸியாக இருக்குது, கிடைக்கவே மாட்டேது, நானும் வந்து ஒரு 18:30 ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அந்த பக்கம் சோசியல் மீடியாவுக்கு போனீங்கன்னா ஃபேஸ்புக்கில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் இன்றைக்கி டேட் 26 ஆகஸ்ட்டில் நான் போஸ்ட் போட்டிருக்கேன் பூந்தண்டர்னு. அங்கே உங்களுடைய பதில்களை ஃபேஸ்புக்கில் கமெண்ட்டாக நீங்கள் வந்து பதிவிடலாம். உங்களை நீங்களே ஒரு இன்டர்வியூ ஒரு நேர்காணல் செஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு கேள்வி, இந்த கேள்வி நான் என்ன கேட்கணும்ப்பா, ஏன் இதை பண்ணல, இது பண்ணியிருக்கலாமே அப்படி சொல்லி ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வி நீங்கள் கேட்டுப்பீங்க அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் வந்து லைனில் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம், விவித் பாரதி தமிழகம், வணக்கம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஐயா வணக்கம், அன்புடன் கோவூர் லவ்லி.
0: லவ்லி சொல்லுங்க. லவ்லி சார்,
1: ஐயா நான் எதனா ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணியா?
0: சரி,
1: இப்படி பண்ணா எப்படி இருக்கும்? போட்டோ எடுக்கிற வச்சுக்கலாம், போட்டோ உன்ன இப்படி எடுத்துட்டேன் பிள்ளாடி கொடுத்துக்கலாமே, அது மாதிரி பலமா திங்க் பண்ணி தாங்க நானே கேள்வி கேட்டுக்கலாம்.
0: உங்களை நீங்க கேள்வி கேட்டுப்பீங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தோணி இருக்கா அப்படின்னு
1: சொல்லிட்டு. இந்த போட்டோ இப்படி இருக்கு, ஒரு லைட் கொடுத்து எடுப்பான், அந்த போட்டோ யோசனை பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும், சூழல் நல்லா இருக்குமா, அது மாதிரி என்ன நானே கேள்வி கேள்வி கேட்டு எடுத்துட்டே இருப்பாங்க.
0: ஓகே, வணக்கம் விவித் பாரதி தமிழகம். வணக்கம்
2: சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: செங்கோன்றம் சந்தானம்.
0: சந்தானம் சொல்லுங்க சந்தானம் சார்.
2: என்ன என்ன நானே கேட்டு கேள்வி, டெய்லி காலையில சீக்கிரம் கிளம்பணும், ஆயின் பண்ணணும்,
0: இதெல்லாம் பண்ணணும், ஆனா ஏன் எழுந்திரிக்க முடியலன்னு கேட்டுப்பீங்களா?
2: ஆமாங்க.
0: ஓகே, இதெல்லாம் பண்ணணும் தான், ஆனா ஏன் எழுந்திரிக்க மாட்டேற அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க உங்களே கேட்டுக்க தோணுது.
2: ஆமா,
0: இன்னைக்கு எழுந்திரிச்சலாம் அதான் ஒரு கேள்வியே இல்ல, அதுக்கு ஒரு ஆள் காலையில முழிச்சு பார்க்கும் போது அதெல்லாம் அயன் பண்ணி வச்சிருந்தா சந்தோஷமா இருக்கும்ட்டு போட்டே போயிடலாமேன்ட்டு. ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரதி தமிழகம். வணக்கம், பிச்சப்பிள்ளை சொல்லுங்க. பிச்சப்பிள்ளை சார், வாழரக்குறிச்சிலேருந்து.
3: ஹலோ
0: சொல்லுங்க சார், நீங்க பேசுறது கேக்குது, பேசலாம். சொல்லுங்க, பேசலாம், நீங்க பேசிட்டே இருங்க.
3: நினைச்சிட்டு
0: போட்டேன், கிடைச்சிச்சீங்களா? ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து பேசுனதுல.

0: வணக்கம், வித் பாரி தமிழகம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்
1: சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
1: நாவடி பானு பேசுறேன் சார், என் பேர் பானு.
0: பானு, சொல்லுங்க பானு.
1: ஆமாங்க சார், நான் என்ன நினைப்பேன்னா சார், நைட்ல காலையில எழுந்திரிச்சு இந்த வேலை பார்க்கணும், அவசரமா பார்க்கணும்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவேன்.
0: சரி,
1: காலையில எழுந்திருக்க போது கனவுலயே அந்த இதெல்லாம் முடிச்ச மாதிரியே இருக்கு, எனக்கு செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. அந்த கொஞ்ச நேரம் போனோடனே டக்குனு உட்காந்து யோசிப்போம், ஆஹா நம்ம செய்யலன்னு சொல்லி கனவுலயே பண்ணிட்டு அந்த வேலையெல்லாம். ஐயோ, என்ன பண்றது, டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம், ஏன் அப்படி செஞ்சோம் அப்படின்ட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன் சார். அது மாதிரி எனக்கு ரொம்ப இதா இருக்கும்,
0: வேலையெல்லாம் வேலையெல்லாம் கனவுலயே முடியற மாதிரி இருக்கு.
1: ஆமாங்க சார்,
0: நிஜத்துல பார்த்தா ஒரு இன்ச்சு கூட நவுறல.
1: ஆமா, நகராது.
0: இது ஏன் இப்படி பண்ற அப்படின்னு நீங்களே உங்களை கேட்டுப்பீங்க?
1: கேட்டுப்பேன், ஐயோ இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டேனே, என்ன பண்றது, இந்த வேலையை முடிச்சாவணுமே இன்னைக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை பரபரப்பா செஞ்சு முடிச்சேன் சார். அதுதான் என்னுடைய.
0: ஓகே, வணக்கம் மித் பார் தமிழகம்.
2: சார், கலா பேசுங்க சார்.
0: சொல்லுங்க கலா.
2: சார், நான் வேலைக்கு போன சுத்தி நைட்டு ஏகாசம் பண்ணிப்பேன், எல்லா வேலையும் முடிச்சிடும் சார். காலையில கொஞ்சம் ஐயோ வேலை செஞ்சுட்டு திருப்தி அடிச்சு நான் வேலை முடிக்கணும் சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி, வணக்கம்.
3: சார் வணக்கம்.
0: வணக்கம், ரேடியோ வாலியூமை தயவு செய்து கம்மி பண்ணிக்கணும் சார்.
3: நான் வெளியே வந்துட்டேன் சார்.
0: வெளியே வந்துட்டீங்களா?
3: ஓகே. ஆமாம் சார், நான் ரெட்டில் சொல்ல ஹயாத் பாஷா ஜெய்பில்லி சார்.
0: சொல்லுங்க ஹயாத் பாஷா.
3: என்ன நான் கேட்டுக்கிற கேள்வி, ஏன் நமக்கு சின்ன விஷயத்து கூட இவ்வளவு கோபம் வருது? கட்டுப்படுத்தணுமே, ஏன் கட்டுப்படுத்தாம இருக்கிறோம்? இதை நான் வந்து தினசரியே கேட்டுக்கிறேன் இந்த கேள்வி.
0: தினசரியா?
3: ஒரு சின்னது என்ன சொன்னா கூட சருன்னு கோபம் வருது, அது ஏன் அதுன்னு சொல்லி அது அது அந்த எண்ணுள்ளே நான் கேட்டுக்கிற கேள்வி இதுதான் சார் எனக்கு.
0: ஓகே, இப்ப லைன் கிடைக்கலனாலும் கோபம் வந்துருக்கும் உங்களுக்கு?
3: நன்றி
0: கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரி தமிழகம்.
4: ஹலோ,
0: வணக்கம்.
4: சைதாபேலன் ஆனந்த், காலையில இருந்து வரல, நீங்க வருவீங்க? காலையில இருந்து வரவே இல்லை, போன்ல இருந்து.
0: காலையில இருந்தே வரலையா?
4: நீங்க வருவீங்க தெரியும், அதனாலதான் நான் வரல, காலையில இருந்து இப்பதான் வரேன்.
0: ஏன், நேத்தி கனவு வந்துச்சா?
4: கனவுலாம் இல்ல ஆனந்த் சார், சைதாபேலன் ஆனந்தம் பேசுறேன்.
0: சொல்லுங்க
4: சார. நான் பகலும் நைட்டும் வேலை செய்யறேன், எனக்காவது ஒரு நாளைக்கு ஒரு வாரம் லீவு கிடைக்காத ஒரு இடத்துலயாவது கனவு கண்டுருவோம் சார், ஆனா நடக்க மாட்டேங்குது
0: சார். ஒரு நாள் ஏன் லீவ் எடுத்துக்க கூடாது அப்படின்னு நீங்க உங்களை கேள்வி கேட்பீங்க?
4: டெய்லி நைட் ஷிஃப்ட்டும் பகல் ஷிஃப்ட்டும் வேலைக்கு போறேன், என்னைக்காவது ஒரு நாளாவது ஒரு நாலு நாள் லீவாவது கொடுப்பாங்களான்னு கனவு கண்டுறேன் சார்.
0: லெட்டர் எழுதி ஒண்ணு வச்சுட்டு போயிருங்க, பேர் இல்லாம ஆபீஸ்ல.
4: 12 வருஷமா நடக்கு பண்றேன் சார், ஆனா கிடைக்கவே மாட்டேன். பீசாக்கள் எல்லாம் ஒர்க் பண்றேன்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப அழகாக கண்டிப்பாக நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்களா, லீவு கிடைக்கும். பாட்டு வந்துட்டுருக்கு, மனசில் ஆயோ பாட்டு. பாடல் வந்து வேட்டையன் படத்துலேருந்து மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன், அனிருத், தீப்தி சுரேஷ் அவங்களுடைய குரலில், விஷ்ணு எடவன், சூப்பர் சுப்பு இவங்களுடைய வரிகளில், அனிருத் மியூசிக்கில் இந்த நாளுக்கு ஏற்ற பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசுவோம்.

இப்போது ஜோடு.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சோம். 5:12 ஆகிட்டு இருக்கு. பூந்தண்டல்ல பேசிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் வித் பாரி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பூந்தண்டல் கேட்டு வச்சுட்டுருங்க, பேசிட்டு இருக்கோம். உங்களை நீங்களே ஒரு பேட்டி எடுத்துக்கணும், நேர்காணல் பண்ணிக்கலாம், ஒரு கேள்வி உங்களை நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி நீங்கள் உங்களை கேட்டுக்கிற கேள்வி என்ன அப்படின்றதான். வீரராகவன் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாகப்பட்டது நெஞ்சை நிமிர்த்தி, சும்மாலாம் கிடையாது, அப்படி போனோமா அப்படி உட்காந்தமா அப்படிலாம் கிடையாது, ஒரு நெஞ்சம் அப்படி நிமித்தி நேர்காணல் செய்யும் போது நான் என்ன கேள்வியினை நான் கேட்டுக்கொள்வேன், உனது வளர்ச்சிக்காக நீ செய்யும் உன்னத செயல்கள், இப்படிலாம் வளர்ச்சியாக இருக்கமே, அப்படி போகிற போக்கில் செஞ்சுட்டு இருக்கமே, அதுக்காக உன்னத செயல்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று நான் மாதவரத்திலேருந்து கேட்பேன்னு சொல்லி, மாதவரத்திலேருந்து வீரராகவன் சொல்லியிருக்காரு. அவருடைய வளர்ச்சிக்கு அவர் என்ன உன்னத செயல்லாம் செய்கிறார் அப்படின்றத நான் கேட்டுப்பேன் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆண்டனிராஜ் காட்டுப்பக்கத்துலேருந்து வந்து 10th வர படிச்சிருக்கேன், எனக்கு நானே நேர்முகம் நடத்தினா ஏன் வந்து ஒரு காலேஜ் முடிச்சிருக்கலாமே, ஏன் 10th படிப்பு நிறுத்திட்டீங்க, அதுக்கு மேலே ஏன் தொடர முடியல, ஒரு காலேஜ் கீழேஜ் படிச்சிருந்தா ஒரு டிகிரி கிரி போட்டுக்கலாமே, அது வந்து படிச்சிருக்கலாமே ஆண்டனிராஜ் அப்படின்னு நான் கேள்வி கேட்டுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு விஷயந்தான். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வித் பார் தமிழகம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம்.
1: எந்திரிக்க வேதம் படத்துல இருந்து கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் தமிழ் போல பாட்டு போடுங்க சார்.
0: கண்டிப்பா, ரொம்ப நன்றி சார். வணக்கம். லைன்ல வந்து கட் ஆயிட்டாங்க. ஃபேஸ்புக்ல நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிருக்கீங்க, நன்றிகளோட. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், வித் பார் தமிழகம். வணக்கம்
2: சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நாகப்பட்டினம் மாவட்டம் மேதாரணி வட்டம் கத்திரிக்குளத்துல இருந்து பாக்யராஜ் பேசுறேன்.
0: பாக்யராஜ் சொல்லுங்க. பாக்யராஜ் சார்,
2: நம்ம காலம் முழுக்கமே உழைச்சிக்கிட்டு இருக்கோம், எப்பதான் நிம்மதியா இருக்கிறது என்று நம்மளே நம்ம கேட்க வேண்டியது.
0: உழைக்கிறதே நிம்மதி தானே சார், அது நிம்மதியா இல்லையோ?
2: 50 உழைச்சாச்சுன்னு எவ்வளவு காலம் உழைக்கிறது?
0: காலங்கள் ஓடும், வயதாக கூடும், ஆனால் நிம்மதி எங்கம்மா கிடைக்கும் அப்படிங்கிறீங்களா?
2: ஆமா சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
3: நுங்கம்பாக்கம் சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜே பேசுறியா? வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்.
3: காலங்கள் வேஸ்டா போச்சு, 68 ஆகுது, நேரம் காலம் மாசம் வருஷம் எல்லாத்தையும் வீணாக்கிட்டு உட்காயன்னு புலம்பி நிக்கய்யா.
0: நேரம் காலம் மாசம் காலாண்டு எல்லாமே போச்சு.
3: ஆமா ஐயா.
0: அதனால வந்து ஏன் கொஞ்சம் இந்த டைம் எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுப்பீங்க.
3: ரொம்ப வேதனைப்படுறேன்.

0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம்.
0: பிரித்து எழுதுக மாதிரியே இருக்கே சார்.
1: வலங்கைமான் ஆட்டோ துரை.
0: ஆட்டோ துரை. இனிய மாலை வணக்கம் ஆட்டோ துரை. அடடா, சொல்லுங்க துரை சார்.
1: நான் என்னையே கேட்கும் கேள்வி, நீ ஏன் அடிப்படை கல்வியை தாண்டி மேல்நிலை கல்வி கற்கவில்லை?
0: படிச்சிருக்கலாமே
1: என்று என்னை நானே கேட்பேன்.
0: அப்படி கேட்டுப்பீங்க.
1: காலமும் சூழலும் சரியில்லாத போனதால் கற்கவில்லை. இருந்தாலும் பொது கல்வியை நிறைய கற்றுக்கொண்டேன் என்று நான் கேள்விக்கு பதில் சொல்வேன்.
0: ஓகே, கேள்வி போதும், பதில் அப்புறம் இன்னொரு சோழ வச்சுக்கலாம்.
1: நன்றி.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. பாடல் வந்துட்டு இருக்கு ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவருடைய இசையில, அவருடைய குரல்ல. நட்பே துணை படத்திலிருந்து ஒரு கேரளா சாங் தான் வந்துட்டு இருக்கு. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவருடைய குரல்ல தான் பாடல். கேட்டவங்க தொடர்ந்து பேசுவோம்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

பிரபாகரன் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது எனக்கு நானே ஒரு கேள்வி கேட்டுக்கணும்னா சார், எண்ணம் ஒன்றா இருக்குது, செயல் ஒன்றா இருக்குது. ஒன்று நினைக்கிறேன், செயல்பாடுகளும் ஏன் ஒரு 200% வித்தியாசம் இருக்குது? ரெண்டும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கலாமே, ஒரு ஒரு ஒரு மினிமமாக ஒரு 0.001% இருந்தால் பரவாயில்ல. எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது, அது காரணமாக கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் பார்த்துடலாம் அப்படின்ற ஓவர் கான்ஃபிடென்ஸ் பார்த்துப்போம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இருந்தால் போதும். அது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்குது, அதை ஏன் வந்து நீ இல்லாத ஒரு தகுதி நீயே இருக்கிறதா நினச்சிட்ருக்க? எனக்கு எல்லாம் வரும்னு ஏன் நினைக்கிறேன்? அந்த கான்ஃபிடென்ஸை வந்து ஏன் ஓவர் கான்ஃபிடென்ஸாக வச்சுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எனக்கு நானே கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் சொல்லியிருக்கிறார் ஃபேஸ்புக்கில். ஹேமலதா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டீச்சராகல, ஏன் நீ டீச்சராகல? டீச்சர் தானே சின்ன வயசில், பசங்களா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, படித்து பெரியவங்களா, நான் டாக்டர், நான் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லும்போது ஹேமலதா நான் டீச்சர்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேள்வி வந்து டீச்சராகணும்னு சொல்லிட்டு இருந்தியே, ஏன் நீ டீச்சர் ஆகலை அப்படின்ற ஒரு கேள்வியை எனக்கு நானே கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பாடம் சொல்லித்தர எல்லாமே டீச்சர் தான் ஹேமலதா, அதாவது கொஞ்சம்

0: படித்து பெரியவங்களா, நான் டாக்டர், நான் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லும்போது ஹேமில் தான் நான் டீச்சர்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேள்வி வந்து டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தியே, ஏன் நீ டீச்சர் ஆகலை அப்படின்ற ஒரு கேள்வியை எனக்கு நானே கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பாடம் சொல்லித்தர எல்லாமே டீச்சர் தான் ஹேமில் தான், அதாவது கொஞ்சம் மேட்ச் இது ஃபாலோவிங்காக இருக்குல்ல சொல்கிறேன் எனக்கு. அப்புறம் நிறைய நேர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. புண்ணியமன் மட்டும் வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த விஷயமானாலும் உனக்கு ஏன் டென்ஷன் வருது, எதாவது தான் குழம்புல உப்பு இல்லைன்னா டென்ஷன், காஃபியில் சக்கரைலாம் டென்ஷன், எதுக்கு எடுத்தாலும் ஏன்பா டென்ஷன் ஆகிற, அப்போல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது, எதுக்கு டென்ஷன் ஆகணும், இல்லை டென்ஷன் ஆனால் மட்டும் என்ன ஆகப்போகுது அப்படின்ற மாதிரி, இந்த எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறே அதை கொஞ்சம் குறைச்சிக்கக்கூடாதா, அது குறைச்சிக்கிட்டா என்ன அப்படின்றத வந்து டென்ஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பொன்னியம்மன் மேடம் வண்ணை கணேசன் எனக்கு, நான் ஏன் டென்ஷன் இப்படி வருதுன்ற ஒரு கேள்வி வந்து நான் கேட்டுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. காலர்கிட்ட பேசலாம். வணக்கம், வித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்
1: சார். வணக்கம.
0: வணக்கம்,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: செந்தில் கண்ணன் பேரளம்.
0: செந்தில் கண்ணன் பேரளம், சொல்லுங்க செந்தில் கண்ணன் சார்.
1: எந்த விஷயம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி செஞ்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் மாத்தி
0: செஞ்சிருக்கலாமே,
1: எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் அதை வாங்கின அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாமே அப்படின்னு ஒரு இது வரும்.
0: வணக்கம், வித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், லைன்ல
2: இருக்கீங்க
0: சார்?
2: நல்லா
0: இருக்கேன். என்ன சார் தலைப்பா, தொடர்ந்து கேட்டுருங்க சார். வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஐயா, தஞ்சை மாவட்டம் திருபுவனம், அன்னை சேவியரையா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா, சொல்லுங்க சேவியர் சார்.
2: ஐயா, நான் வந்து ஒரு சைக்கிள் திருச்சி போட்டுருவேன்
0: ஐயா.
2: அதை வந்து அது வந்து ரெண்டு மணி நான் கோட்டை எடுத்து போட்டுருந்தேன், அதுக்கு உள்ளார பாட்டு வச்சுனாங்கிறது எனக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கு. அதான் நினச்சிக்கிட்டு இருப்பேன், வீட்டுக்கு போனாக்கா அதான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். அதனால நம்ம சரி பண்ணமா இல்லையாட்டு எனக்கு ஒரே குழப்பமாகவும் சிந்தனையாகவும் இருக்குங்க ஐயா.
0: ஒரே குழப்பமா இருக்குல்ல, ஒரே குழப்பமா இருக்குல்ல,
3: வேதாரண்ய மட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலம் நலம் நலம்.
3: அதாவது ஆபீஸ்ல வேலை செய்யும் போது கொஞ்சோண்டு ஒரு 10 நிமிஷத்து ஃபைல் இருக்கு, அதை பார்த்துட்டு போயிடுவீங்களா அப்படின்னு மேனேஜர் கேட்டாருன்னா
0: மறுத்து பேச முடியல.
3: மறுத்து ஒரு 10 நிமிஷம் தானே சார், கொஞ்சம் செஞ்சுட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னா சரி நாளைக்கு வந்து பாத்துக்கணும் சார் அப்படின்ட்டு வந்துருவாங்க.
0: அப்படி சொல்லிடுறீங்களா?
3: இல்ல, அப்படி சொல்ல முடியாது.
0: அது ஏன் சொல்ல
3: மாட்டேங்கிறேன்
0: சொல்லுவாங்க, மனசுல உங்களுக்கு ஒண்ணு ஓடிட்டு இருக்கும், வேற வழி என்ன பண்றது, செஞ்சுதானே ஆகணும், மாச கடைசி ஞாபகம் வருது. ஓகே சூப்பர். அதாவது ஒரு 10 நிமிஷம் தான் முடிச்சுட்டு போங்கும் போது எனக்கு வேணாம்னு சொல்லுது, ஆனா ஏன் அதை சொல்ல மாட்டேற அப்படின்ற கேள்வி கேட்டுப்பீங்க. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ரொம்ப வழங்கமானது ஆட்டோத்துறை கால் பண்ணி பேசிட்டாரு. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து நல்லா இருக்கு, பாடல்கள், இனிய வாழ்த்துக்கள், நன்றிலாம் போட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் நன்றிகளோட பாடல் வந்துட்டு இருக்கு. அடுத்த பாட்டு குட் நைட் படத்துலேருந்து தேவா அவருடைய குரலில் மோகன் ராஜன் அவங்களுடைய வரிகளில் சான்றோல்டன் இசையில் பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: அஞ்சு மணி 30 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கோம் வித் பாரதி. தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு வச்சிருக்கோம். பூந்தண்டல் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு இன்டர்வியூ நீங்களே உங்களை எடுக்கிறீங்க. நம்ம நிறைய இன்டர்வியூஸ் பார்க்குறோம், நேர்காணல்லாம் டிவி யூடியூப் அதுன்னு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்மில் பார்க்குறோம்ல. அப்படி நீங்களே உங்களை ஒரு நேர்காணல் இன்டர்வியூ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கேள்வி இந்த நேரத்தில் என்ன கேள்வி கேட்டுப்பீங்க அப்படின்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நேர்கள் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணி விட்ருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரிலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது சார், நான் என்ன இந்த நேரத்தில் கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னா, எப்போ பார்த்தாலும் ஒரே பிரியாணி, ஒரு அசைவமாகவே சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த காய்கறிகள் இந்த சைவம் பக்கம்லாம் வரமாட்டேங்கிறியே, ஏன் வரமாட்டேங்கிற? அப்படி என்ன உனக்கு காய்கறியை பார்த்தா மட்டும்

0: ஆகிடுது. அதில் காயை மட்டும் விட்டுறிய, கறியை மட்டும் சாப்பிட்றிய அப்படின்ற ஒரு கேள்வியை மட்டும் நான் எனக்குள்ளே கேட்டிருப்பேன். சைவத்தை வந்து எடுத்துக்கலாமே, அதை ஏன் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி கலீல் அகமது வந்து பொன்னேரிலேருந்து அந்த கேள்வியை நான் கேட்டிருப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஹாய் நான் ராஜா கணேஷ் போட்டிருக்கிறார். தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் பைபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைபாஸுக்கு அருகில் வந்து ரியல் எஸ்டேட் விளம்பரம் மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் ராஜகணேஷ் வந்து தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் பைபாஸில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்ன கேள்வி கேட்டோம்னா, எவ்வளோ அடி வாங்கினாலும் ஏன் எல்லாத்துக்கும் ஒரு உதவிங்கும்போது முதல்ல வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு தான் தோணுது, ஆனால் கேட்டதுக்கப்புறம் உடனே பண்ணணுமே அப்படின்னு தோணுது. அதில் அடியும் உனக்கு வாங்குற அதை கொஞ்சம் எப்போ தான் திருத்து அப்படின்னு கேட்டிருக்கு. அதை நீங்கள் திருத்தவே வேணாம். உதவி செய்கிறது அப்படின்றது ஒரு நல்ல சூப்பரான பண்பு தான் கணேஷ், ராஜகணேஷ். கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம், அதுக்கு பலன் இருக்குது. இல்லை, பலன் எதிர்பாராத செய்கிறது தான் உதவி அப்படின்றதால வந்து நீங்கள் கேட்டுக்கிற கேள்விக்கு வந்து ஒரு பதிலாக கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து அந்த உதவிகளை செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ராமகிருஷ்ணன் குடும்பங்கண்டாலேருந்து வயசான காலத்தில் என்னத்தை நான் யோசிச்சு பார்த்தேன் சார், யோசிச்சு பார்க்குறேன். வாக்கிங் போகும்போது, சாப்பிடும்போது, இல்லை யாராவது பேசுவாங்க அப்படிலாம் பேசும்போது நான் யோசிச்சு பார்க்குறேன், ஏன் ராமகிருஷ்ணா உனக்கு மட்டும் ஒரு வயசான காலத்தில் என்ன உனக்காக என்ன சேர்த்து வச்சுருக்கிறீங்க சொல், சொல்லு, ஒரு 2 நிமிஷம் டைம் கூட எடுத்துக்க, பொறுமையாக யோசிச்சு கீச்சு சொல்லு அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி இந்த வயசான காலத்தில் உனக்காக என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டு எனக்கு நானே கேள்வி கேட்டு பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விபத் பாரத் தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம் சார். மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க ஆண்டனி சார்.
1: சார், நமக்கு நாமளே கேள்வியில் கேட்கணும் சார், கண்டிப்பா. அதாவது ஒரு ஒரு கோபப்பட்டோம்னா, ஏன் ஜஸ்ட் 1 செகண்ட் நம்மளா ஒரு திங்க் பண்ணி, நமக்கு நம்ம ஆள் காட்சி வரல, நமக்கே காமிச்சு முகத்துக்கு நேர, முகபாவனைக்கு நேர காமிச்சு இந்த மாதிரி கோபப்படுறோம் எதுக்கு பண்ணா? ஜஸ்ட் 1 செகண்ட் திங்க் பண்ணி
0: பாருங்களேன்.
1: அது வந்து ஒரு ப்ரொசீஜர் கிடைக்கும், அது ப்ரொசீஜர் தகுந்தாப்புல ரீசன் கிடைக்கும்.
0: இல்ல இல்ல, நீங்க கேள்வி என்ன கேட்பீங்க அதுக்கு வாங்க. உங்களை நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க?
1: ஏன் எப்படி கோபப்படுற என்ன சிறு வயதுல கோபப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தருணங்கள்ல கோபப்படுறதை நிறுத்திக்குவாங்க, ரொம்ப விளைவிக்கக்கூடிய ஒன்றாகும் அப்படின்ட்டு எனக்கு நானே கேள்வி பல கேள்விகள் எழுதிக்கொண்டு அதை சரிப்படுத்துவேன் சார். கண்டிப்பா
0: அதுவும் ஆள் காட்டி வரல நீட்டிதான் கேட்பீங்க.
1: ஆனா கண்டிப்பா நம்ம ஆள் காட்டி நம்ம வரல காமிச்சு நமக்கு நாமே திருப்பி கேட்டுக்கிட்டோம்னா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்.
0: வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். ரேடியோ வாலியம் தயவுசெய்து மியூட்டு, ஒலி அளவை 0 வைத்துக் கொண்டு பேச வேண்டும். வணக்கம். வணக்கம் சார், பேசலாம். சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க கால் பண்ணிருக்கீங்க, வித் பாரத் தமிழ் எஃப்எம்ல பேசிட்டு இருக்கீங்க.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒட்டப்பட்டி கிராமத்துல சங்கர் பேசுறேன்.
0: சங்கர் சார், முதல் முறையா பேசுறீங்களா?
2: ஆமா ஆமா சார், முதல் முறையா பேசுறேன்.
0: அந்த ரேடியோ வால்யூம் வந்து நீங்க மியூட் 0 வச்சிட்டீங்கன்னா தான் நீங்க பேசுறதுக்கு அழகா கடகடன்னு கேக்கும்.
2: வச்சிட்டீங்களா?
0: இப்ப சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: சங்கர்
0: சொல்லுங்க. சங்கர் சார், கிருஷ்ணகிரியிலிருந்து முதல் முறை ரேடியோவில் பேசும்போது எப்படி இருக்கும் உங்க குரல்? சொந்தக்காரங்கள்ட்ட பேசிருப்பீங்க, நாளைக்கு வரேன் இன்னைக்கு வரேன்னு. நீங்க ரேடியோவில் பேசுறீங்க, எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்குங்க சார்.
0: நல்லா இருக்கா?
2: ஆமா,
0: சூப்பர் சூப்பர் சங்கர் சார், ரொம்ப நன்றி.
2: கிடைக்க மாட்டேங்க சார், போட்டு போட்டு
0: போட்டு போட்டு பார்த்து சலிச்சு போச்சு போ அப்படின்றீங்களா? ஓகே, இன்னைக்கு கிடைச்சிச்சுல. சொல்லுங்க சங்கர், என்ன கேள்வி கேட்டுப்பீங்க உங்களை நீங்க?
2: என்ன கேள்விங்க சார்?
0: கேள்விதான் கேள்வியே.
2: ஹலோ,
0: வணக்கம். வித் பார்த்த தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் மாவட்டம்.
0: சொல்லுங்க சார் பாபுராஜன்.
3: என்னைக்கான கேட்டுக்கிறது என்னன்னா, நீ படித்த படிப்புக்குள்ள வேலை பாத்தியான்னு கேட்பேன்.
0: படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையா பாக்க
3: சம்பந்தம் இல்லாம போயிடுச்சு. படிச்சது பட்ட படிப்பு.
0: பாதி பேர் இந்த கேள்விதான் சார் கேட்கணும், கொஞ்சம் சம்பந்தமே இல்லாம தான் இருக்கு படிச்சதுக்கும். பாட்டு வந்துட்டு இருக்கு, அடுத்த பாட்டு உயிரே படத்திலிருந்து ஏரமணிசிலே ஜோனிகே உங்களோட குரல்ல வைரமுத்து வரியில தந்திரி பந்திரி தந்திக்கோ பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஜிரு புஞ்சிரு தஞ்சிக்கோன்னு பாட்டு கேட்டு முடிச்சிருப்போம். சூப்பரான பாட்டு. 5:40 ஆகிட்டு இருக்கு. கேட்டு இருக்கோம் வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 பூந்தண்டல் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நேர்காணல் செய்து கொண்டால் உங்களை நீங்களே என்ன கேள்வி கேட்டுப்பீங்க அப்படின்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கோம். கலை துரைராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுந்தர பெருமாள் கோயில் கலை துரைராஜன், எனக்கு நானே என்ன கேட்டுமோனா உனக்குலாம் இது தேவையா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, எதையா ஒன்று ஆர்வ குளரில் பேசி விட்டுற, அப்புறம் அவர் மாட்டிக்க வேண்டியது, அதை ஏன் சொன்னேன் இதை ஏன் சொன்னேன்னு. அதனால் வந்து அந்த மாதிரி சிரமம் இல்லாமல் ஏன் கொஞ்சம் நாவடக்கம், வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் என்ன அப்படின்னு என்னை நானே கேட்டுக்கொள்வேன்னு சொல்லி கலை துரைராஜன் வந்து ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காரு. அடுத்த நேரம் லைனில் காத்துட்ருக்காங்க. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: நான் சிங்கச்சோன் சேர்ந்தே இருக்கணும். வாய்ஸ் ரொம்ப லோவாக இருந்தது, அதனால சார் கவனிக்க முடியல.
0: சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள்
1: சார். என்ன நானே கேட்டுப்பேன், என்ன கேள்வி கேட்டுப்பேனா,

0: இந்த உலகத்துல நாகரிக உலகத்துல இந்த மனிதர்கிட்ட எப்படி சகிப்புத்தன்மையோட பேசி பழகிறேன்னு என்னென்னு கேட்டு
1: சார், சகிப்புத்தன்மையோடு எப்படி நீ
0: எப்படி பழகிற, இந்த மனிதர்கள் எப்படி பேசுறேன்னு என்னன்னு கேட்டுப்ப சார்,
1: ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணிக்கிற.
0: நன்றி சார்.
1: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: எனக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டு போன, அயல் நாடுகள்ல நீ போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து நீ என்ன நல்ல விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணறத நீ ஃபாலோ பண்ண போற அப்படின்ட்டு. வெளிநாட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து என்ன நல்ல விஷயத்த கத்துக்க போற அப்படின்ட்டு நான் என்னை நானே கேட்டுக்குவேன்.
1: நம்மளுமே 6:30 முகூர்த்தம்னா முடிச்சிடறோமே அந்த டைம்ல. முயற்சி பண்ண போறீங்க. வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் சார்.
1: நல்லா இருக்கேன், சொல்லுங்க பத்மாமா.
3: எனக்கு கோவம் வந்துனா
1: வாக்கிங் போறீங்களா
3: போட்டுல
1: போடுறது பேர் கோவம். ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்
4: வணக்கம்
1: வணக்கம்.
4: உடையார் பாளையம் மஜிம். நான் வந்து எதையும் சரியா தான் சார் பேசுவேன், ஆனா அதுக்கு எதிர்ப்பு அதிகமா இருக்கும். ஊரோட ஒத்து போன என்னடா அஜிம்னு நான் கேள்வி
1: கேப்பேன்.
4: ஆனா அந்த தவறான பாதைக்கு நம்மளும் உடந்தை ஆயிடுவோமேன்னு சொல்லி.
1: உடையார் பாளையத்துல இருந்து கிளம்பிடுவீங்களா? ஓகே சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வணக்கம்.
5: ஹலோ,
1: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
5: வணக்கம், சி சுப்பிரமணியன், வயசு 68, ஆவணியாபுரம், திருவண்ணாமலை மாவட்டம்.
1: திருவண்ணாமலை பயோடேட்டா கொடுக்குற மாதிரியே சொல்றீங்களா சார், வயசுலாம் சொல்றீங்க
5: சார். லைன் கிடைக்கும் வந்து சார், ரொம்ப கஷ்டப்படுறோம் சார்.
1: ஓகே ஓகே, சொல்லுங்க
5: சார். எங்களுக்கு லைனா கிளீனா வர மாதிரி வேலூர்ல இருந்தா லைன் வருது. ஆர்னியோ இல்ல செய்யாரே எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்.
1: பண்ணிடலாம் பண்ணிடலாம்,
5: கொஞ்சம் தயவு கூர்ந்து கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கிறேன்.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி.
5: சரி சார், தேங்க்ஸ்.
1: வணக்கம்.
6: மாலை வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம்.
6: பேப்பர் மண்ணலூர் சரவணா கமேஷ் சார்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சரவணா கமேஷ்.
6: டெய்லரா இருக்கேன் சார். அதாவது கஸ்டமர் துணி கொடுத்தாங்கன்னா சட்டை பிளவுஸ் எல்லாம் தச்சு கொடுக்கும்போது எனக்கு ஏதாவது குறையா இருக்கும் சார். அந்த அதிருப்தியாவே இருக்கும். அவங்க அதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும் போதுதான் எனக்கு திருப்தி கிடைக்கும் சார்.
1: அப்படியா?
6: ஆமா சார்.
1: இல்ல அப்ப என்ன கேள்வி கேட்டுப்பீங்க, ஏன் குறைய தேடுற, நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கணுமா
6: சார்?
1: என்ன கேள்வி கேட்டுப்பீங்க நீங்க உங்களை? நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்டுப்பீங்க? ஒரு நேர்க்கு
6: அது வந்து திருப்தியா இருக்கு சார். அவங்க சொன்ன பிறகுதான் எனக்கு அந்த ஒரு மன திருப்தி ஏற்படும் சார். அது ஏதோ ஒரு மனசு உறுத்தலாவே இருக்கும்.
1: இப்ப அவங்க சொல்லாமே போயிட்டாங்கன்னா கூப்பிட்டு வச்சாச்சு சொல்லிட்டு போங்கன்னு.
6: கேட்டாதான் எனக்கு ஒரு இது வரும்.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்
7: வணக்கம். முருகன் பேசுறேன்.
1: சொல்லுங்க முருகன் சார்.
7: அனைத்து உயிர்களும் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சியாக இருக்க என்ன வழியும் கேட்டுப்போங்க.
1: உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சியாக இருக்க என்ன பண்ணுறதுன்னு உங்களை நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க.
7: ஆமாங்க.
1: ஆன்சர் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு புக்கை எழுதிருவீங்க.
7: ஆமாங்க.
1: சூப்பர் முருகன் சார், ரொம்ப நன்றி. அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அகாப்பித்த ஜக்கா வண்டி, டி மாணவருடைய இசையில் யுகபாரதி வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரன், நிரஞ்சனா ரமணி உங்களோட குரலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: அஞ்சு மணி 50 நிமிஷத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கோம் விபத் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு வச்சுட்டுருக்கோம். பூந்தண்டல் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். உங்களை நீங்களே ஒரு இன்டர்வியூ நேர்காணல் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கேள்வி கேட்பீங்க அப்படின்றத பேசிகிட்டு இருக்கோம். ராதிகா ரதி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து இவங்க சொல்லியிருக்க விஷயம் இவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளை எல்லாமே நாமளே கேட்டுக்கிற கேள்வி தான். அதாகப்பட்டது நம்ம வெளியில் யாரையா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் சிரித்து பேசிட்டு நாமெல்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோன்னா, ஹஹா ஓஹோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே கொண்டாட்டமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கோம். அப்படி தான் நானும் வெளியில் எல்லார்ட்டையும் சிரித்து சந்தோஷமாக பேச முடியுது. அந்த வீட்டுக்குள்ளே காலிங் பெல் அடிச்சுட்டு என்ட்ரி ஆன உடனே 5 நிமிஷத்துலேயே கோவம் வந்துடுது சார். எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி சுடு சுடு சுடு சுடு சுடு சுடு சுடுன்னு எரிஞ்சு விழுற மாதிரியே இருக்குது. அப்படியே வெளியில் சிரித்து பேச முடியுது, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த உடனே எல்லாத்துக்கிட்டையும் ஏன் ஒரு கோவம் வருது, எல்லாத்துலேயும் ஏன் ஒரு மாதிரி வந்து எரிஞ்சு எரிஞ்சு சிறு சிறு சிறுன்னு இருக்கும். அது நானும் என்கிட்ட பல தாட்டி கேட்டுகிட்டே இருக்கேன். ஒரு தாட்டி நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், வரும்போதே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட அப்படி தான் வீட்டுக்கெலாம் வரேன், இருந்தாலும் வந்து கோவம் வந்துடுது, அதை மாற்றிக்கணும், அது ஏன் அப்படி இருக்குது அப்படி சொல்லி ராதிகா ரதி இவங்க கேட்டிருக்க கேள்வி இவங்கள்ட்ட மட்டும் இல்லை, நம்ம வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் பேசுகிறாங்க இல்லை வீட்டுக்கு வராங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே ஒரு சிரிச்ச முகமாகவே இருந்துகிட்ருப்போம். அவங்க போனதுக்கப்புறம் பேசுவோம் பாருங்கள், நமக்கு எங்கேருந்து தான் சர்ரு புருன்னு கோவம் வரும்னே தெரியாது, இருந்துக்கிட்டே இருப்போம். அது ஒரு உரிமைன்னு கூட சொல்லலாம், ஆனால் அது எல்லா நேரமும் அப்படி இருக்க தேவையில்ல. அதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க, வீட்டில் இருக்கவங்கள்ட்ட எதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக பேசலாமே, ஏன் அந்த கோவம் வருது அப்படின்ற கேள்வி வந்து நான் கேட்டுப்பேன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நான் அரியலூர் மாவட்டத்திலேருந்து நாகர்குழியிலேருந்து பேசுகிறேன்.
0: நாகர்குழியா?

0: புதுநேயர் நாகல்குழிலா?
1: மேலனுக்குழி.
0: பேர் சொல்லுங்க.
1: கலாவதி.
0: கலாவதி, சொல்லுங்க கலாவதி மேம்.
1: நல்லா இருக்கோங்க. நேச்சலாம்
0: அப்படியா? பேச்சு ஓகே, நிகழ்ச்சி நல்லா இருக்கு. சும்மா போட்டுட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. நல்லா இருக்கு அப்படின்றீங்க.
1: எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன நானே கேட்டுக்கணும்னா, நான் ஏன் பிறந்தேன்னு நினைச்சுக்கோம்.
0: ஓகே, இது ஒரு பாட்டா வந்திருக்குல்ல, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ட்டேன். ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
2: கீழ்குடி பெரியசாமி, காஞ்சிபுரத்துல இருந்து.
0: சொல்லுங்க பெரியசாமி சார்.
2: தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி இருந்து போன் பார்க்க கூடாதுன்னு நம்ம ஆலிஞ்சேரி இடையில சொல்றாங்க.
0: சரி,
2: அதை கேட்டு ஏன்டா நீ தின்ன மாட்டேன்
0: அப்படி? அதாவது ஏன் தூங்குறதுக்கு முன்னாடி போன் பார்த்துட்டே போனே வந்து அதுக்கப்புறம் டயர்டாயி அதே உருண்டு ஒன்னாதான் அப்புறம் தான் தூக்கம் வருதுன்றீங்க? அந்த கேள்வியை வந்து ஏன் அந்த போனை பார்த்துட்டே இருக்கீங்கன்னு கேக்குறீங்க?
2: போனு நான் பார்த்துட்டு என்ன கேக்குறேன் சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்?
3: கும்பகோணம் தூரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி. ஞானி ஜிஆர் சரவணன்.
0: சொல்லுங்க சரவணன் சார்.
3: நம்ம இந்த இன்னைக்கு வந்திருக்காருல்ல, இப்ப நடத்திட்டே இருக்காருல்ல அறிவிப்பாளர் ஆனந்த், அவர் மாதிரி குறும்பா பேசி சிரிக்க வைக்கணும். அந்த அம்மா எவ்வளவு கஷ்டத்தோட ஒண்ணு சொல்லிட்டு போகுது, நான் என் பிறந்தேன்னு ஒரு பாட்டு பாடி சந்தோஷமா மாத்தினீங்களே, இதெல்லாம் நான் எப்ப கத்துக்கிறதுன்னு என்னைய நானே கேட்டுக்கொள்வேன்.
0: அப்படியே இப்படி போட்டா இவன் ஒண்ணும் பேச மாட்டான்னு போட்டுட்டு போயிடுறது.
3: கடைக்காரர்னு கேட்ட மறந்துட்டேன்னு வீட்டுல போனா எங்க வச்சோம் அந்த பால்ற பெண்ணு சாப்பிடும்போது.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க முருகன் சார்.
4: சார் நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலம் நலம் நலம். சொல்லுங்க.
4: சரி சார், இது சொல்லுங்க, கான்செப்ட் சொல்லுங்க சார்.
0: கான்செப்டா? கான்செப்ட் சூப்பர் கான்செப்ட். வணக்கம்.
5: வெய் வெய் வெய் சாயந்துட்டா.
0: வெய் வெய் மேடம் லைன் எடுத்துட்டான் பேச வந்துட்ட. வணக்கம்.
5: அன்பு வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
5: அடையாளம் மட்டும் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.
5: நல்லா இருக்கேன்.
0: என்ன பண்றது, வீட்டுல வேலை சொல்றாங்க, அதுக்கு இங்கே வேலை செய்யலான்ட்டு. ஓகே, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம். கணபதி சார்.
6: சொத்து சுகம் எதுவுமே இல்லாத வாழ்க்கை
0: சொத்து சுகம் ஆரம்பிச்சோடனே ஏதோ பாட்டு சொல்ல போறீங்க, நான் வேற ரெடி ஆயிட்டேன்
6: எழுதுறதுக்கு.
0: ஒண்ணுமே இல்லையே. உனக்காக என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்பீங்க நீங்க, அதானே? உனக்காக நீ என்ன சேமிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டுப்பீங்க. கரெக்டா சொன்னீங்க. ஹரிகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகம் ஆயிரம் சொல்லட்டும், உனக்கு நீதான் நீதிபதி என்று ஆறுதல் நான் சொல்லுவேன். எல்லாரும் எதை வேணாலும் நம்மளை சொல்லிட்டோம், ஆனால் நான் வந்து எனக்கு நீதிபதின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து கோபப்படாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எப்படியாவது கோபம் வந்துடுறது. அது என்ன பண்ணுறது, இந்த கோபம் வராமல் இருக்குது, என்ன பண்ணலாம், ஏன்டா இப்படி கோபப்படுறேன்னு நானே என்னை கேட்டுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே சூப்பர். அதில் சில பேராக லைன் கிடைக்காமலாம் கோபம் வருது அப்படின்றீங்க, என்ன பண்ணுறது, தொடர்ச்சியாக முயற்சி தான் செய்யணும். ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டு இந்த நேரத்தை கேட்டு நம்ம ஷோ முடிச்சிடலாம். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
7: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
7: கும்பகோணத்திலிருந்து பிஎம் சரவணன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார். நான் இருக்கீங்களா சார்? நாளும் சொல்லுங்க.
7: கோபம் எனக்கு சார், எனக்கே நானே கேட்டுக்கிறது, எனக்கு கோபம் அதிகமா வரும் சார்.
0: ஆமா வருது.
7: ஆமா, எல்லாத்தையும் சிரிச்சு பேசுறேன், வீட்டுல மட்டும் கோபப்படுவேன் சார்.
0: அது எப்படி எல்லாருமே அப்படிதான் சார்?
7: நான் மாட்டிக்கிட்டேன் சார்.
0: ஓகே,
7: மாத்துக்கிட்டவனதான் எனக்கு வாழ்க்கையே புரியுது.
0: சூப்பர் சார்.
7: கோவப்பட்டாவே நம்மளுக்கு நிதானம் இழந்துடுறோம், யார்கிட்ட என்ன பேரும் தெரியல. அதை வந்து மாட்டிக்கிட்டேன் சார். நீயே நான் கேள்வி கேட்டுக்கிறது, கோவப்படாம இரு. நானே நீ கேட்டுக்கிட்டு நல்லா பண்பல பேசிக்கிட்டு ஜாலியா இருக்கேன் சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசின எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிகளோட. வித் பார்த்த தமிழ் 102.3 கேட்டுட்டு இருப்பீங்க. ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றிகளோட. மீண்டும் உங்களால் 8 மணிக்கு நீ கூறினால இன்னொரு தலைப்பில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டேட் யூனாக கேட்டுருக்கேன் வித் பாரத் தமிழகம் 102.3. இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருந்தீங்க பூந்தண்டல் யார் கூட, நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் அர்ஜா ஆனந்த் தான். நிகழ்ச்சியில் நிறைவு படலாம். கண்ணை கலைமனை படத்திலிருந்து எசின் நாசிர், ஸ்வேதா பண்டிட்டி உங்களுடைய குரலில் நீண்ட மலரைய படம் தான் வந்துட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வைரமுத்து வரிக்கல. இது வித் பாரத் தமிழகம் 102.3. மனங்கிற முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

இசைச்சரம் தொடுத்து இறைவனை வணங்கும் நேரம். ஆம் நேர்களே, பாமாலையால் வருவது பக்தி மாலை. திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் கண்ணதாசன் பாடல், கே வி மகாதேவன் இசையமைப்பில் திருமால் பெருமை படத்திலிருந்து.

அவதாரங்களின் பெருமையை அழகுரை எடுத்துரைத்த அந்த பாடலை தொடர்ந்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் கண்ணதாசன் எழுதியதே எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வாணி ஜெயராம் கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல். பாடலின் படம் சுப்ரபாதம்.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: அந்தி நேரத்தில் சுந்தரமான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை தரவிருக்கும் அடுத்த பாடல் ஆடலரசன். அந்த ஆதிசிவன் தாழ்பணிந்து வரும் இந்த பாடல் சௌபாகியவதி படத்திலிருந்து வருகிறது. டிஎம் சவுந்தரராஜன் குரலில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் ஞானமணி.

நேரம் பொழுது 6:15 30 நொடியில் இணைந்திருக்கிறோம். இனி நாம் கேட்கவிருக்கும் பாடல் டி கே கலா பி எஸ் சசிரேகா குழுவினருடன் பாடியிருப்பது வாலியின் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். அத்தி பூத்தது இந்த படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: ஊர் மாறி பேர் மாறி உரு மாறி கருமாறி அருள்மழை பொழிபவள் அந்த கருமாறி. அவளுடைய அடிபணிந்து வந்தது அந்த பாடல்.
1: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ்.

நேரம் பொழுது 6:21. மனமயங்கும் மாலை வேளையில் பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம். திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த நிகழ்ச்சியை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர்

பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இனி நாம் கேட்கவிருக்கும் பாடல் வாணி ஜெயராம் குரலில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடலுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன். மேல்நாட்டு மருமகள் படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல். அழகன் முருகன் அவன் அடிபணிந்து வருகிறது இந்த பாடல்.

திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

அமைதியான இந்த மாலை பொழுதில் பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 6:25. உன்னுடைய எதிரிக்கும் உபகாரம் செய் என்கிறார் இயேசுநாதர். ஆம், அன்பால் பின்னப்பட்டது இந்த அழகான உலகம் இல்லையா? பக்தி மாலை நிகழ்ச்சி நிறைவாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் பி வசந்தா பாடியிருப்பது. கண்ணதாசன் பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். தாயே உனக்காக இந்த படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: பக்தி மாலை.
1: தொடர்வது 6:30 மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கியுள்ளனர். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் உள்ள 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த 57 சுற்றுலாப் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரசுவா மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. முக்திநாத் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் இதில் சிக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுற்றுலா ஏஜென்சி மூலம் இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாக அந்த ஏஜென்சி உரிமையாளரின் தந்தை சையத் சாதிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
3: நாங்கள் 23 நைட் ஒரு 57 பேர் குறிப்பு கைலா யாத்திரைக்காக தமிழ்நாட்டிலிருந்து பல இடங்கள் வந்து கேதர் பண்ணி அவங்களை அழைச்சிட்டு போனோம். சென்னையிலிருந்து ஒரே பிளைட்டு டெல்லியிலிருந்து காட்மாண்டு இறங்கி ரூம் பண்ணி வச்சுட்டோம். மறுநாள் கைலாயத்தை விட்டு கிளம்புற வரைக்கும் நான் இருந்து அனுப்பி வச்சுட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். இன்னைக்கு காலையில 8 மணிக்கு சாப்பிட்டு அந்த ஏரியா விட்டு தங்க கிளம்புறப்போ ஒரு 9 மணிக்கு பையன் பேசல. அதுல 3 பஸ் போனதுல 3 பேர் ஒரு வண்டிக்கு சீப்பா போட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுல வந்து ரகுங்கிறவர் தான் போன் பண்ணாரு. இது மாதிரி ஒரு வெளி விபத்து ஏற்பட்டது, அதுல வந்து நில அதிர்வு ஏற்பட்டுச்சு, அதுல இருந்து நாங்க தப்பிச்சு ஒரு வண்டியை தான் நாங்க டிரைவர் வந்து காப்பாத்தி வெண்ட கொண்டு போனோம். அடுத்த வண்டி நாங்க திரும்பி பார்க்கும்போது அது பள்ளத்துல உருண்டது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி போன் பண்ணாரு. இல்லை இறங்கி பார்க்க முடியுமா, நம்ம இறங்கி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணல, அங்க இருந்தா நம்ம மாட்டிக்கோம், நீங்க நேரம் நாங்க மேல போயிடுறோம்

0: அப்படின்னு சொல்லி மேல அடைச்சிட்டு போயிட்டான் டிரைவன். அவன் மேல கொண்டு போய் தங்க வச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்த சம்பவங்கள் தெரியல. அப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு மிலிட்டரிக்காரங்க சொன்ன விதத்தை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஒரு பஸ் கவுந்தடிச்சு தேடிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஏன்னா பெரிய விபத்து அது.
1: இதற்கிடையே நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கான உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. 9289516712 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் இன்று டொரண்டோவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர்களிடையே கலந்துரையாடினார். உலக தரத்திற்கு இணையான டிஜிட்டல் கட்டமைப்பு இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நகர மயமாக்கல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன் காரணமாக அனைத்து துறைகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே பன்றி காய்ச்சல் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இந்திய மருத்துவ சங்கம் கூறியுள்ளது. இந்த வகையில் தற்போது பரவி வரும் தொற்று வலிமை குறைந்தது என்றும் இதற்காக நோய் எதிர்ப்பு மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அந்த சங்கத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மருத்துவர்களின் உரிய ஆலோசனையின்றி மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவில்களில் ரீல்ஸ் மற்றும் புகைப்படம் எடுப்பதை தடுப்பதற்கு ஏதுவாக 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திருக்கோவில்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கென இணையதளம் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ரமேஷ் கூறினார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் போன்ற பேரிடர் காலங்களிலும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதாக தெரிவித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க வேண்டிய பொறுப்பு கர்நாடக அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: தொடர் விடுமுறை காரணமாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அங்குள்ள நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலா தலமாக கொல்லிமலை விளங்கி வருகிறது. அங்கு சமீப காலமாக தொடர் மழை பெய்து வருவதால் நம்மருவி, மாசிலா அருவி, புகழ்பெற்ற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ஆகியவற்றில் தண்ணீர் அதிக அளவில் கொட்டி வருகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பகுதியில் சேதமடைந்த படிக்கட்டுகள் சீரமைக்கப்பட்டுவிட்டன. இதனால் படிக்கட்டுகள் வழியாக நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதை சிரமமில்லாமல் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் குளித்து மகிழ்கின்றனர். அங்குள்ள எட்டுக்கை அம்மன் கோவில், அரப்பளீஸ்வரர் கோவில், அதைத் தொடர்ந்து சீக்குப்பாறைப்பட்டி, காட்சி முனையம் ஆகிய பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் காணப்படுகின்றனர். கொல்லிமலை பகுதியில் தொடர் மழை காரணமாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட அனைத்து நீர்வீழ்ச்சிகளிலும் அதிக அளவு நீர்வரத்து உள்ளது. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக குளித்து செல்வதை உறுதிப்படுத்தும் வகையில் வனத்துறை மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் 4 கோடி ரூபாய் செலவில் புதிய திருத்தேர் அமைக்கும் பணியினை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்

0: குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிப்பு வெளியானதை முன்னிட்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தலைமையில் காவல்துறையினர் அந்த அணையில் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 21 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்புகளை அதிகாரிகள் துண்டித்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 62 ஆட்டோ நிறுத்தங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் பிரதிதி பர்தோலாயும் ஆடவர் பிரிவில் மயங்க் சக்கரவர்த்தியும் தங்கப்பதக்கம் வென்றனர். உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல் குமார் ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் இந்த இணை இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வீர் சோட்ரானி 13-11, 12-14, 11-9, 12-10 என்ற செட்கணக்கில் போர்ச்சுகலின் ரூய் சோர்ஸை வென்றார். வேலவன் செந்தில்குமார் 11-9, 6-11, 11-7, 11-2 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் ரஃபேல் கான்ட்ராவை வென்றார். பாண்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத் காயத்ரி ராவத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 14-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் நூர் ஹபீஸ்தா ஹபீஃபா ஷஷீரா ஆஷா அஹாலியா இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கந்தரப்பு, ருஜுலா ராமு, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கியுள்ளனர். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் உள்ள 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் பொழுது 6:40.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். என் விருப்பத்தில் ஒலிக்கவிருக்கும் முதல் பாடல் பி ஜெயச்சந்திரன் எல் அரீஸ்வரியின் குரல்களில் கண்ணதாசன் பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் நான் அவன் இல்லை படத்திலிருந்து.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். சுகமான ராகங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன என் விருப்பத்தில். நேரம் பொழுது 6:46. இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் எஸ் சி கிருஷ்ணன், பி சுசீலா, கே ஜமுனாராணி, கே ஸ்வர்ணா இவர்களுடைய இணைந்த குரல்களில் வி குமாரின் இசையமைப்பில் வாலி எழுதிய பாடல் எதிர்நீச்சல் படத்திலிருந்து ஒலிக்கிறது.

கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். என் விருப்பம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலாவின் குரல்களில் கே வி மகாதேவன் இசையமைப்பில் வியட்நாம் வீடு படத்திலிருந்து.

0: நேரம் பொழுது 6:54, 15 நொடி. என் விருப்பம் நிகழ்ச்சியில் பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த பாட்டு மனுவோட குரல்ல வாலியோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் ராஜாதி ராஜா படத்திலிருந்து. முகநூலே நிறைய பேர் வந்து பதிவுகள் போட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சொன்னவங்களுக்கும் நன்றி தெரிவித்தவங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றியோட வாழ்த்துக்களும் கூட.
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள், மனம் விட்டு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் முதலாவதாக வர இருக்கிற பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலாவோட குரல்கள்ல கண்ணதாசன் பாடல், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்புல உத்தரவின்றி உள்ளேவா இந்த படத்திலிருந்து.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: திரைகானம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் தொட்டதெல்லாம் பொன்னாகும். இந்த படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், P சுசீலாவின் குரல்களில் கண்ணதாசன் பாடல், விஜயபாஸ்கரின் இசையமைப்பில்.

0: நான் உங்கள் பின்னணி பாடகி சுனந்தா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்குது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: ஒரு காதல் ஆயிரக்கம் அழகிய கண்கள் துடிக்கும்.
2: நேரம் பொழுது 7:40 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 திரைகாணம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆவணி மாதத்தை நம்முடைய திரைப்பட பாடலாசிரியர்களோட கைவண்ணத்தில் நம்ம கேட்டுட்ருக்கோம். இப்போ நிறைவாக கேட்கவிருக்கும் பாடல் டிஎம் சௌந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரியோட குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், சிவகாமியின் செல்வன் படத்திலிருந்து.

ஒலித்து வந்த பாடலுடன் நிறைவேற்றது திரைகானம். நேரம் பொழுது 7:14, இன்னும் சில நொடிகளில் தொடர்பிருப்பது 7:15 தமிழ் செய்திகள். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 சுற்றுலா பயணிகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள காட்டாற்று வெள்ளம் காரணமாக பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 பேர் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. திபெத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் உள்ள ரசுவா மாவட்டத்தில் இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. நிலநடுக்கம், அதனைத் தொடர்ந்து நேரிட்ட பனிச்சரிவு காரணமாக இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷாவை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் இந்த வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை நேபாளத்துடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் இந்திய குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த காட்டாற்று வெள்ளத்தின் பாதிப்பு பீகாரில் எதிரொலிக்கும் என்பதால் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படை நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களுக்கு உதவுவதற்கான தொலைபேசி எண்களை காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது.

0: தகவல் தேவைப்படுபவர்கள் 9779153168070 9779107005000 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதற்கிடையே தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் 50க்கும் மேற்பட்டோர் நேபாளத்தில் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மத்திய அரசுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழர்களின் நிலை குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கான 9889516712 என்ற உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த காட்டாற்று வெள்ளத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தில்லியில் வெங்காயத்தை கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மானிய விலையில் விற்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. வெங்காயத்தின் விலை கிலோ ஒன்றுக்கு 55 முதல் 60 ரூபாய் அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மானிய விலை வெங்காய விற்பனையை மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி நாளை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியம் கேரளத்தைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இம்மாதத்திற்கான ஓய்வூதியத்தை முன்கூட்டியே விடுவித்துள்ளது. கேரளம் மண்டலத்தைச் சேர்ந்த 440,000 ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கில் ஓய்வூதியம் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாத இறுதியில் விடுவிக்கப்படும் ஓய்வூதியம் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக்குழு நடத்திய தேசிய தகுதித் தேர்வில் 84 பாடங்களுக்கான முடிவுகள் இந்த வாரத்தில் வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள தேசிய தேர்வு முகமை, தேர்வுகள் தொடர்பான விவரங்களை முகமையின் இணைய பக்கங்களில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யும் திட்டம் வரும் சனிக்கிழமை முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு அதற்கான பயண அட்டைகளை வழங்கி அவர் பேசினார். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் 60 வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பயணம் மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார் அட்டையை பயன்படுத்தி இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 2500 பயனாளிகளுக்கு ஒப்புதல் கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து மகளிர் மேம்பாட்டில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 5110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு தரண்ஜித் சிங் சந்து கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிஜேபி அரசு 43% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக அம்மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசுடன் இணைந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். பஞ்சாபில் மாதந்தோறும் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 76 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த திட்டத்தின் கீழ் 2381 கோடி ரூபாய் 68 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பொதுப்பிரிவைச் சேர்ந்த மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயும் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த மகளிருக்கு 1500 ரூபாயும் வழங்கப்படுவதாக திரு பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் யுரேனிய சுரங்கப் பணிகளுக்கு எதிரான

தீர்மானம் அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. இன்று பேரவையில் இதற்கான தீர்மானத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தாக்கல் செய்தார். இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேகாலயாவில் யுரேனிய சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மணிப்பூர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெலங்கானாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஹைதராபாத்திலிருந்து விஜயவாடா சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து சூரியப்பட்டு அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனா்.

0: இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நான்காம் நாளான இன்று 8 விக்கெட் இழப்பிற்கு 250 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. அதிகபட்சமாக சோனால் டிசுன்சா 103 ரன் எடுத்தார். பிரசித் கிருஷ்ணா மற்றும் மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக இன்றைய ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஷால் யாதவ், பிரணவ் சுந்தர்ராமன் உட்பட 23 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 சுற்றுலா பயணிகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள காட்டாற்று வெள்ளம் காரணமாக பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் பொழுது 7:25:30. திரிகானம் நிகழ்ச்சியில் இனி நாம் கேட்கவிருக்கும் பாடல் வாணி ஜெயராம் குரலில் கண்ணதாசன் பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன இந்த படத்திலிருந்து.

0: நேரம் பொழுது 7:30. இனி நாம் கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். சூரியனின் சஞ்சாரத்தை அடிப்படையாக வச்சு ஓராண்டை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க, உத்தராயணம் தட்சிணாயணம்னு. உத்தர் என்றால் வடமொழியில் வடக்கு என்றும், அயனம் என்றால் வழி பயணம் சலனம் என்றும் பொருள். தட்சன் என்றால் தெற்கு என்று பொருள். சூரியன் தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி பயணம் செய்யும் காலமே உத்தராயணம். தை மாதம் துவங்கி ஆனியில் முடியும் 6 காலம் உத்தராயணம். சூரிய பகவான் வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யும் காலம் தட்சிணாயன காலம். ஆடி மாதம் தொடங்கி மார்கழியில் முடியும் காலம் தட்சிணாயன காலம். உத்தராயணம் தட்சிணாயனம் சேர்ந்த ஓராண்டு காலம். தேவர்களுக்கு ஒரு நாள், ஒரு பகல், ஓர் இரவு. உத்தராயணம் தட்சிணாயனம் ஆகிய இரண்டு அயன காலங்களில் உத்தராயணம் மிகவும் புனிதமான காலமாக போற்றப்படுகிறது. தை மாசத்திலிருந்து உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குது. நமச்சிவாயம் ஐயா, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு ஒரு பொன்மொழி சொல்லப்படுவதுண்டு. அதாவது கடனை உடனே வாங்கி விவசாயம் செய்யும் விவசாயிகள் அந்த பயிரை அறுவடை செய்து வாங்கின கடனை அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விடும் மாதம். அதனாலேயே அந்த பொன்மொழி. மனித உடலானது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தீவிரத்தையும் உணர்தலையும் அடைந்து விட்டால் அதுவே ஒரு பிரபஞ்சமாக இருக்கிறது. வெளியே நிகழும் அனைத்தும் சூட்சமமான விதத்தில் உடலில் வெளிப்படுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் இது நடைபெறும். பெரும்பாலானவர்கள் இதை கவனிப்பதில்லை. இப்படி ஒவ்வொரு விதமாக நாம் வாழும் காலம் பிரிக்கப்படுது. மாதங்கள் அடிப்படையில், பருவ காலங்கள் அடிப்படையில், பயிர் சாகுபடி செய்யும் கால அடிப்படையில், ஆங்கில தமிழ் மாத கால அடிப்படையில்னு பலவாறா பிரிக்கலாம். எப்படி பார்த்தாலும் வருடம் 1, அதில் இருக்கும் மாதங்கள் 12, வாரங்கள் 52, நாட்கள் 364 தான். இதை நமக்கு சௌகரியமான காலங்களா பிரிச்சுக்கிறோம் அல்லது பிரிச்சுக்கணும். நல்லதொரு நிம்மதியான வாழ்க்கையா வாழ தெரிஞ்சுக்கணும். இப்போதெல்லாம் கால சூழல் மாறிடுச்சு, அல்லது நாம மாத்திட்டோம். இயற்கையோடு இயைந்து வாழணும், எதிர்த்து வாழக்கூடாது, முடியாது. நமச்சிவாயம் ஐயா, அதனால தான் நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லி வச்சுட்டு போனாங்க, பருவம் பார்த்து பயிர் செய்யணும். எந்தெந்த பருவத்தில் என்னென்ன பயிர், அதில் தேர்ந்தெடுத்த ரகங்களை சாகுபடி செய்தால்தான் விளைச்சல் வீடு வந்து சேரும். உலகம் முழுக்க இயற்கை வளங்கள் மனிதனின் சுயநலத்தினால் ஏகப்பட்டது அழிக்கப்பட்டிருக்கு. சுரங்கம் அமைத்தல், தொழிற்சாலை அமைத்தல், கட்டிடம் கட்டுதல், சாலை விரிவாக்கம்னு பல காரணங்களுக்காக வளங்களை அழிச்சுக்கிட்டு வர்றோம். வளர்ச்சி மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்த இதையெல்லாம் நாம் அழிப்பது தான் தீர்வுன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, இது வந்து நமது அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரி. அந்த காலத்தில் பிரிட்டிஷார் நமது இயற்கை வளங்களை சுரண்டினர்.

0: இதற்காக மகாத்மா காந்தியடிகள் பெரிதும் வருத்தப்பட்டிருக்கிறார். காந்தி சமூக மாற்றத்தை விரும்பியவர்தான், ஆனால் அது மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு இருக்கணும் என்பதை வலியுறுத்தினார். காந்தியடிகள் அன்று சொன்னது இன்று நிஜமாகி வருகிறது. பலரும் இயற்கை விவசாயத்தை நாட ஆரம்பிச்சிருக்காங்க. இயற்கையை பாதுகாக்க முனைப்போடு ஈடுபடுறத பார்க்குறோம். இது இன்னும் பல்கி பெருகணும். அப்படித்தானங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

0: நேரும் பொழுது 7:35. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் இசை உள்ளங்களே
2: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்.
1: இன்றைய பாட்டு பயணத்தில் நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் பாடல்கள் எத்தகையவை? கேட்போமா முதல் பாடலை? வரும் இந்த பாடல் டி எம் சுந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்களில், கண்ணதாசன் பாடல், வேதாவின் இசையமைப்பில், 4 கில்லாடிகள் படத்திலிருந்து.

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் கேஜிஎஸ் தாஸ் வாணிஜெயராம் குரல்களில் சங்கர் கணேஷின் இசையமைப்பில் குளிர்கால மேகங்களுக்காக.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில். நேரம் பொழுது 7:48:35. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இது. ஜெஸ்ஸி கிஃப்ட் குரலில் வைரமுத்துவின் பாடலுக்கு இசை வித்யாசாகர். மொழி படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரில் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் இசை உள்ளங்களே,
3: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்
1: நேரம் பொழுது 7:55. இனி நாம் கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: வேறு ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, நாம் கூட சொல்கிறது உண்டு. அந்த ஆளுகிட்ட வர்றதுக்கு யமன் கூட பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. தைரியசாலிகளை நெருங்கிறதுக்கு யமன் பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்மை தான், அது பொய் இல்லை. மன வலிமை இருக்கு பாருங்கள், அது மனுஷனை காப்பாற்றும். இது வந்து மருத்துவ ரீதியான உண்மை. உடல் கோளாறுகள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். மன எழுச்சி, மன போராட்டம் இதெல்லாம் வந்து உடல் இயக்கத்தில் மாறுதலை உண்டாக்குது. சில வகையான நோய்களுக்கும் மனசுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னங்கிறத பற்றியெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆஸ்மா, மூட்டு வலி, பெருங்குடல் அழற்சி, உயர் இரத்த அழுத்தம், சோரியாசிஸுங்கிற தோல் வியாதி, வயிற்றுப்புண்ணு, இந்த தைராய்டு நச்சுத்தன்மை, இது மாதிரி நோய்களை உண்டாக்குறதில் மனசோட பங்கு என்னங்கிறத பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துருக்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் சோர்ந்து போகிறது, தோண்டு போகிறது, இப்படிப்பட்ட மனவாகு, அதோடு யாரும் நமக்கு உதவ முடியாது அப்படிங்கிற மனோபாவம், கைவிடப்பட்ட மனநிலைமை, இதெல்லாம் வந்து நோயோட தீவிரத்தை ரொம்ப அதிகரிக்க செய்யுதான். இவங்கள்லாம் அந்த கைகால் வலிக்குது, உடம்பு அசதியாக இருக்குது, தூக்கம் வரலை, முதுகு வலிக்குது, உடம்பில் வந்து உணர்ச்சி குறையுது, கைகால் விரல்லாம் மறத்து போகுது, இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு டாக்டர்களை தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. நெஞ்சு வலி வந்து யாருக்கு வருது தெரியுமா? பதற்றம், போட்டி மனப்பான்மை, அளவுக்கு அதிகமான வேகம், துடிப்பு, பேராசை, இதுலேயும் கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, அப்புறம் இதெல்லாம் வந்து உள்ள மனவாக உள்ளவங்க இருக்கிறாங்கள்ல, அவங்க பெரும்பாலும் நெஞ்சு வலிக்கு ஆளாயிடுறாங்களாம். ஃப்ரீட்மேன் அப்படிங்கிறவர் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் பண்ணின ஆராய்ச்சியில் என்னெல்லாம் தெரிய வந்தது தெரியுமா? பொறுப்பு அதிகம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இரத்த அழுத்தம் வரும், அதிகமாக இருக்குமா. அதே மாதிரி கண்டிப்பாக இருக்கிறாங்கள அவங்களுக்கும் ரத்த அழுத்தம் அதிகரிக்குமா. இரத்த அழுத்தம் தனக்கு அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க தலைவலி, மயக்கம், இந்த தலை சுத்தல், அசதி, இது மாதிரியான உணர்வுகளை வந்து அவங்களுக்கு வந்துடும், அது மாதிரி உணர்வு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இதெல்லாம் வந்து இரத்த அழுத்தத்தினால இல்லை, இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் கூட இவங்க இப்படி நினைக்கிறாங்களாம். இதுக்கு காரணம் மனசு தான் அப்படிங்கிறார் அவர். சில பேர் எப்படி தெரியுமா? ஒருத்தர் வந்து மாரடைப்பால் இறந்து போனார் அப்படின்னு கேள்விப்பட்டால் போதும், இறந்து போகிறதுக்கு காரணம் இதயம்தான் அப்படிங்கிற பீதியால், இதய தளர்ச்சி அப்படிங்கிற மனநோயால் பாதிக்கப்படுறார். இவங்கள்லாம் அடிக்கடி தங்களுடைய இதய பகுதியை தொட்டு பார்த்துக்குவாங்க, நாடியை பிடிச்சி பார்த்துக்குவாங்க, அடிக்கடி மூச்சை உள்ளுக்கு இழுத்து வெளியில் விட்டு வலி வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வேறு எங்கேயாவது வலித்தா கூட நெஞ்சை வலிக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. நெஞ்சு வலிக்குதுன்னு கூட சில பேர் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஆஸ்மாவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு. தீர்வு காண முடியாத மன போராட்டங்கள் எல்லாத்துக்கும், அடுத்தவங்களையே சார்ந்திருக்கிற மனநிலை, இதெல்லாம் ஆஸ்மாவினுடைய தீவிரத்தை வந்து அதிகப்படுத்திடும். பயம், இது எப்படின்னா என்ன நடக்குமோங்கிற பதற்ற நிலை, அப்புறம் இந்த பயம், இதெல்லாம் வந்து சுவாசித்தலை வந்து அதிக

0: அதிகரிக்க செய்யுது இல்லையா. இதனால் ரத்தத்தின் காரத்தன்மை அதிகமாகி நோயின் தீவிரமும் அதிகமாகுது. மன போராட்டம், மனக்கவலை, மன இறுக்கம் இதெல்லாம் வந்து தோல் வியாதியை தூண்டி விடுதான். இது மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதனால் இன்றைக்கி நமக்கு தேவை என்னென்னா மன வலிமை, மலர்ந்த முகம், இது ரெண்டும் இருந்துட்டதுன்னா பலவிதமான நோய்கள் நம்மக்கிட்ட நெருங்கி வராது. டாக்டர், என்ன நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன் அப்படின்னார் ஒருத்தர். அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, டாக்டர் வந்து அவரை நெருங்காமல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரியம் பண்ணுறாராம். நண்பர்கிட்ட சொன்னார். நண்பர் கேட்டார், அது என்ன காரியம் பண்ணுற அப்படின்னு கேட்டார். தினம் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் டாக்டர் எவே அப்படிம்பாங்க. ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா டாக்டர் விலகியே இருப்பார், டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த பழமொழி சொல்கிறது. என்னன்னா, யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். டாக்டர் நெருங்காமல் இருக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். என்ன, யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். அது என்னன்னு கேட்டோம். தினம் ஒரு பூண்டு சாப்பிட்றேன்னார். ஏ கார்லிக் எ டே கீப்ஸ் எவ்ரிபடி அவே அப்படின்னு அதுக்கு ஒரு புது விளக்கமும் கொடுத்தார்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட ஆர்ஜி அனுராதா, விஜயகுமார். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ போரினாய்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் ஒருவருக்கும் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் இந்த மென்மையான மறுபடியான இரவு பொழுது நேரம் 8:01 ஆகிட்டு இருக்கு. அந்த மறுபடியான இரவு வேளையில் நீ கூறினால மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். நீ கூறினால இந்த நேரத்தில் என்ன பேச போகிறோம், நீங்கள் ஃபோன் பண்ணி என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து வேலை செய்கிறது அப்படின்றது அன்றாடம் அது செஞ்சு தான் ஆகணும். வேலை செஞ்சால் தானே நம்ம எதனாச்சும் அதன் மூலம் வருமானம் பொருளாதாரம், அது நமக்கு பிடிச்ச வேலையாக இருக்கலாம், சில நேரம் கட்டாய வேலையாக இருக்கலாம், இல்லை காலத்தின் சூழலில் வேலை பார்த்துட்ருக்கலாம், அப்படி ஏதோ ஒன்றில் வந்து ஆகும்போது தான் வேலை பார்த்தா அதன் மூலம் ஒரு பொருளாதாரம், அப்படின்னா தான் லைஃப்பெல்லாம் ரன் பண்ண முடியும், அது நம்ம செய்யக்கூடிய வேலை. ஆனால் சில பேர் செய்யக்கூடிய வேலை, வேலையில் இருக்கிற நுணுக்கங்களெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் அப்படியே ஆண் ஆச்சரியமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போலாம் அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ கிராமங்களுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், ஊர் பக்கத்துலாம் அந்த ஒரு பாய்லரில் பெருசாக டீ போடுவாங்க. அந்த அண்ணன் காலையில் 4:30 எழுந்திரிச்சு அப்படியே பட்டையெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு பாட்டை போட்டுட்டு அந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திர கப்பு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும், ஒரு மேலே ஆத்திர அந்த ஜக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 2 ஃப்ளோர் மேலே இருக்கும். அங்கேருந்து ட்ருன்னு ஆத்துவார் பார்க்கறதுக்கே. நம்ம வீட்டிலலாம் போய் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம், ஏ எப்படிப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் இந்த கட்டணம் கட்டும்போது அந்த செங்கக்கல்லாம் தூக்கி எடுக்குவாங்க பார்த்தீங்களா, நம்ம பார்க்கும்போது வீட்டில் அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் கண்டிப்பாக அந்த மாதிரி வேலைகள்லாம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த செங்கல் எங்கேருந்து சப்புன்னு போடுவாங்க, கப்புன்னு பிடிப்பாங்க. அதில் ஆரம்பித்து ராக்கெட் விடுறது அப்படின்றது எப்படிப்பா, இங்கேருந்து செவ்வாய் கிரகத்துக்கெலாம் ராக்கெட் போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அப்படி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை தவிர்த்து மற்றவங்க செய்கிற வேலைகளில் எதுலாம் வேலை நுணுக்கங்களாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இதெல்லாம் அவங்களை ஆச்சரியப்படுத்துது, ஒரு வியப்பு ஏற்படுத்துது, இந்த வேலை எப்படிப்பா செய்கிறாங்க பார்க்குறதே அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வேலைகள் என்ன, மற்றவங்க செய்கிற வேலைகள். இப்போ பூ கட்டுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ கட்டிகிட்டே இருப்பாங்க, நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம், ஒரு பூ எடுத்து அந்த நூலில் வைக்கிறதுக்குள்ளே ஏண்டா கை இந்த நடுக்கு நடுக்குது அப்படிலாம் கேட்பாங்கள்ல. பூ கட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக பேசிக்கிட்டே ஒரு மணி நேரம் ஒரு படமே சினிமா திரைக்கதையே எழுதிடலாம், அப்படியே அழகாக ஜெயிச்சுன்னு அது ப்ராக்டிஸ். இருந்தாலும் நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி உங்களை வியப்பு ஏற்படுத்தக்கூடிய வேலைகள், அது சின்ன வேலையாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி ராக்கெட் விடுற வேலையாக இருக்கலாம், எந்த வேலையாக இருந்தாலும் இந்த டிரைவர் பார்த்திங்கன்னா நைட்டில் கண்ணு முழிச்சு நமக்கு ஒரு கட்டத்துலலாம்

0: அப்படின்ற தூக்கம் வந்துடும். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் போகணும். அப்படி அவங்க டிரைவர் பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய சர்வீஸ் பார்க்குறதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். சேவை அப்படின்றத தாண்டி உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தணும். இந்த வேலையை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வியப்பு இருக்கணும். அப்படி நீங்கள் எந்த ஒரு வேலை இல்லை வேலை செய்யக்கூடியவங்களுடைய நுணுக்கத்தை பார்க்கும்போது எப்பா இன்றைக்கி ஒரு வியப்பாக ஆச்சரியமாக இருக்குப்பா உங்கள் வேலையை தவிர்த்து அப்படிங்கிறத கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952 0853 2952 0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838 9871 2838 9871 2838 9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். எனக்கு லைன் பிஸியாக இருக்குது, நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா சோஷியல் மீடியா இருக்குது, ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, அங்கே பழகலாம். அப்படின்ற மாதிரி வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற மூணு பக்கத்தில் இன்றைக்கி டேட்டில் நீ கோரினால் போஸ்ட் போட்டுருங்க. அங்கே உங்களோட பதிலெல்லாம் கமெண்ட்டாக பதிவிடலாம். உங்களுடைய வேலையை தவிர்த்து பிறர் செய்யக்கூடிய வேலை இல்லை வேலை நுணுக்கங்களில் எதுலாம் உங்களுக்கு வந்து ஆச்சரியம் ஒரு வியப்பை கொடுக்குது அப்படின்றத சொல்லலாம். சொன்ன உடனே நேர்கள்லாம் லைனில் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: நான் அம்பத்தூர்ல இருந்து ரவி பேசுறேன்.
0: அம்பத்தூர்ல இருந்து ரவி, சொல்லுங்க ரவி சார்.
1: நான் ஆச்சரியப்படுது வந்து இந்த வாட்ச் ரிப்பேர் பாத்துருக்கீங்களா?
0: ஆமா.
1: அது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பேர் பார்ட்ஸுங்க இருக்கும்.
0: ஆமா, முள்ளு.
1: அது வந்து அவ்வளவு பொறுமையா அந்த வேலை செய்யறதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும்.
0: வாட்ச் ரிப்பேர் பண்றாங்க போது நமக்கு சின்ன முள்ளே கண்ணாடி போட்டாதான் தெரியுது அப்படின்றது.
1: அது உட்காந்து அவங்க அந்த பொறுமையா அந்த சின்ன சின்ன இதெல்லாம் கொரடா எடுத்து அதை பண்றதை பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும்.
0: ஓகே ரவி சார், ரொம்ப நன்றி.
1: பொறுமை இருக்கும். நான் ஆச்சரியப்பட்டதா அதான் சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. லைன்ல இருந்தீங்கன்னா பேசுங்க. வணக்கம். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: நீங்க
0: ஒரு வேலை செய்வீங்க, ஆனா மத்தவங்க செய்யற வேலையிலே உங்களுக்கு ஒரு வியப்பு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலைகள்னா எதை சொல்லுவீங்க?
1: நான் வந்து டெய்லர் வேலை செய்யறேன் சார்.
0: சரி.
1: அதுல மாடல் செய்வாங்க சார், அதை பார்த்தாக்கா நானே எவ்வளவு மாடல் செய்து வேற இன்னொருத்தர் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சார்.
0: உங்க வேலைகள்லயே உங்க வேலைகள்லயே மத்தவங்க அதை செய்யும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்?
1: ஆமா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சார். என்ன விட்டா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா செய்றாங்களா.
0: வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம். தயவு செய்து காலர்ஸ் வந்து ரேடியோ கம்மி பண்ணிட்டு பேசுங்க, கம்மி பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம்.
2: ஹலோ. சென்னை மாங்காடு விஜே நாராயணன்.
0: நாராயணன், சொல்லுங்க. நாராயணன் சார்,
2: சார் இந்த சிலை வடிக்கிறாங்களா சார்?
0: ஆமா ஆமா ஆமா.
2: அத நாங்க ஒரு கோயில் கட்டும் போது அந்த சிலை கொடுக்க போனேன், அந்த பெரிய சிறிய கல்லு, அதாவது அம்மா கல்லு வச்சு ஒரு அவுட்லைன் போட்டுட்டு துல்லியமா அந்த சிலையை வடிக்கும் போது
0: சிற்பம் செய்யறவங்களை பார்க்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு?
2: ஆச்சரியமா இருக்கும். ஏற்கனவே நான் பல கோயிலுங்களுக்கு போகும்போது நந்தி தான் வெளியே இருக்கும், நந்தி தான் அதை பார்க்கும் போது அதிசயமா பார்ப்பேன்.
0: கலையரசி மேடம், புத்தகம்
2: பேசிட்டு
0: இருக்காங்க, நீங்களும் பேசலாம். பாடல்கள் வந்துட்டு இருக்கு, நடுவு நடுவுல பாட்டு அப்படின்ற மாதிரி இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் நிற்கிறனால முதல் பாட்டாக கண்ணு

0: சூப்பரான பாட்டோட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கு ஒரு நல்ல நேரம் 8:14 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. இது நேரத்தில் நீக்கு ஒரு நாள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம், நீக்கு ஒரு நாளில் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை தவிர்த்து பிற செய்யக்கூடிய வேலையில் வேலையில் இருக்கிற நுணுக்கங்கள் எது உங்களுக்கு வந்து ஒரு வியப்பு ஆச்சரியத்தெல்லாம் ஏற்படுத்து, நம்ம பார்த்துட்டு போய் எப்பட்றா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வேலை இல்லைன்னா நீங்கள் பார்த்த வேலை நுணுக்கங்கள் என்ன அப்படின்றத நான் அதில் பேசிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து நண்பர் பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கல்லை சிலையாக செதுக்கிறாங்கல்ல சார், அது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு கல்லை ஆரம்பிக்கிறாங்க, நம்ம பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரம் கொடுப்போம் பார்த்திங்களா, அந்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னா சோஃபா கட்டில் பெட்டுன்னு போட்டு கொடுக்குறாங்க பாரு, அதை ஒரு அளவு எடுத்து அதில் ஒரு வார்னிஷ்லாம் போட்டு தருவாங்க பாருங்கள். போகும்போது மரமாக போகுது, வரும்போது எப்படிப்பா இவ்வளோ அழகாக வருது அப்படின்ற மாதிரி இந்த மரப்பலகைகளில் பல வகையான வடிவமைப்புகளை செய்து கல்லை சிலையாக செதுக்குவாங்க. அப்புறம் இந்த புரோட்டா மாஸ்டர் இருக்காங்க பாருங்கள், கடைகளில் புரோட்டா மாஸ்டர், அது போடும் போது அடித்து அந்த புரோட்டாவை தேய்ச்சி அடாடாடாடா புரோட்டாவை போடுறாங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து அந்த சமையல் கலைஞர்கள்லாம் பேசிக்கிட்டு அப்படியே அப்படியே காய்கறியை வெட்டி தள்ளுறாங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அதான் பார்க்குறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான், இருந்தாலும் நான் சொல்கிறது வந்து அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியாது, ஆனால் நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுத்தல, அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமும் வியப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரபாகரன் சொல்லியிருக்காரு. வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தினீங்க, சில வருடங்களுக்கு முன்பு அதாவது கொஞ்சம் இயர்ஸ் எகோ விக்டோரியா, மும்பை விக்டோரியா ரயில் நிலையத்தில், அப்பா ஒரு வரலாறு படிக்கிற மாதிரி இருக்கே, மும்பை விக்டோரியா ரயில் நிலையத்தில் என்னுடைய ஆத்ம நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்னங்க ட்ரெயின் எப்படி ஓட்டிகிட்ருக்கு, தண்டவாளத்தில் ஓடிக்கிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பக்கத்தில் வந்து ஒரு முகமரியா நபர் வந்து வந்துட்டார். சரி என்னமோ ஏதோ நாங்கள் வந்து சொல்ல வராரோன்னு பார்த்து பதட்டத்தில் வந்து என்னங்க ஏங்க பக்கத்தில் வரீங்க அப்படின்னு கேட்டால், அவர் காட்டினார் பாருங்கள் ஒரு ஃபோட்டோ, அதாவது பென்சில் ஸ்கெட்ச் பண்ணியிருக்காருங்க எங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் பேசிகிட்ருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஆச்சரியமாக போயிட்டோம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்சில் ஸ்கெட்ச் பண்ணுறாங்க பாருங்கள், அதுவும் ஒரு 5 நிமிஷத்தில் வரைஞ்சி அப்படியே கொடுக்கறது வந்து இன்றைக்கும் அந்த ஆச்சரியத்துலேருந்து என்னால் மேலவே முடியல நினைக்க, ஆச்சரியன்ற போதெல்லாம் எனக்கு அந்த பென்சில் ஸ்கெட்ச் தான் வருது அப்படின்னு சொல்லி வீரராகவன் மாதவர்தனே சொல்லியிருக்கிறாரு. தார்ஜேக்கள் எப்படி சரளமாக பேசுகிறீங்கள் அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, என்னத்த பண்ணுறது, ஓகே ஆ எடுத்துக்கிறோம். அதனால் வந்து அப்புறம் அந்த நுங்கு இளநீர் போய் ஒரு நல்ல தண்ணி இருக்கிறாலையும் வலுக்கையாக ஒன்று சீவி கொடுங்கன்னு சொல்லும்போது சிக்குண்டு அப்படி சீவுறாங்க பாருங்கள், அது அப்படி ஒரு வெட்டிலே அப்படி கரெக்டாக வந்துடுது பாருங்கள். நம்ம வீட்டில் தேங்காய் எடுத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேங்காய் உடைக்கணும்னா அதை உரிக்கிறதுக்குள்ளே இதை யாரா உரிக்கிறதுன்ற அளவுக்கு 25 நிமிஷம் ஆகுது பாருங்கள் வீட்டில், அதுக்குள்ளே இந்த தேங்காய் உரிக்கிறதுக்கா இவ்வளவு நேரம் அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த இளநியை சீவும் போது அதுவே எனக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது, நுங்கு இளநியெல்லாம் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சீவி கொடுக்குறதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க பட்டாபி சார்.
1: மேல
0: போயிருது அந்த ஒரு வேலையை நுணுக்கத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி பட்டாபி சார். வணக்கம் வித் பாரதி தமிழகம், வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் புது ஆளு.
0: புது அன்னையிலேருந்து பேசுறீங்கன்னு நினைச்சிட்டேன். புது ஆளா?
2: புது ஆளு.
0: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: பண்ண மாட்டேன் சார். நான் வேப்பம்பட்டு சார்.
0: சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
2: வேப்பம்பட்டு வேதநாயகம்.
0: வேப்பம்பட்டு வேதநாயகம், ஒரே ரைமிங்கா இருக்க, வேப்பம்பட்டு வேதநாயகம். சொல்லுங்க சார்.
2: ஆமா சார், எண்ணியுமே நான் 8 கிலோமீட்டர் நடப்பேன் சார்.
0: அப்படியா? ஓகே.
2: ஆமா சார், என்னைக்குமே நான் விவரத்தை பார்த்து என்னைக்குமே நான் போட மாட்டேன்
0: சார். இன்னைக்குதான் போட்டீங்களா?
2: இன்னைக்குதான் சார், உங்க பேச்சு காட்டுதான் நான் இன்னைக்கு போட்டேன்.
0: சரி, போடுவோம் அப்படின்னு போடுவேன்ட்டு.
2: ஆமா சார்.
0: ஓகே ஓகே வேதநாயகம் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.

0: இப்ப என்னுடைய வேலை வந்து இரும்பு வேலை சார்.
1: சரி.
0: ஆமா சார், என்னுடைய வேலையே தனி சார்.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார், சென்னை பெருங்குளத்து வள்ளி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சொல்லுங்க வள்ளிமா.
2: எனக்கு மெமரி கார்டு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு சார்.
1: மெமரி கார்டு எப்படி செய்யறாங்கன்னா,
2: கார்டுல அவ்வளவு பாட்டு வருதுன்னு
1: இது எப்படா கண்டுபிடிச்சாங்க? 1000 பாட்டு இது உள்ள வச்சிருக்காங்கன்னா, ரேடியோல எப்படா பாட்டு பாடுறதுன்ற மாதிரி
2: இருக்கு. பேசு பேசா இருக்கும்.
1: ஆமா,
2: சின்னதா இருக்குல்ல.
1: ஆமா,
2: அவ்வளவு தம்ம தூண்டு கார்டுல அவ்வளவு பாட்டு வருது.
1: அது டிவிடி படம் இல்ல, 2.5 மணி நேரம் படம். இது பாட்டு 5 நிமிஷம் இல்ல, அதனால சின்னதா இருக்கு போல.
2: ஆமா சார், 1500 பாட்டு கிட்ட கேட்கலாம் போல.
1: இந்த மெமரி கார்டு செய்யறவங்க எப்படி செய்யறாங்கன்னு உங்களுக்கு ஆச்சரியம் அந்த வேலை?
2: அது ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு.
1: ஓகே, வணக்கம். வித் பார் தமிழகம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: நான் முதல் நேயர் சார்.
1: முதல் நேயர் இல்ல, நீங்க முதல் தடவை பேசுற நேயர். எங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: தஞ்சை மாவட்டம்
1: குறிச்சிமலை பாஸ்கரன்.
3: ஆமா சார்,
1: சொல்லுங்க. குறிச்சிமலை பாஸ்கரன் சார், முதல் முறை பேசுறீங்க தஞ்சாவூர்ல இருந்து.
3: முதல் பதாங்க சார் பேசுறேன்.
1: பேசுறேன். நல்லா
3: சர்க்கோஸ்ல வந்து இந்த கூண்டுல வந்து ஒரே 2 பைக்ல வந்து சுத்தி சுத்தி வராங்களாங்க சார்.
1: ஆமா,
3: அது ஒரு ஆச்சரியமான விஷயம்.
1: தந்திரம் பண்ணாலும் இந்த சர்க்கஸ் பாக்குறது வந்து உங்களுக்கு ஒரு வியப்பா இருக்கு.
3: நம்ம
1: வீட்ல சின்ன பசங்களா நல்லா காட்டுவாங்களே சார் சர்க்கஸ். நம்ம வீடுகளிலயும் சின்ன பசங்களா சர்க்கஸ் நல்லா காட்டுவாங்களே.
3: பழைய காலத்துல ட்ரெயின்லாம் போதுங்க சார்.
1: ஆமா,
3: அப்ப வந்து சாமி மாரி கொடுப்பாங்க சார் கையில, டக்குன்னு அவங்க கோத்து பிடிச்சி டக்குன்னு
1: போவாங்க
3: சார். ஆச்சரியமா இருக்கு சார்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர் பாஸ்கரன் சார், ரொம்ப நன்றி கால் பண்ணி. வணக்கம். வணக்கம்
4: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்க இது
4: சார்? அவனே அப்புறம் சுப்பிரமணி சார்.
1: சுப்பிரமணி, சொல்லுங்க சுப்பிரமணி சார்.
4: சார், பட்டத்தாரி நெய்யறவங்களை பார்த்தாவே எனக்கு ஆச்சரியமா இருக்கும் சார்.
1: நெய்யற வேலை, நெசவு வேலை செய்யறவங்களை.
4: ஆமா சார், கையும் வேலை செய்யும், கண்ணும் வேலை செய்யும்.
1: ஆமா, டக்கு
4: ஓயாம நெய்த்த பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் சார். அதை பார்க்கும்போதே
1: நெசவு அந்த தொழில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு.
4: ஆமா சார், ஆமா சார், இடைவிடாம கண்ணும் காலும் கையும் ஓயாம அப்படியே பாத்துக்கினே வேலை செய்வாங்க சார். அது பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கும் சார்.
1: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரி தமிழகம்.
5: ஹலோ.
1: வணக்கம்
5: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம்
5: சார். வணக்கம் சார், நான் கோயம்பேடு ராமகிருஷ்ணன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார்.
5: எனக்கு வந்து இந்த பில்டிங்ல எல்லாம் சென்டரிங் வேலை செய்யறாங்க பாத்தீங்களா?
1: ஆமா,
5: அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சார். ஏன்னா அவங்க அடிச்ச பிறகுதான் அடுத்தாக்க வந்து வேற மற்ற வேலையை செய்ய முடியும். அவங்க தான் பஸ் பஸ் எல்லாமே பண்ணி அந்த இடத்துல இருந்தோ என்ன வேணா பண்ணணுமோ, மேல மாடியில எத்தனாவது மாடினாலும் சென்டரிங் அடிக்கிறது அவங்க நின்றுக்கு அடிப்பாங்க பாத்தீங்களா? அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தவறுனா போச்சு, அதுக்கு அடுத்து அவங்க தான் சரி பண்ணி கொடுக்கறது, அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை எல்லாம் நடக்கும். மேல எல்லாம் வேலை போடும்போது, தளம் போடும்போது எல்லாம்
1: கடலுக்கு நடுவில் பிரிட்ஜ் கட்டுறாங்களே,
5: இருந்தாலும் சரி தளம் போட்டாலும் சரி அவங்க தான் எல்லாமே பண்ணி கொடுக்க, அதுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ணுவாங்க. அது ரொம்ப ஆச்சரியம்.
1: சூப்பர் சூப்பர். அதுவும் அந்த கடலுக்கு நடுவில்லாம் பிரிட்ஜெலாம் போடுறாங்க பாருங்கள், அதெல்லாம் எப்படிப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும்ல. அவர் சொல்லும்போது தோணுது, பாட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நட்புக்காக படத்துலேருந்து மனோ மற்றும் சித்ரா அவங்களுடைய குரலில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், தேவா இசையில், சின்ன சின்ன முந்திரி பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டுருவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: உட்கிட்டிருக்கோம், நீ கூறி நல்லா பேசிகிட்ருக்கோம். உங்கள் வேலைகளை தவிர்த்து பிறர் செய்யக்கூடிய வேலைகளில் உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுத்தக்கூடிய வேலைகள், வேலை நுணுக்கங்கள் என்ன அப்படின்றது தான் பேசிகிட்ருக்கோம். அதான் நமக்கு ஆச்சரியம் ஏற்படும் அப்படி நிறைய நேர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேர்லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம், இறங்குறது பேசுகிறீங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: நான் திருவாரூர் மாவட்டம் வணங்கி மாசாலத்தான் கோயம்புத்தூர் மேலத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: பேர் சொல்லுங்க சார்.
1: உங்க இப்ப நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு பா, அதுக்காக மெனக்கட்டு ஒரு மணி நேரமா எடுக்கிறாங்க, எடுக்க முடியலப்பா.
0: அப்படியா?
1: ரொம்ப
0: சந்தோஷம்.
1: ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க,
0: மகிழ்ச்சி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: கும்பகோணத்துல இருந்து மீனாட்சி பேசுறேன் சார்.
0: கும்பகோணத்துல இருந்து மீனாட்சியா? சொல்லுங்க மீனாட்சி.
2: அப்போ வந்து நாங்க சின்ன பிள்ளையா இருந்தப்ப ஒரு ஆட்ட ஆப்பம் ஊத்துவாங்க சார்.
0: ஆப்பமா?
2: ஆமா, அது மாரி நாங்க செஞ்சு பார்க்க வரவே மாட்டேங்குது சார்.
0: ஆப்பம் ஊத்துறதே ஆச்சரியம்.
2: ஆமா, அவங்க வந்து வயசாயும் அவங்க ஐயா அவங்க ஒரு 80 வயசு வரையும் அந்த தொழில் பண்ணாங்க.
0: சரி.
3: சொல்லுங்க.
0: நண்பர் பிரேம்நாத் பிரேம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபேஸ்புக்கில், அதாகப்பட்டது சார். சமீபத்தில் நான் வந்து ஒரு ரிசப்ஷன் போயிருந்தேன், ஒரு திருமண விழான்னு போட்டிருக்காரு. இரவு உணவு டின்னர் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இப்போல்லாம் வெளியில் வந்து இந்த டெசர்ட்ஸ், பழங்கள், ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா கொடுக்குறாங்கல்ல. அப்படி வந்து பார்த்திங்கன்னா, நான் போன கல்யாணத்தில் பாதாம்பால் கொடுத்தாங்க மெனுவில். பார்த்தா கட்டுக்கடங்காத கூட்டம். நான் நினச்சேன் இதில் எங்கடா

0: நம்ம போய் பாதாம்பால் கிடைக்க போகுது, சரி வந்தது வந்துட்டோம், வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், சத்த நின்று பார்த்து பாதாம்பாலே கிடைக்குதுன்னு என் ஃப்ரெண்டு வேறு இருப்பா பிரியாம, பாதாம்பால் வாங்கி சாப்பிட்டு போவோம், வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற அப்படி சொல்லிட்டு பாதாம்பால் சப்ளை செய்கிற இடத்துல போய் பார்த்தா அங்கே ஒருத்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோலிங் சேரை போட்டு உட்காந்து கொஞ்சம் கூட சிந்தலை சார், 2 மினிட்ஸில் எனக்கு கிடச்சிருச்சு, ரோலிங்கில் கிரு கிரு கிரு கிருன்னு அப்படியே பாதாம்பால் கிளாஸ் நின்று கிச்சு கிச்சு கிச்சுன்னு ஓட்டுறாரு, ஒரு சொட்டு கூட கீழே சிந்தலை, அப்படி ஒரே ஆச்சரியமாக போச்சு, என்னடா இது அப்படின்னு இன்னொரு கிளாஸ் நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கி குடிச்சேனா பார்த்துங்கன்னு சொல்லி அந்த பாதாம்பால் சப்ளை செய்கிறவர் வந்து ஒரு ரோலிங் சேரில் வந்து சுற்றி சுற்றி சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாண வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் பாதாம்பால் கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சுற்றி சுற்றி கொஞ்சம் கூட சிந்தாமல் கொடுத்தாரு பாருங்கள் சார், அந்த ரீசெண்டாக எனக்கு பார்க்கும்போது ரொம்பவும் வியப்பாக இருந்ததுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. நிறைய நேர்கள் மீம்ஸு வாழ்த்துக்கள் வணக்கம்லாம் போடுறீங்க, அவங்களுக்குலாம் நன்றிகளோடு. அடுத்த நேர் வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஏ ஆதி கேளுறேன்.
0: ஏ ஆ பேய் லைன் எடுத்துட்டாங்கடா வந்து பேசுற அப்படின்றீங்களா
1: சார்?
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஆ
1: வில்லிவாகத்துல இருந்து தங்கம் சார்.
0: வில்லிவாகத்துல இருந்து தங்கமா?
1: ஆமாங்க. எதுல ஒரு பாய் கடை இருக்கு, செல் கடை வச்சிருக்காரு, ரிப்பேர் பாக்குற கடை. அவர் பையன் சின்ன பையன் தான், ஆதியில இருந்து நாங்க ரேடியோ போன் கேட்டு நேர்போம் சார்.
0: வணக்கம்.
2: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க சிவா.
2: நான் வந்து அந்த கோயில கட்டிடங்கள் மேல அது எப்படி அந்த இதுல போய் நமக்கு சாதாரண நமக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு, இவங்க எப்படி வேலை செய்யறாங்கன்னு ரொம்ப அசந்து ரொம்ப நாளா
0: பாத்துருக்கேன்.
2: கோபத்துல அந்த செட்டு பொம்மை செய்யறதாகட்டும் அது இன்னும் பார்த்தா நான் அசந்துறேன்.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: திருநெல்வேலி மாவட்டம் மீரநல்லூர் கருணாநிதி.
0: நலம் சொல்லுங்க கருணாநிதி சார்.
3: சார் வந்து நான் வந்து பதினி குடிக்க போவேன் சார், பனை தொழிலாளி கரும்பா, அந்த பனையில 100 ஆண்டு பனையா சார், அந்த பனையில இந்த இப்ப எங்களுக்கு காத்தடிக்கு இந்த பகுதியில வந்து காத்து அந்த பனையில ஏறி அவங்க பனைத்துறையில பாக்க சொல்ல ரொம்ப இதா இருக்கு சார். அவங்க தொழில வந்து நல்லா திருப்தியா பண்ணுறாரு சார், அவரு கருப்பட்டி எல்லாம் நல்லா தெளிவா கொடுப்பாரு சார், அதுலயும் அதே மாதிரி எந்த கலப்படமும் இல்லாம கொடுப்பாரு சார். அந்த 100 ஆண்டு பனையில ஒரு 4-5 பனை இருக்கு, நான் டெய்லி காலையில போய் பார்ப்பேன், அந்த காத்துலயும் அவர் திறமையை பாராட்டு சார். பனை வாய்ப்பு. நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி. பொன்னியமன்மேடு வன்மை கணேசன், பொன்னியமன்மேடு வன்னை கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, புரோட்டா கொத்து புரோட்டா போடுறாங்களே சார், டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் ட்ரிக் ட்ரிச் டிங் டிங் டிங் டிங் டிங் இப்படி கொத்து புரோட்டா போடுறாங்களே, அதை பார்க்குறப்பே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க, அப்புறம் பூ கட்டுறாங்கல்ல அந்த வேலை நம்ம சொன்ன மாதிரி அப்படிங்க பேசிக்கிட்டே கடை கடை கடை கடக்கடன் கை வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் வந்து பூ கட்டுவாருக்கு 5 நிமிஷத்தில் 5 முழம் பூ கட்டிடுறாங்கன்னா அது ரைமிங்காக இருக்குன்னு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். 3 நிமிஷத்தில் 3 முழம் பூ அப்படின்னு நம்ம போடலாம், அந்த டைமில் அவருக்கு 5 பிடிச்சிருக்கு போல இருக்குது. இருந்தாலும் அந்த பூ கட்டுறவங்க ப்ளஸ் கொத்து புரோட்டா, புரோட்டா இல்லை நோர்த்த பாயிண்ட் கொத்து புரோட்டா போடுறவங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அது ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம், பேசுறதுக்கு முன்னாடி பாட்டு வந்துட்டுருக்கு, ஜோடி படத்துலேருந்து கை தட்டி தட்டி, ஸ்ரீனிவாஸ் மற்றும் டிம்மி உங்களோட குரலில் வைரமுத்து வரிகளை ஆரம்ப நிசையில் பாடம் வந்துட்டுருக்கு, கேட்டுவாங்க தொடர்ந்து பேசலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நீ கோரினால் விவித் பாரதி, தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகள், கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அந்த நேரத்தில் நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். நீ கோரினால உங்களை ஆச்சரியப்படுத்தும் பிறர் செய்யக்கூடிய வேலைகள் இல்லை வேலை நுணுக்கங்கள் என்ன அப்படின்றதான் இந்த நேரத்தில் அப்படியே பேசிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் வந்து பார்த்தீங்களா, ஒவ்வொரு வேலையும் பார்த்து அப்படியே ஒரு பிரமிப்பா இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட பின்னுறாங்களே சார், அந்த கூட பின்னுறவங்களை பார்க்கும்போது அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு 3 கூடை, அவ்வளோதான், 200 ரூபா. என்னங்க ரேட் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்களே, இப்போ பார்த்து சொல்லுங்கள். அடையே என்னங்க என்னென்னமோ போனால் வாங்குறீங்க, ஒரு 200 ரூபா கொடுத்து வாங்க மாட்டிங்களா அப்படிங்கும் போது வாங்கிட்டு தோணுதுல. ஸோ அப்படி வந்து இந்த கூட பின்னும் தொழிலாளி அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆண்டனிராஜ் காட்டு பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தான் சார் இந்த டிஜிட்டல் பேனரு ஃப்ளெக்ஸு, எனக்கு இந்த பேர் போடு, அந்த ஃபோட்டோவை போடு, என்னடா என் ஃபோட்டோவை ஒரு ஓரத்தில் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்போ தான். முன்னெல்லாம் எப்படிலாம் அந்த படம் வரும்போது பேனர்லாம் வைக்கிறாங்க பார்த்திங்களா, அதை வந்து வரைவாங்க கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கெச் பண்ணுவாங்க உட்காந்துட்டு, அதை கரெக்டாக எழுதுவாங்க. அதை பார்க்கும்போது இந்த பெயிண்டிங்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அந்த ஒரிஜினலாக ஸ்கெச் பண்ணும்போது டிஜிட்டல் பிரிண்டிங் இல்லாமல் அவங்களே வரைவாங்கல்ல, அவங்க அந்த வரையும் பார்க்கும்போது அப்போவே பார்த்திங்கன்னா, அப்போவே 90s-லேயே நான் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்து வியந்திருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.

0: சுகுணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து இன்றைக்கி வந்து இந்த புக்கு இருக்குது பார்த்தீங்களா சார், நல்லா பெருசாக தலஹாணி சைஸில் இவ்வளோ புக்கு இருக்குது, அதை படித்து ரிசர்ச் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி பண்ணி டாக்டர் பட்டன்னு ஒன்று வாங்கி அதை வந்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, காட் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த படிக்கிறவங்க இவ்வளோ புக்ஸை படித்து ஒரு பிஹெச்டி படித்து டாக்டரேட் வாங்குறவங்கள பார்க்கும்போது இன்றைக்குமே எனக்கு ஒரு ஆச்சரியம் தான் சார். அப்பா தலையாணியை நினச்சி அந்த சைஸ் புக்கை பார்த்தாலே எனக்கு எப்படா இதை படிக்கிறாங்க அப்படின்னு தோணுதுல்ல, அப்படியே தொட்டு கும்பிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லாமல் அதை படித்து ரிசர்ச் பண்ணி அவங்க அதில் ஒரு தீசிஸ் பண்ணி பிஹெச்டி பண்ணி அடையங்கப்பா எத்தனை தாட்டி பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு புக்ஸு படித்து அவ்வளோ புக்கங்களையும் படித்து ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்குறவங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், திவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜிஆர் சரவணன் குறும்புக்காரன் எங்கள் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி.
0: நன்றி ஞானி ஜிஆர் சரவணன் சார், அந்த ரேடியோ வால்யூமை தயவு செய்து கம்மி பண்ணிடுங்க சார்.
1: எதுவும் நிறுத்துறேன்
0: சார். ஆமாம் சார்,
1: சரியான தலைப்பு சொன்னீங்க சரியான நேரத்தில். தொழில் வல்லுநர் நுட்பமா செய்யறவங்களை பார்த்தா ஒரு நிதானம் ஒரு பொறுமை அவங்கள்ட்ட
0: தென்படுகிறோம்.
1: அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு சிலம்ப ஆசிரியர் இங்க ஒருத்தர் இருக்காரு,
0: சரி,
1: அப்படியே பொறுமை இருக்கும் நிதானம் இருக்கும். அவர் குச்சி கட்டுறதையும் வர்ற குச்சிய தடுப்பு கட்டுறதையும் அந்த கால் அணிவகுப்பையும் வைக்கிற முறையை பார்த்து நான் தட்டுப்போது ரொம்ப எழுந்திருக்கேன். எம்ஜிஆர் மேல அவருக்கு ஈடுபாடு கிடையாது, இருந்தாலும் அவர் சொல்லுவார்ல இந்த பக்கம் பாடுறா தெரியுமா, அவர் சுத்துவாரு அந்த மாட்டுக்கார அந்த கடைசி சண்டை பாடுறா அப்படி இப்படின்னு சொல்லி அவர் அதை அப்படிக்கிட்ட கொண்டு வர்ற அவரு அப்படின்பாரு. அந்த திரும்ப அவர் காலும் கையும் சரிங்க, அவ்வளவு குளிர்த்த அந்த கட்டுறது பார்த்து அந்த கட்டுறது அந்த தடுப்பு
0: அடையாளம்
1: பதிவுகள் நல்லா இருக்குங்க, அழகு அந்த அந்த வந்து அந்த அந்த சிங்காரம் அப்படியே தெரியுங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார். நிறைய நேரில் காத்துட்டு இருக்காங்க. சிலம்பம் அவங்க அந்த சுத்துறத பார்த்து அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் செல்வம் சார்.
0: செல்வம்.
2: ஹலோ
0: செல்வம் சார், உங்க ரேடியோ வால்யூமை தயவு செய்து கம்மி பண்ணி வைங்க, அப்பதான் கேட்கும் நீங்க பேசுறது.
2: ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஆ சொல்லுங்க சார்.
0: சொல்லுங்க செல்வம் சார், முதல் முறை பேசுறீங்களா?
2: இல்ல சார், நான் ரெண்டு வாட்டி பேசிருக்கேன்.
0: ரெண்டாவது வாட்டி பேசுறீங்க, சூப்பர். சொல்லுங்க செல்வம்.
2: இந்த சட்டிப்பானை செய்யறவங்க பாத்தீங்கன்னா அது ஒரு கை வச்சுக்கிட்டு சுத்துவாங்கல்ல?
0: ஆமா,
2: அது அந்த டிசைன் கொண்டு வரும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு சார்.
0: ட்ரென் அது ரீல்ஸ்ல எல்லாம் பாக்கும்போது சூப்பரா இருக்கு அப்படின்றீங்க.
2: நல்லா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும்.
0: ஓகே, பானை வனையில இருந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சூப்பர் சார். அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க பையன் பொண்ணு வந்து டைலரிங் ஷாப் வச்சுருக்காங்க, அவங்க துணி தைக்கிறத பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக கட் பண்ணி வெட்டி ஒட்டிலாம் தைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவே ஆச்சரியம் தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் ரெட்டீல்ஸ் ஹயாத் பாஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாபலிபுரம் போயிருக்கேன் சார், பல முறை போயிருக்கேன். அங்கே அந்த ஒரு கல் சாயிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அது எப்படி அந்த இடத்துல கீழே விழாமல் வச்சுருப்பாங்க, இன்னைய வரைக்கும் நான் யோசிச்சுட்ருக்கேன், கண்டுபிடிக்க முடியல அப்படி சொல்லி ரெட்டீல்ஸ் ஹயாத் பாஷா சொல்லியிருக்கிறாரு. நிறைய நேர்கள் மாலை வணக்கம், கமெண்ட்டு வாழ்த்துக்கள்லாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிகளோட. அடுத்த பாட்டுக்கு போனால் அந்த நேரத்தை கேட்டு. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க பத்மாமா.
3: எனக்கு வந்து இந்த கரண்ட் கம்பெனில சார்.
0: ஆமா,
3: அது வந்து எல்பெல்லாம் ஏறிச்சு, அப்ப போதான் எனக்கு ரொம்ப இதா இருக்கும் சார்,
0: ஆச்சரியமா இருக்கும். பாட்டு பாட்டு எப்படி இருக்கும் நமக்கு அந்த வாய்ஸ், அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் எனர்ஜியான பாட்டு வந்துட்டு கேட்டுருவாங்க.

ஷபா அப்படின்ற அளவுக்கு தான் நமக்கு வந்திருக்கோம். அந்தளவுக்கு ஒரு எனர்ஜியான பாடல் கேட்டு முடித்தோம், கேட்டுட்ருக்கோம். நீக்கு ஒரு நாளில் பேசிகிட்ருக்கோம். உங்களுடைய ஆச்சரியப்படுத்தக்கூடிய பிற வேலைகள் என்ன அப்படின்றது தான் வந்து பேசிகிட்ருக்கோம். அடுத்த நேர் வந்து ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புரஷவாக்கம் சௌந்தரராஜன் இந்த லாரிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க பாருங்களேன் சார். பெயிண்டிங் ஓகே, அது கூட நம்ம கூட அப்படி இப்படி பண்ணிடலாம். அதில் ஓவியம்னு ஒன்று வரைகிறாங்க பாருங்களேன், அந்த ஓவியம் மயில் வீடு இப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய எழுதுவாங்க, அந்த லாரி சர்வீஸ் இந்த லாரி சர்வீஸ்னு. அதை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய லாரியில் பெயிண்ட் அடித்து இந்த ஓவியம்லாம் எப்படிப்பா வரைகிறாங்கன்னு சொல்லி எனக்கே வந்து ஒரு தாடி லாரியில் போகும்போது தான் யோசிச்சு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு சொல்லி புரஷவாக்கம் சௌந்தரராஜன் சொல்லியிருக்காரு. திருமரசை அஸ்வினி நாகராஜ் வா ஃப்ளைட்டு சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் ஏறி ஃப்ளைட்டு மே போது டாட்டா டாட்டா டாட்டான்னு இங்கேருந்து நமக்கு என்னமோ அங்கே தெரிகிற மாதிரி அப்படி வந்து டாட்டாலாம் காட்டுவோம் பார்த்தீங்களா. அப்படி வந்து அந்த ஃப்ளைட்டை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, இந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டுறவங்க கண்டுபிடிச்சவங்க இதெல்லாம் பார்த்து எவ்வளோ ஹைட்டில் எப்படிப்பா போகுது, அதான் சொன்னேன் ராக்கெட் எப்படி செவ்வாகிறதுக்கெலாம் விட்றாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும்ல. அப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளைட்டு பறக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு, அதுவும் நாங்கள் எங்கள் தாத்தா தான் போகிறாருன்னு டாட்டா காட்டுவோம்ல எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லி திருமிசை அஸ்வினி நாகராஜ் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணராஜ் மேகலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு என்னென்னா இந்த கட்டிட வரைபடம், கட்டிடம் கட்டுறதை தாண்டி கட்டிட வரைபடம்னு ஒன்று போடுறாங்க பாருங்கள், இது கூட கட்டடம் கூட நம்ம அப்படி இப்படி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிடுறோம். கற்பனையிலே இந்த கட்டடம் இப்படி தான் வரணும், இப்படி தான் போகணும், இந்த இடத்துல அது வரணும், அந்த இடத்துல இது வரணும்னு போடுறாங்கல்ல, இந்த கட்டட வரைபடம்

0: வரைகிறவங்க. அதை தாண்டி இந்த பெரிய கோயில், தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது பாருங்கள், 1000 வருஷத்தை தாண்டி, அதெல்லாம் எப்படி இன்னும் 1000 வருஷத்தை தாண்டி இருக்கு? இந்த மாதிரி நேர்த்தியான கட்டமைப்பு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே ஒரு பிரமிப்பாக இருக்குது சார் அப்படி சொல்லி கிருஷ்ணராஜ் மேகலா சொல்லியிருக்கிறாங்க. முத்துமாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சொல்லியிருக்க விஷயம் வந்து உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களை வந்து எப்படா இந்த லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கு போவாங்கன்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அங்கே இந்த டீச்சர்ஸ் வந்து 8 மணி நேரம் வாரம் ஃபுல்லாக 5 நாள் 6 நாள் எப்படி சமாளிக்கிறாங்க? அதனால் எனக்கு இந்த டீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா அவங்கள பார்த்தாலே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். 2 நாள் சமாளிக்க முடியல வீட்டில் வச்சு, எதுக்குடா உங்களுக்குலாம் 2 நாள் லீவ் விடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வந்து அந்த அழகாக வந்து ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து சமாளி பார்த்தீங்களா, அந்த டீச்சர்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நேயர்கள் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடிலிருந்து.
0: சொல்லுங்க
1: சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது இந்த டீ மாஸ்டர் இருக்காங்க பாத்தீங்களா சார், அவங்க இந்த டீ ஆத்தும் போது கிழந்து மேல அப்படியே ஆத்துவாங்க, அப்படியே நொற தள்ளும், ஆனாலும் கீழே கொஞ்சம் கூட செதறவே சிறாது. அது எப்படியோ இவ்வளவு நேர்த்தியா கீழே சிந்தாம நம்மளும் கொஞ்சம் அப்படியே நொற வரணும் அப்படின்ட்டு மேல கிழத்துட்டுன்னா பாதி கீழே ஊத்திடும். ஆனா டீ மாஸ்டர் தூரம் ஒசத்தி அவங்க ஆத்துற அழக பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன்.
0: சூப்பர். வணக்கம். வணக்கம், பேசலாம்.
2: நீலகிரி மாவட்டத்துல அந்த டீ இல தோட்டம் இருக்கு பாத்தீங்களா, அங்க பேக்ல வச்சுக்கின்னு அந்த லேடிஸ் எல்லாம் அந்த டீ இல அந்த இலைய கட் பண்ணி போடுறது, அதெல்லாம் பாக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அது ரொம்ப அடர்த்தியா இருக்கும், அது காடு மாதிரி இருக்கும் ஒரு இடம். அது மாதிரி அந்த செடிங்கள்ல இருந்து அந்த பேக் சைட்ல எப்படி வச்சுக்கிட்டு பண்றாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப நான்
0: ஆச்சரியப்படுவேன்.
2: அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நினைப்பாங்க.
0: விவசாயம் பாக்குறதுக்கு நமக்கு இப்ப ஆச்சரியமா தான் இருக்கும்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: உங்கம்பாக்கம் டேங்க் பண் டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேன். வணக்கம். வணக்கம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: நான் என்னத்த சொல்றது
0: ஒண்ணும் சொல்ல வேணாமா? சரி ஓகே. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
4: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன் சார்.
4: எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தவங்க வந்து முறுக்கு சுத்துவாங்க, கை முறுக்கு பாத்துக்கிட்டீங்களா?
0: ஆமா.
4: அந்த கை முறுக்கு வந்து அப்படியே அந்த அழகா 3 சுத்து வந்து சுத்துவாங்க பாருங்க. நானும் மாவு எடுத்து நானும் சுத்தி பாக்குறேன்னு சுத்தி சுத்தி பாப்பேன், வரவே வராது. கரெக்டா அந்த
0: நடராஜன் சுப்பையா புத்தகத்துல என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த தேனி போவோம் சார் கிராமத்துல விடுமுறை நாட்கள்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு வந்து காலில் வந்து லாடம் கட்டுவாங்க பாத்தீங்களா, மாடு குதிரைக்கெல்லாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டிலலாம் ஏதாவது ஒரு ஆணி அடிக்கணும்னு வச்சிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ஆணி அடிக்கும்போது அந்த ஆணியில் கரெக்டாக படணுமேனு போகிறதில்ல, எங்கேயாவது ஒரு இடம் அந்த சுற்றியில் கைப்பற்றும், விரல் பட்டுரும், அப்படி இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஒரு சொட்டு ரத்தம் வராமல் அந்த லாடத்தை அடிக்கிறாங்க பாருங்கள் மாட்டுக்கு. அதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு ஆச்சரியமாக சின்ன வயசில் பார்த்துட்டுருப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டு வேலைகள் எல்லாமே செய்யும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் சார். 3 அடுக்கு 4 அடுக்கில் பில்டிங்லலாம் எப்படி ஏறி வியப்பாக இந்த எலக்ட்ரீஷியன்லாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னும்போது அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம். மனோ மற்றும் குழுவினர் குரலில் அழகு எல்லையிலா, இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த உச்ச சுருதியில் அப்படி சொல்லுவாங்களா, அப்படி ஒரு சூப்பரான படம் தான் பழனி பாரதி வரிகளில் சிற்பி இசையில். கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசுவோம்.

0: எட்டு மணி 8:50 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். ஃபேஸ்புக்கிலேருந்து என்ன நண்பர்கள்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கொண்டமாடப்பட்டு கேவி ஜெய்சீலன் வந்து மட்பாண்டம் செய்கிற அவங்க தொழிலாளரை பார்க்கும்போது எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். வி பாபு திருப்பத்தூர் மாவட்டம் 100.1 கேட்டுட்ருக்கேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து இந்த விண்வெளி பற்றி ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்கல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஆராய்ச்சி பண்ணும்போது அதுவே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பிரபாகரன் ஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, குடந்தை குறக்காட்டு கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, இந்த மாஸ்க்கெல்லாம் மாட்டும்போது காது கரெக்டான இடத்துல இருக்கே அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது இயற்கை அமைப்பு இருந்தாலும் இது கொஞ்சம் சிரிப்பெலாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா கோச்சிக்காதீங்கன்னு இருக்காரு. இது நல்ல விஷயம் தானே, உங்களுக்கு என்ன ஆச்சரியமோ ஆச்சரியம் தானே அதில் என்ன இருக்குது. ஸோ இருந்தாலும் அந்த காது இந்த இடத்துல இருக்கிறது வந்து அவருக்கு ஒரு ஆச்சரியம் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு ஜி பிரபாகரன். ரெடில் சாயாத் பாஷா வந்து ராக்கெட்டில் வந்து போகிறாங்க சார், 5 ஆராய்ச்சி பண்ணுறது. இப்போ நானும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் அடுத்த நாளே கிளம்பி வந்துடுவான். அவங்க இங்கேருந்து அடுத்த கிரகத்துக்கு போயிட்டு 5-6 இருந்துட்டு அப்புறம் பல மாதம் கழித்து வராங்க சார். இது என்ன, எப்படி, என்ன நடக்குது, அங்கே என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க அப்படின்றதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நேரத்தை கேட்டு நம்ம நிகழ்ச்சி அப்படியே நிறைவு செஞ்சுக்கலாம். வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம்.
1: கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மட்டம் காந்தி நகர்ல இருந்து செண்பகவல்லி ரங்கநாதன் பேசுறேன்.
0: சொல்லுங்க செண்பகவல்லி ரங்கநாதன்.
1: ஒரு லேடி வந்து சார் கள்ளக்குறிச்சி போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிருந்தேன் சார்.
0: சுருக்கமா சொன்னீங்கன்னா நேரம் முடிய போகுது டக்குன்னு.
1: அப்ப வந்து ஃபார்ம் எல்லாம் வந்து ஃபில் பண்ணும்போது லெப்ட் ஹேண்டால ரைட் கடகடகடகன்னு ஃபில் பண்ணி கொடுத்தாங்க சார்.
0: ஓகே, அது ஆச்சரியம்.
1: நிறைய பேருக்கு
0: ஓகே
1: அதை பாக்குறதுக்கு

லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறவங்க பார்த்தா ஆச்சரியமாக இருக்குன்னு இருக்காங்க. வணக்கம். ஓகே, லைனில் வந்துட்டு அப்படியே கட் ஆகிட்டாங்க. நிறைய நேர்கள் மாலை வணக்கம், வாழ்த்துக்கள், எமோஜிலாம் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றிகளோட எங்கேயும் போயிட போகிறதுல 11 மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் அப்படி மாறிட்டுருங்களே. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இந்நேரத்தில் பேசிகிட்டு இருந்தீங்க நீக்கு ஒரு நாளில் வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிட்டு இருந்தீங்க. நீக்கு ஒரு நாளில் பேசின எல்லாத்துக்கும், கேட்டுட்டு இருக்க எல்லாத்துக்கும், வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் லைக் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றிகளோட மீண்டும் உங்களை 10 மணிக்கு 9:15 என்னென்ன பண்ணிடலாம் வேலை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட் கேட்டுருங்க. வித் பாரத் தமிழ் 102.3 மனங்கிரட முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இனி இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் நிலவரைக்குள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது இரண்டு மூன்று நாட்கள் இங்கே இந்த நிலவரைக்குள்ளே தனியாக தங்க வேண்டும் எனும் பொழுது ஒரே யோசனையாக இருக்கிறது ரவிதாசா. அதற்கு முன்னாலேயே ஒருவேளை சந்தர்ப்பம் கிடைத்தால் என்கிறான் சோமன் சாம்பவன்.
1: வேண்டாம் வேண்டாம், அந்த தவறு மட்டும் செய்துவிடாதே. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன் வியாழன் இரண்டு நாளும் நீ காத்திருக்க வேண்டும். சுந்தர சோழன் தனிமையாக இருக்கும் நேரம் எது என்பதை பார்த்து வைத்துக்கொள். சுந்தர சோழனுடைய பட்ட மகிழ்ச்சி எப்போதும் அவன் அருகிலேயே இருப்பாள். வெள்ளிக்கிழமை இரவு நிச்சயமாக துர்கா பரமேஸ்வரியின் கோவிலுக்குப் போவாள். அன்று இரவுதான் நீயும் உன் காரியத்தை முடிக்க வேண்டும். சுந்தர சோழனுடைய குலம் நிர்மூலமாகும் நாள் வெள்ளிக்கிழமைதான். முன்பின்னாக ஏதாவது நடந்தால் காரியம் கெட்டுப்போகலாம் என்றான் ரவிதாசன். இப்படி பேசிக்கொண்டே இருவரும் விரைவாக நடந்தார்கள். சோமன் சாம்பவன் மட்டும் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே போனான். ஆயினும் அவர்கள் அறியாமல் தூண்களின் மறைவிலே ஒளிந்தும் சிறிதும் சத்தமின்றி பாய்ந்தும் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த வாய்ப்பேச இயலா ராணி அவர்கள் கண்ணில் படவில்லை. நிலவரை சுரங்கத்தின் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்களுக்கு எதிரே நெடுஞ்சுவர் நின்றது. அதில் எங்கும் வாசல் இருப்பதாகவே தெரியவில்லை. ஆனால் சுவரின் உச்சியில் சிறு பலகணி வழியாக கொஞ்சம் வெளிச்சம் வந்தது. ரவிதாசன் தீவர்த்தியை சாம்பவன் கையில் கொடுத்துவிட்டு அந்த செங்குத்தான சுவரில் ஆங்காங்கு நீட்டிக்கொண்டிருந்த முண்டு முரடுகளை பிடித்து கொண்டு ஏறினான். பலகணி வழியாக சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு கீழே சரசர என்று இறங்கினான். அந்த பலகணி வழியாக வெளியில குதிக்கணுமா, அதான் வழியா என்று சாம்பவன் கேட்டான்.
0: இல்லை இல்லை, அந்த பலகணி வழியாக எளிதான் நுழைந்து செல்லலாம். ஆனால் அது வழியாக பார்த்தால் சோழன் அரண்மனை தெரியும். அந்த அரண்மனையிலும் முக்கியமான இடம் தெரியும் என்றான் ரவிதாசன்.
1: சுந்தர சோழன் படுத்திருக்கிற இடமா?
0: ஆமாம், அங்கே ஜன நடமாட்டம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த பலகணியின் மூலம் பார்த்து நீ தெரிந்து கொள்ளலாம். இப்போது என்னுடன் வா, நான் செய்கிறதை நன்றாக பார்த்துக்கொள். இவ்விதம் கூறிவிட்டு ரவிதாசன் கீழே குனிந்தான். உற்று பார்த்து வட்ட வடிவமான

0: ஒரு கல்லின் மீது காலை வைத்து அமுக்கிக் கொண்டு இரண்டு கையினாலும் ஒரு சதுர வடிவான கல்லை பிடித்து தள்ளினான். கீழே ஒரு வழி காணப்பட்டது. கடவுளே, நிலவரைக்குள்ள ஒரு பாதாள பாதையா என்று வியந்தான் சோமன் சாம்பவன்.
1: ஆமாம், இந்த பாதை இருப்பது பெரிய பருவேட்டரையரையும் இளையராணியையும் தவிர யாருக்கும் தெரியாது. மூன்றாவதாக எனக்கு தெரியும், இப்போது உனக்கும் தெரியும். பாதை திறப்பது எப்படி என்று தெரிந்து கொண்டாயல்லவா?
0: இருவரும் அந்த பாதையில் இறங்கிச் சென்றார்கள். தீவர்த்தியின் வெளிச்சம் சிறிது நேரத்துக்கெல்லாம் மறைந்தது. வாய் பேச முடியாத ராணி தான் மறைந்திருந்த இடத்திலிருந்து ஒரே பாய்ச்சலாக அங்கு வந்தாள். திறந்திருந்த வழியை உற்று பார்த்தாள். அதில் இறங்குவதற்கு ஓர் அடி வைத்தாள். பிறகு புனராலோசனை செய்தவளாய் சட்டென்று காலை வெளியே எடுத்தாள். சிறிது நேரம் யோசனை செய்து கொண்டிருந்துவிட்டு முன்னம் ரவிதாசன் சுவரின் மீது ஏறிய இடத்தை நோக்கினாள். அங்கே ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று அவன் ஏறியது போலவே தானும் சுவர் மீது ஏறினாள். பலகணியை அடைந்ததும் அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அப்பால் பார்த்தாள். சுவரை ஒட்டினாற்போல தோட்டமும் அதற்கப்பால் அழகிய மாட மாளிகையும் தென்பட்டன. அந்த மாளிகையை பார்த்ததும் அவளுடைய உடம்பு சிலிர்த்தது. அதற்குள்ளே தனக்கு உயிரினும் இனியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவள் உள்ளுணர்ச்சி கூறியது. இரகசிய வழியாக போகிறவர்கள் தனக்கு பிரியமானவர்களுக்கு தீங்கு செய்யும் நோக்கம் உடையவர்கள் என்பதையும் உணர்ந்தாள். அவர்களுடைய தீய நோக்கத்தை தடுக்கும் ஆற்றலை தனக்கு கொடுத்து அருள வேண்டும் என்று அவள் அந்தராத்மாவில் குடிகொண்டிருந்த தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டாள். கீழே இறங்கி விடலாமா என்று அவள் எண்ணிய சமயத்தில் சற்று தூரத்தில் தெரிந்த மாளிகையின் மேன்மாடத்தில் ஓர் அதிசய காட்சி தெரிந்தது. சற்றுமுன் அந்த இருளடர்ந்த நிலவரையிலிருந்த ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் அதில் ஏறி தூண்களின் மறைவில் ஒளிந்து நின்றார்கள். அரண்மனையின் உட்பக்கமாக உற்று உற்று பார்த்தார்கள். அப்போது பகல் நேரமாதலால் அந்த மாளிகையின் மேன்மாடம் நன்றாகவே தெரிந்தது. ரவிதாசன் கையில் தீவர்த்தி இல்லை, சாம்பவன் கையில் வேல் மட்டும் இருந்தது. ரவிதாசன் அந்த வேலை வாங்கிக் கொண்டு மாளிகையின் உட்புறத்தை நோக்கி அதை எரிவதற்காக குறிபார்த்தான். வாய் பேச இயலாத ராணியின் நெஞ்சம் அந்த சமயம் நின்றுவிட்டது போல இருந்தது. நல்ல வேளையாக ரவிதாசன் வேலை எரியவில்லை. எரிவது போல பாவனை செய்துவிட்டு சோமன் சாம்பவனிடம் திரும்பி கொடுத்து விட்டான். மறுகணம் அவர்கள் இருவரும் அங்கிருந்து மறைந்து விட்டார்கள். வாய் பேச முடியாத ராணியும் பலகணியிலிருந்து சுவர் வழியாக கீழே இறங்கினாள். சுரங்கப்பாதை தென்பட்ட இடத்தையே பார்த்து கொண்டு மறைந்து நின்றாள். இன்னும் சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த பாதையில் மறுபடி தீவர்த்தி வெளிச்சம் தெரிந்தது. இருவரும் வெளியில் வந்தார்கள். சுரங்கப்பாதையை மூடினார்கள்.
1: அதை திறக்கும் வழியை நன்றாக தெரிந்து கொண்டாயல்லவா
0: என்று ரவிதாசன் கேட்டான்.
2: தெரிந்து கொண்டேன், இனி உனக்கு கவலை வேண்டாம். ஒப்புக்கொண்ட காரியத்தை நிச்சயமாக செய்து முடிப்பேன். சுந்தர சோழனுடைய வாழ்க்கை வெள்ளிக்கிழமையோடு முடிவடையும். இம்மாதிரியே நீங்களும் உங்கள் காரியத்தை செய்யுங்கள் என்றான் சாம்பவன்.
1: இளையராணி கரிகாலனை பார்த்து கொள்வாள், அதை பற்றி கவலை இல்லை. அந்த குட்டிப்புலி கடலிலிருந்து தப்பி வந்து நாகைப்பட்டினத்தில் இருப்பதாக காண்கிறது. ஆனால் இந்த தடவை அவன் தப்ப முடியாது. அவனை காப்பாற்றி வந்த இரண்டு பெண் பேய்களும் இப்போது இந்த தஞ்சையிலே இருக்கின்றன. ஓடக்கார பெண்ணையும் வாய் பேச முடியாத பெண்ணையும் கூட்டத்திலே பார்த்தேன். அந்த வீர வைஷ்ணவ துரோகி கூட இங்கேதான் இருக்கிறான். ஆகையால் குட்டிப்புலியும் இனி தப்ப முடியாது. நாகைப்பட்டினத்துக்கு கிரம வித்தனை அனுப்பப் போகிறேன். சுந்தர சோழனுடைய குலம் இந்த வெள்ளிக்கிழமை நசித்துவிடும்.
2: அப்புறம் மதுராந்தகத்தேவன் இருப்பானே?
1: அவன் இருந்தால் இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு பேதை இன்னும் சில காலத்துக்கு சோழ நாட்டு சிங்காதனத்தில் இருந்து வருவதுதான் நல்லது. பாண்டிய சக்கரவர்த்திக்கும் வயது வர வேண்டுமல்லவா? இவ்வாறு பேசிக்கொண்டே ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் வந்த வழியோடு விரைந்து சென்றார்கள்.
0: அவர்கள் மறைந்த பிறகு வாய் பேச இயலாத ராணி சுரங்கப்பாதை தென்பட்ட இடத்துக்கு வந்தாள். உற்று உற்று பார்த்து பாதையை திறப்பதற்கு முயன்றாள், முடியவில்லை. ரவிதாசன் அந்த பாதையை திறந்தபோது அவள் தூரத்தில் நின்றபடியால் திறக்கும் வழியை அவள் கவனித்து பார்த்து கொள்ள முடியவில்லை. இரண்டு பேரில் ஒருவனாவது அங்கே கட்டாயம் திரும்பி வருவான் என்று அவள் மனத்தில்
2: நிச்சயமாக

0: பட்டிருந்தது. ஆகையால் அந்த இடத்திலேயே காத்திருக்க தீர்மானித்தாள். அவள் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. ரவிதாசனை வெளியில் அனுப்பிவிட்டு சோமன் சாம்பவன் அங்கே திரும்பி வந்தான். அவன் கையில் தீவர்த்தி இருந்தது. ஆனால் முன்னை காட்டிலும் மங்கலாக எரிந்தது. ரவிதாசனிடம் அவன் எவ்வளவோ தைரியமாகத்தான் பேசினான். ஆயினும் அவன் மனதில் பீதி போகவில்லை என்பது சுற்றுமுற்றும் மிரண்டு பார்த்து கொண்டு வந்ததிலிருந்து தெரிந்தது. சுரங்கப்பாதை திறந்த இடத்தின் அருகில் வந்து அவன் பீதியுடன் உட்கார்ந்து கொண்டான். சற்று நேரத்திற்கெல்லாம் தீவர்த்தி அணைந்து விட்டது. பிறகு அவன் சுவரின் உச்சியின் மீதிருந்த பலகணியை அடிக்கடி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான். அதன் வழியாக உள்ளே வந்த வெளிச்சம் சிறிது சிறிதாக மங்கி மறைந்து கொண்டிருந்தது. நன்றாக வெளிச்சம் மங்கி சூரியன் அஸ்தமித்து விட்டது என்று அறிந்த பிறகு அவன் சுரங்கப்பாதையை மறுபடியும் திறக்கத் தொடங்கினான். இப்போது மந்தாகினி அதன் சமீபமாக வந்து நின்று கொண்டாள். பாதை திறந்தது. சோமன் சாம்பவன் அதனுள் இறங்கப் போனான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: கூட்டத்தோட கூட்டமா தஞ்சாவூர் வீதிகளில் நடந்து சமயம் பார்த்து ரவிதாசனும் அவன் தோழனும் சந்து பொந்துகளில் புகுந்ததை பார்த்தோம். மந்தாகினி தேவி பின்தொடர்வதை அவங்க அறியலை. பழுவேட்டரையரின் அரண்மனை தாதி பெண்ணை மிரட்டி தேவையான திறவுகோல் சோற்று மூட்டை இதையெல்லாம் வாங்கினப்புறம் நிலவரைக்குள்ளே போய் தோழனை மறைவாக இருக்க சொல்லி சாவியை திருப்பி கொடுத்து வெளியே பூட்டிக்க சொல்கிறான் ரவிதாசன். நிலவரைக்குள்ள சோமன் சாம்பவனுக்கு தேவையான அறிவுரைகளை தந்திட்டு வெளியே போயிடுறான். இன்னும் ரெண்டு நாள் தன்னந்தனியாக இந்த பாதாள நிலவரையில் இருந்தாகணும். இனி உனக்கு கவலை வேண்டாம், ஒப்புக்கிட்ட காரியத்தை நிச்சயமாக செஞ்சு முடிப்பேன்னு சொன்னாலும் ரவிதாசன் போனப்புறம் பீதி மட்டும் போகலை. இவன் கையில் தான் வேல் இருக்குது, நெஞ்சில தைரியம் இல்லைன்னு தெள்ள தெளிவாக தெரிஞ்சு போச்சு மந்தாக்கினிக்கு. நிலவரைக்குள்ள கொஞ்சமாவது காற்றும் வெளிச்சமும் வர்றதுக்காக வச்சிருக்கிற பலகணி போதும் ரவிதாசனுக்கு. சுவரில் அங்கங்கே நீட்டிக்கிட்டு இருக்கிற முண்டு முரடுகளை பிடிச்சு ஏறி தோழனுக்கு வழிகாட்டினானே, மறைஞ்சி நின்றுக்கிட்டு இருக்கிற மந்தாக்கினிக்கும் வசதியாக போயிட்டுது. பழைய கிணறுகளில் இறங்கி ஏற சுற்றுச்சுவரில் காலடி குழிகள் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் கயிற்றை கட்டிக்கிட்டு தான் இறங்கி ஏறுவாங்க. இந்த நிலவரை செங்குத்து சுவரில் ரவிதாசன் ஏறி பலகணி வழியாக எட்டி பார்த்துட்டு கொஞ்சமும் சரியாமல் இறங்கினதை ஆசிரியர் வர்ணித்த பகுதி அபாரம். இதை தொடர்ந்து இப்படி ஏறி அந்த பலகணி வழியாக வெளியே குதிக்கணுமா? இந்த சோமன் சாம்பவன் கேட்டதில் கவலை துணிச்சதை நுட்பமாக உணர்த்தும் போது வியப்பின் எல்லைக்கே போயிடும். அவசர அவசரமாக வருது ரவிதாசனின் பதில். இல்லை இல்லை, அந்த பலகணி வழியாக எலிதான் நுழைய முடியும். வளர்ந்த எலியோ, ஏன் அன்னைக்கு வந்தியத்தேவன் பார்த்த பெருச்சாளியோ 13 மில்லிமீட்டர் இடைவெளி இருந்தால் போதும், நுழைஞ்சிடும். அதாவது தலை நுழையிற அளவுக்கு குறுகின இடம் கிடைச்சா போதும், முழு உடம்போட எளிதாக போயிடும். காரணம், வளையிற தன்மை கொண்ட நெகிழ்வான விலா எலும்புகள். புனர் ஆலோசனை, இதன் பொருள் மறுபரிசீலனை, ஒரு முடிவை மீண்டும் ஒரு முறை ஆராய்ந்து சிந்திப்பது. புனர் மீண்டும், ஆலோசனம் பார்த்தல் ஆராய்தல், லோச் பார்க்க ஆராய, லோச்சனம் பார்த்தல். கண்ணுன்னும் பொருள் உண்டு. மீன லோச்சனி கயற்கண்ணின்னு பொருள் தருது அல்லவா. கிரமவித்தன், இது பட்டப்பேரு. கிரமம், வேதத்தை கிரமமாக அதாவது முறையாக பயில்வது. வித்தன், அப்படி பயின்ற பண்டிதன். சுந்தர சோழருக்கு முடிவு கட்ட சோமன் சாம்பவன், ஆதித்த கரிகாலனுக்கு நந்தினி, அருள்மொழிவர்மனுக்கு கிரமவித்தன். ஆபத்து உதவிகளில் இந்த ஆளை பற்றி முதன்முறையாக கேள்விப்படுறோம். சந்திக்கும் வர காத்திருப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நேரம் 9:14 ஆயிட்டு இருக்கு. கேட்டிருக்கும் வித் பாரதி தமிழ்.

0: எஃப்எம் 102.3.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
0: நேரம் 9:15 ஆயிட்டு இருக்கு. வித் பார் தமிழ் 102.3 இனி நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம்.
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன் நிலாவே.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் வித் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மின்மேத மெரடியான இரவு பொழுது நேரம் 9:16 நோக்கி ஓடிட்டுருக்கு. அந்த மெரடியான இரவு வேளையில் நாம் கேட்டு ரசிக்கப்படுற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன் நிலாவே, அப்படியே அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த நேரத்தில் மெரடியான மென்மையான இந்த நேரத்துக்கு இதமான பாடலாக தான் கேட்டு ரசிக்க போகிறோம். பாட்டு ப்ளே பண்ண போகிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். நிகழ்ச்சியில் இந்த நேரத்துக்கான முதல் பாடலாம் எந்த படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்குன்னா, இந்த பாட்டை வந்து நம்ம கேட்கும்பொழுது இதில் வந்து இந்த இடைச்சர்கள் இன்டர்லோடு மியூசிக் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து வயலின் வாசிக்கிறது, புல்லாங்குழல் வாசிக்கிறது, இதெல்லாம் கேட்குறதுக்கே அப்படி இருக்கும். டொன டொன டொன டொன டொடன்னு போயிட்டே இருக்கும் அப்படியே கேட்குறதுக்கு. அப்படி இந்த வயலினை தாண்டி ஆரம்பிக்கும் போது ஒரு ஹம்மிங்கோடு ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து யாராச்சும் பேசும்போது ஏ போதுண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, எவ்வளோ நேரம்டா அப்படின்வோம். ஆனால் இந்த ஏ ஆரம்பிக்கும் போது நான் அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா, இன்னும் கொஞ்சம் நேரம் போகக்கூடாது அந்த ஏ அப்படின்னு. ஸோ அப்படி அந்த ஹம்மிங் வந்து அவ்வளோ அழகாக ஏன்னு ஆரம்பிக்கும். ஸோ பிரியா படத்துலேருந்து ஏ பாடல் ஒன்று பாட்டு தான் நிகழ்ச்சியில் முதல் படலாக வந்துட்டுருக்கு. இன்னும் பொண்ணுலாவே ஜானகி மற்றும் கேஜே யேசுதாஸ் இவங்களோட குரலில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளை இளையராஜா இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க தொடர்ந்து இந்த மாதிரி பாடலாம் இந்த நேரத்தில் கேட்டு ரசிப்போம். இன்னும் பொண்ணுலாவே வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம்.

கேட்கும் நேரம் இந்த நேரம்னு அதில் ஒரு லைன் வந்து பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வந்து இப்படி மெல்லையான பாடல்களாக தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ஏன் இனிய பொன்னிலாவேல அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சின்ன வயசுலலாம் இல்லை இப்போயும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த சர்ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து நம்ம யூடியூப்பில் ரீல்ஸில் பார்க்குற சர்ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சட்டையில் மைக்கு மாட்டிகிட்டே சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அப்படிலாம் இல்லாமல் உண்மையிலே சர்ப்ரைஸு, கண்ணை மூடிட்டு யாருன்னு கண்டுபிடி பார்க்கும், யாருன்னு சொல்லு பார்க்கும், அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த கையில் இருக்கிற ஸ்மெல்லு இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும், அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஏ எப்பட்றா சொன்னேன் அப்படின்னு, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஸ்மெல்லு வரிகளோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு, பூ வாடை காற்று. அது கேட்கும்போது தனனா அப்படிலாம் வரும், அந்த தனனா கேட்குறதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோபுரங்கள் சாயுதலை படத்திலிருந்து கிருஷ்ணச்சந்திரன், எஸ் ஜானகி மற்றும் இளையராஜா அவங்களுடைய குரலில் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் பூ வாடை காற்று வந்துட்டுருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

இல்லை இல்லை லான் அந்த பாட்டு கேட்டு முடிச்சிருப்பீங்க. என் இனிய பொண்ணிலாவை கேட்டுருங்க. பத் பாரதி தமிழகம் 102.3 9:27 ஆகிட்டுருக்கு. அந்த நேரத்துக்கு இனிமையான மெலடியான மென்மையான பாடல்களாக தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு என்ன பாட்டுனா, பொதுவாக நம்ம குழந்தைங்கள்ட்ட பேசும்போது கதை சொல்லுவோம். கதைனா நமக்கு நடந்த கதை இல்லை, அந்த காலத்தில் அப்படின்லாம் வரலாறு ஆரம்பிப்போம். அதில் சிலது நம்மளதாக இருக்கலாம், சிலது வேறையதாக இருக்கலாம். அப்படி கதை சொல்லும்பொழுது வந்து இந்த கதையை எதுவுமே பாட்டாக சொன்னால் நல்லாயிருக்கும்ல, அப்படி ஒரு கதையை வந்து பாட்டாகவே சொல்லுவாங்க. இதில் அப்படி ஒரு பாடுறது தான் இன்று நீ நாளை நான் படத்துலேருந்து தாழம்பூவே பாடுற தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் உமாரமணன் எங்களோட குரலில் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. அப்படியே வந்து குழந்தைக்கு கதை சொல்கிறது பாட்டாகவே சொல்லிடுவோமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் கேட்டுடுவாங்க பாட்டை.

மனசில் உள்ள பாரமே இறங்கிச்சுப்பா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு வந்து அப்படியே நம்மளை வந்து ஒரு சாஃப்டாக மாற்றி விட்டுருக்கோம். அப்படி ஒரு பாட்டை தான் கேட்டு முடித்தோம். 9:32 ஆகிட்டுருக்கு. கேட்டிருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. ஏன் இனிய புனிலாவே தான் கேட்டு ரசிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு, இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாளாட்டு பாட்டு தான். அந்த தாளாட்டு பாட்டு எப்படின்னா, இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த காதில் போயிட்டு ஊ அப்படிமோ ஞாவும் அப்படின்னுவோம். பூனை கத்துற மாதிரி ஒன்று ஒன்று நமக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்லுதோ அதெல்லாம் நம்ம வந்து செய்வோம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டு ஈலாம் நம்ம பக்கத்தில் பறக்கும்போது இப்படி பறக்கும்ல, அதையே ஒரு மியூசிக் ஆக்கினா எப்படி இருக்கும், ஒரு தாளாட்டுற மியூசிக்காக எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து தான் இந்த பாட்டை வந்து அவ்வளோ அழகாக வந்து போட்டு விட்ருப்பாங்க. குழந்தை பாடும் தாளாட்டு இரவு நேர பூபாலம்னு கேட்குற வரிகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் டி ராஜேந்தரோட வரிகளையும் இசையிலையும் பாடல் வந்துட்டுருக்கு. ஒரு தலை ராகம் படத்துலேருந்து இது குழந்தை பாடும் தாளாட்டு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

என்ன பாட்டு, நதி இல்லாத ஓடம்னு அப்படியே மென்மையாக மெரடியாக முடிஞ்சிருக்கு பாட்டு. பாடுத்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் கிளியரானால் அப்படியே சர்ருன்னு போக ஆரம்பிச்சிருவோம் பார்த்திங்களா. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாமே கேட்டுறச்சு போயிட்டுருப்போம். அப்புறம் யாராச்சும் லிஃப்ட்டு கேட்டவங்க இறங்குற இடம் வந்துருச்சு அப்படின்னாங்கன்னா அவங்கள அப்படியே இறக்கி விட்டு அடுத்து கொஞ்சம் ஸ்பீடாக பிக்கப் ஆயிரும்ல. அப்படி ஒரு ஸ்பீடாக பிக்கப் ஆகிற பாட்டு தான் அடுத்த பாடல வந்து நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அப்படி ஒரு பாடுறா மிஸ்டர் பாரத் படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. பாட்டை கேட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

நல்லா தூக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு, படார் இப்படி ஒரு பாட்டை போட்டுட்டு தூக்கத்தை கலைச்சி விட்டடா அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. அப்படி ஒரு பாடுறதான் கேட்டு முடிச்சோம். 9:43 ஆகிட்டு இருக்கு. பித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இனிய பொன்னிலா வேலை, மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி இவங்களோட குரலில், வைரமுத்து வரிகளை, இளையராஜா இசையில் பாடலை கேட்டு முடித்தோம். அடுத்த பாடலாம் வந்து அப்படியே அதே பீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருப்போம்ல, அப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்போவுமே நமக்கு பிடிச்சவங்களை வந்து ரொம்ப அப்படியே மெலடியாக சாஃப்டாக அப்படிலாம் பேச மாட்டோம். வாங்க சாப்பிட்டீங்களா அப்படிலாம் பேச மாட்டோம். நமக்கு பிடிச்சவங்களாக இருந்தால் சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிட அடிப்போம் அப்படின்னு மனசுக்குள்ளே சாப்பிட்றோன்னு தோணும். நமக்கு பிடிச்சவங்களாக இருந்தால் கொஞ்சம் ஓவர் உரிமை இருந்துட்டு இந்த கிண்டல் நையாண்டி இதெல்லாம் நம்ம பண்ணுவோம்ல, அப்படி ஒரு பாடுறதான். அதுலேயும் நம்ம நண்பர்கள் கூட இருந்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் ஆமாம் கரெக்டு கரெக்டு கரெக்டு டேய் நான் எதுவுமே உங்களுக்கு வாங்கி தர போகிறதில்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்புறம் எதுக்கு பேசிக்கிட்டேன்னு கிளம்பிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு பாடுறதான் இந்த பாட்டு. அம்மன் கோயில் கிழக்காலைப்படுத்துறது தான் அடுத்த பாடல், அதே பீட்டோட வந்துட்டுருக்கு. கடவீதி கலகலக்கும் அக்காமவை நடந்து வந்தா பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையில் கேட்டுவாங்க. தொடர்ந்து பேசுவோம்.

0: புது நந்தவனமே, சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்ப சோகமே.
1: அக்கா மக,
2: ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
1: யாரோட அக்கா மகடாய்?
3: அண்ணனோட அக்கா மக. நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு வளவள வளக்கும்
3: அண்ணனோட பச்சை அது பறந்து

என்ன பாட்டு என்ன பீட்டு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை கேட்டு முடித்தோம். அடுத்த பாட்டாக வந்துட்டுருக்கிற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாட்டும் வந்து நம்ம கேட்கும் பொழுது அப்படியே வந்து காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த ஃபேஸ் வாஷ்லாம் பண்ண அந்த முகம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பல்லுலாம் விளக்கிட்டு போய் உக்காந்து மூஞ்சை தொடச்சிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு பேப்பரை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கும் போது பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு ஒன்றா எப்படி இருக்கும், அந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே ஒரு ஸ்மைல் நம்மளை அறியாமல் வரும்ல, அப்படி ஒரு புன்னகை உங்கள்கிட்ட வந்துட்டு போவோம். அப்படி ஒரு பாட்டு தான் அந்த நேரத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு கேட்குற ஒரு பாட்டு தான் அந்த நேரத்தில் எங்கள் ஊர் காவக்காரன் படத்துலேருந்து தீபன் சக்கரவர்த்தி மற்றும் பி சுஷலா அவங்களோட குரலில் கங்கை மரன் வரிகளில் இளையராஜா இசையில் அந்த புல்லாங்குழல் மியூசிக்கை ஆரம்பிக்கும் போதே அப்படி ஆரம்பிக்கும், காலையில் விடிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி. அது இரவு நேரத்தில் கேட்டாலும் அவ்வளோ ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும்ல, அப்படி ஒரு பாடல் தான் கேட்டுடுவாங்க.

நேரம் போனதே தெரியல, 9:54 மிஷம் ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். என்னென்ன எஃப்எம் எல்லாமே கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெள்ளூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து நிகழ்ச்சியில் நிறைய பாடலாக வரக்கூடிய பாட்டு வந்து அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்கங்க. அந்த பாட்டை வந்து கேட்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ வந்து நமக்கு ஹெல்ப்பிங்காக இருக்கும். அது என்னடா அப்படி ஹெல்ப்பிங் அப்படின்னு கேட்டால், கற்பனையிலே நிறைய வார்த்தைகளும் அழகாக போட்டு எழுதியிருப்பாங்க. வானவில்ல விலை கொடுத்த வாங்கிடத்தான் காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா அது கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா நிஜத்தில் இல்லைனாலும் கற்பனையில் கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. அப்படி ஒரு பாட்டு தான் காதோரம் நூலாக்கு பாட்டு. நிகழ்ச்சியில் நிறைய பாட்டாக வந்துட்டுருக்கு. அந்த பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே எங்கேயும் போயிட போகிறதில்ல. 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கு நான் நேரம் தான். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நீங்கள் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சினா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 9444

9001023 9444000023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊர், பேர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத தெளிவாக வாட்ஸ்அப் நம்பரில் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு மணி நேரத்துக்குல எவ்வளோ விருப்பமான பாடல்கள் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக ப்ளே பண்ணுறேன். இந்த நேரத்தில் என்னென்ன பொண்ணு இல்லாமல் பாட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது நான் உங்கள் நண்பன் உங்களிருப்பன் ஆர்ஜே ஆனந்தே தான். இது வித் பாரத் தமிழ் 102.3 மனிதர்கள் முழுமையான டம்டம் கொண்டாட்டத்தோடு மனமற்றமே ஜானகி குரலில் வாலியவரோட வரிகளில் இளையராஜா இசையில் காதூரும் லோலாக்கு சின்ன மாப்பிள்ள படத்துலேருந்து

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விபத் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் இந்த மென்மையான மெலடியான இரவு பொழுது நேரம் 10:01 ஆகிட்டு இருக்கு. அந்த மெலடியான இரவு வேளையில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வுனாவே உங்கள் விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கிறதுக்கான நேரம் தான் இந்த ஒரு மணி நேரம். நீங்கள் நம்ம விருப்பாரு தமிழகம் 102.3 உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 9444001023 நல்லா நோட் பண்ணிக்கங்க. 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊர் பேர் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ பாடல்கள் வந்து ப்ளே பண்ண முடியுமோ நம்ம வித்பாரி தமிழ் எஃப்எம் 102.3 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வெளூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 விருப்பமான பாடலாக இந்த ஒரு மணி நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு பாடல்கள் விருப்பமான பாடலாக நிறைய மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், பாட்டு கேட்கும்போது ஒரு மணி நேரத்தில் ஒரு 10 பாட்டு ப்ளே பண்ணலாம். என் பாட்டு ஓம் பாட்டு இல்லாமல் கேட்கக்கூடிய பாட்டுலாம் நம்ம நண்பருடைய பாட்டு அப்படின்ற ஒரு ரசனையோட ஒரு பெருந்தன்மையோட கேட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பாட்டு வந்து ப்ளே ஆக போது ஜனா கொண்டமாண்டப்பட்டி மாத்தூர் வட்டம் கிருஷ்ணகிரிலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. ஜனா வந்து இந்த நேரத்தில் வந்து சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட்டிருக்க பாட்டு வந்து அப்படி ஒரு பாடல் தான் கேட்டிருக்காரு. இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது சில பாட்டில் வர ஸ்டெப்பை வந்து நீங்கள் என்ன தான் ரீல்ஸ் போட்டாலும் அதுக்கு ஒரு வேறு ஸ்டெப்பெலாம் போட முடியாது. அப்படி வந்து அழகாக வந்து கொரியோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டான்ஸை வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இந்த பாட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த பாட்டில் வர ஸ்டெப்பை தவிர வேறு ஸ்டெப்பே நமக்கு இப்போ ஓட தோணாது. அப்படி ஒரு பாடல் தான் அதுவும் கேட்கும்போது தான் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். அப்படி ஜனா இந்த நேரத்தில் ஏதோ ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன். கேட்டிருக்க பாட்டு வந்து செந்தூர பாண்டி படத்திலிருந்து செந்தூர பாண்டிக்கு ஒரு படம் தான் விருப்பமான படலாம் விரும்பி கேட்டிருக்காரு. ஜனாவர்களுக்காகவும் கேட்டிருக்கலாம் இந்த நேரத்தில் விருப்ப படல. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா எங்களோட குரலில் வாலி வரிகளில் தேவா இசையில் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் முதல் படலாம் பாட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்கள் நண்பன் உங்களிருவன் ஆர்ஜி ஆனந்தே தான்.

நல்ல பஸ்ஸாக பார்த்து ஏறணும்ப்பா, சூப்பரான பாட்டு போட்டு விட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிற முத பாட்டே வந்து ஒரு துள்ளலான பாட்டு, ஒரு 4-5 மணி நேரம் நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம அந்த பஸ்ஸில் வந்து அந்த போகிற ஃபீல் இருக்கணும். எப்படா அந்த பஸ்ஸு போய் சேரும் அப்படின்ற ஃபீல் இருக்கக்கூடாதுல. அப்படி ஒரு பாடுறது தான் கேட்டு முடித்தோம் அந்த நேரத்தில். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் முதல் பாடல் கேட்டு முடித்தோம். அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய நேயர்கள் வந்து பாட்டு கேட்டிருக்கீங்க, படம் பேர் சொல்லியிருக்கீங்க, பேர் ஊர் இதெல்லாம் நீங்கள் போடவே இல்லை. ஸோ நேயர்கள் வந்து அந்த பேர் ஊர் இதெல்லாம் போட்டால் தான் நம்ம வந்து ஆன் ஏரில் சொல்லும்போது இங்கேருந்து இவங்க பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஐடி வந்து என்னென்ன நம்பர் 1236 96 அப்படிலாம் நம்பர் போட்டுறீங்க. அதனால் பேர் ஊர் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத வந்து போட்டு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கக்கூடிய பாட்டு வந்து நண்பர் அண்ணாமலை கேட்டிருக்கிறாரு, கண்ணந்தாங்கல்ன்ற இடத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காரு. அண்ணாமலை அவர் கேட்டிருக்க பாட்டு என்ன மாதிரி பாட்டுன்னா, நம்ம வந்து சில பேர் நம்ம லைஃபுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆயிரும், அது வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்கோம் சும்மா அப்படியே நம்ம அப்படி சொல்லிட்டு. அந்த சில பேர் நம்ம லைஃபுக்குள்ளே வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திட்டாங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து நம்ம கேரக்டரே மாற்றிடும், வேறு மாதிரி இருப்போம், அப்படியே ப்ராப்பராக இருப்போம், நல்லா டக்கின் பண்ணுவோம், பட்டன்லாம் போடுவோம். இப்படி ஏன்னா அவங்க வந்து அப்படி வந்து நம்மளை வந்து ப்ராப்பராக ஒரு ஃபார்மட்டாக ஒரு ஃபார்மலாக மாற்றுவாங்கள்ல, அப்படி ஒரு பாடல் தான் கேட்டிருக்கிறாரு. சி அண்ணாமலை கண்ணந்தாங்கலேருந்து கேட்டிருக்க பாட்டு வந்து காதல் மன்னன் படத்துலேருந்து உன்னை பார்த்த பின்புனா

மைக்கை நியூட்ரலில் போட்ட மாதிரி அந்த பாட்டு முடிஞ்சிருக்கும். அப்படி ஒரு பாடுறது தான் கேட்டு முடித்தோம். கேட்டுருக்கோம், எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு வச்சிட்ருக்கோம். வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அந்த நேரத்தில் கேட்டுட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து, இந்த பாட்டு வந்து நம்ம வந்து வருஷம் 16ன்ற மாதிரி வயசும் 16 தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த பாட்டை கேட்கும்போது எல்லாம் நமக்கு வந்து வந்து ஒரு 10 வயசு, 15 வயசு, 20 வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலுக்கு போயிடுவோம். அப்படி ஒரு பாட்டை தான் பொங்கல் அப்படின்னாவே வந்து ஒரு 4-5 பாட்டு இருக்கும். அதில் இந்த பிளேலிஸ்ட்டில் top 3 இந்த பாட்டு கண்டிப்பாக இருக்கும். சுற்றி சுற்றி எந்த பக்கமானாலும் இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும். அப்படி ஒரு பாட்டை தான் அடுத்து தான் வந்து ப்ளே ஆக போகுது. பாட்டு கேட்டிருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு படத்தில் பஞ்ச் டயலாக் பேசுகிற மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. விஜயலட்சுமி கும்பகோணத்துலேருந்து, நவ் ஐ ஆம் நியூ என்ட்ரி இன் யுவர் எஃப்எம், அதாவது நான் வந்து புதுசாக வந்திருக்கேன், என் பாட்டை போட்டு விட்டுரு அப்படின்ற மாதிரி, ஐ ஆம் நியூ என்ட்ரி இன் யுவர் எஃப்எம் பா அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி கும்பகோணத்துலேருந்து கேட்டிருக்கிறாங்க. வருஷம் 16 படத்துலேருந்து பூ பூக்கும் மாதம் படம் தான் விருப்பமான படலாம். அதில் வர ஹம்மிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பி சுஷிலா மற்றும் கிழவினர் குரலில், வாலி வரிகளில், இளையராஜா இசையில், விஜயலட்சுமி அவர்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்காகவும் பாடல் வந்துட்டுருக்கு, என்ட்ரி ஆகிட்டுருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசுவோம்.

ரொம்பவே சூப்பரான பாடல் கேட்டுச்சோம். அது வந்து ஹம்மிங்கோட அவ்வளோ அழகாக முடிஞ்சிச்சு அந்த பாட்டு. கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு வச்சுட்ருக்கோம். அடுத்த பாடலாக கேட்டிருக்காங்க பெரம்பலூர்லேருந்து நண்பர் அரவிந்தன் வந்து பாட்டு கேட்டிருக்காரு. அநேகமாக அவருக்கு வந்து இந்த டீ ஷாப்பில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த நேரம் அப்படியே டீலாம் சாப்பிட்டு போய் படுக்கிற நேரமாக இருந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டீ வந்து நல்லா சூடு அப்படியே ஆறி போனாலும் ஆற்றி ஆற்றி குடிக்கிற மாதிரி பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவர் கேட்டிருக்க பாட்டு அப்படி ஒரு பாட்டு தான் தாம் தூம் பாடத்துலேருந்து அன்பே என் அன்பே பாடுறதை வந்து கேட்டிருக்கிறாரு. பாடல் வந்து ஹரீஷ் ராகவேந்திரா அவங்களுடைய குரலில், நான் முத்துக்குமார் வருகையில் ஆரி ஜேஜ் மியூசிக்கில் அந்த நேரத்தில் வந்து அரவிந்தன் அவர்களுக்காக அவங்க கேட்டிருக்க எல்லாத்துக்கும் அந்த நேரத்தில் அப்படியே வந்து இது நினைவுகள் தானே நம்மளை எப்பயுமே கொஞ்சம் உயிர் பாட வச்சுருக்கோம். அப்படி ஒரு பாடல் தான் கேட்டுட்டு வாங்க.

அப்படியே பேசி முடித்ததுக்கப்புறம் ஒன்றும் பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்போம்ல, அப்படி ஒரு பாடுறது தான் கேட்டு முடித்தோம். 10:27 ஆகிட்டுருக்கு. வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 அந்த நேரத்தில் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு ரசிச்சிருக்கோம். அடுத்த பாடலாக கேட்டிருக்கிறாங்க அனுஷயா. எஸ் அனுஷியா பாடல் கேட்டிருக்காங்க. திருவையாறுலேருந்து லிங்கத்தடி நியூ ஸ்ட்ரீட்லேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க பாட்டு வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த பாட்டெலாம் கேட்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நமக்கு வந்து இந்த ஃபீல் குட் மூவி அப்படின்ற மாதிரி ஃபீல் குட் பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பாட்டு. ஏன்னா கேட்குற பாட்டு வந்து அப்படியே நம்ம வந்து ரொம்ப மெலடியாக இருக்கும் அந்த பாட்டு. அப்படியே ஓடிட்டுருக்கும்போது அந்த வரிகள்லாம் நமக்கு உள்ளே போய் உட்காந்து ஒரு சில லைன்லாம் முணுமுணுப்போம். அப்படி ஒரு பாட்டு இந்த நேரத்தில் கேட்டிருக்காங்க. கும்பக்கரை தங்கையா படத்துலேருந்து தெண்டல் காட்டு. இந்த பாட்டை கேட்கும்போது அவங்களும் திருவையாறு லிங்கத்தடி நியூ ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு சில வரிகளெல்லாம் முணுமுணுத்து பாட்டு கேட்பாங்க. அப்படி ஒரு விருப்பமான பாடல் தான் அனுஷியாவுக்காகவும் கேட்டிருக்கல. அதுக்கு இந்த நேரத்தில் பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டுவாங்க. தொடர்ந்து பேசலாம். மனமர் வயசு சோனகி இவங்களோட குரலில் பாடல், இளையராஜாவோட இசையில் கங்கை மரன் வரிகளில் கேட்டுவாங்க. தொடர்ந்து கேட்கலாம்.

10:32 ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலாக அடுத்த பாடலாக கேட்டிருக்கிறாங்க. நேகல் 3 அப்படிதான் அவங்க பேரே போட்டிருக்காங்க. NEHALTHREE நேகல் 3 திருப்பத்தூர்லேருந்து, திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நேகல் 3 கேட்டிருக்க பாட்டு வந்து எப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது ட்ரெஸ்லாம் போட்டோம்னா நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே கொஞ்சம் புது ட்ரெஸ் இதாக இருக்குது கண்ணு கண்ணு பட்டுருவோம் பார்த்து அப்படின்னு வாங்கல்ல. அப்படி இந்த பாட்டு ஃபுல்லாகவே மதுரைக்கு போகாத மல்லிப்பூ கண்ணு வைக்கும்னு அந்த கண்ணு வச்சிருவோம், அப்படியே நம்மளை விட வந்து மல்லிகைப்போடு நம்ம அழகாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டோடைய வரிகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் அழகிய தமிழ்மன் படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க நேகல் 3. பாடல் வந்து பென்னிதயால், அர்ஜித், தர்ஷனா இவங்களோட குரலில், பா விஜய் வரிகளில், ஏரமணி இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுட்டு வாங்க நேகல் 3-க்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்கும். திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

ஆவணி மாதம் ஆரம்பித்த உடனே சுபகாரியங்களுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்டு முடித்தோம். 10:40 நோக்கி ஓடிட்டு இருக்க அந்த நேரத்தில் அடுத்த படுறா கேட்க போகிறோம் நம்புற ஆனந்த். ஆனந்த்னா நான் இல்லை, ஆனந்த் கும்பகோணத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்க பாட்டு வந்து பாடல் வந்து மன்மதன் படத்துலேருந்து மன்மதனே நீ கலைஞன்தான் காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த ஃபீல் குட் மூவ் அதுக்குள்ளே போயிட்டோம்னா அப்படியே கவிதையாக அருவியாக கொட்டும், பாட்டாகவே படிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி இருக்குங்களா. அப்படி ஒரு பாடல் தான் சாதனா சர்க்கம் குரலில் சினேகன் வரிகளில் யுவன் சங்கராஜா மியூசிக்கில் கும்பகோணத்துலேருந்து ஆனந்த் அவர்களுக்காக கேட்டிருக்கலாம். இந்த நேரத்தில் மன்மதன் படத்துலேருந்து மன்மதனே பாட்டு.

ரொம்பவே சூப்பரான பாடலை கேட்டு முடித்தோம். கேட்டிருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. எங்கள் அழைப்பில் உங்கள் தெரியல, உங்கள் விருப்பமான பாடலை. அடுத்த பாடலாக நாதன் காரப்பாக்கம் சென்னையிலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்க பாட்டு வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பெட்டர் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ எப்பயுமே வந்து நமக்கு வந்து அந்த பெட்டர் ஆஃப் அப்படின்றவங்க வந்து அப்படியே புரிஞ்சிக்கணும், அந்த இடத்துல இருக்கணும்ல. அப்படி ஒரு பாட்டு தான், செம கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்க ஒரு பாடல் தான், விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்கிறாரு நாதன் காரப்பாக்கம் சென்னையிலேருந்து. நல்லவனுக்கு நல்லவன் படத்துலேருந்து உன்னைத்தானே தஞ்சமென்று நம்பி வந்தேன் நானே. பாட்டு கே ஜே யேசுதாஸ் மற்றும் மஞ்சுளா இவங்களோட குரலில், வைரமுத்து வரிகளில், இளையராஜா அவங்களுடைய வரிகளில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க.

அடுத்த பாடலாக அப்படியே வந்து ஒரு ரெட்ரோ மோடுக்குள்ளே போக போகிறோம். அப்படியே கிளாசிக்காக பாடல் என்ன பாட்டுப்பா அப்படின்னு வந்து இந்த மண்டையெல்லாம் ஆட்டி தலையாட்டி அப்படியே வந்து சொடுக்கெல்லாம் போட்டு பாட்டு கேட்போம்ல, அப்படி ஒரு ரெட்ரோ கிளாசிக்கான பாடல் தான் அந்த நேரத்தில் கஜா. அவங்களுக்காக பாட்டு கேட்டு ரசிக்க போகிறோம். காலங்களில் அவள் வசந்தம் பாட்டு பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கஜா அவங்களுக்காக கேட்டிருக்கலாத்துங்க. பாவம் மன்னிப்பு படத்துலேருந்து வந்துட்டுருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கேட்போம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

பத்து மணி 51 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். பாட்டு திருப்பத்தூர்லேருந்து கேட்டிருந்தாங்க நேகல் 3 அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நேகல் 3 இல்லைங்க, என் பேர் நேகல் ஸ்ரீ அப்படின்னு போட்டு அவங்க அடுத்ததாக SHREன்னு திருத்தி போட்டிருக்காங்க. அதனால் நேகா ஸ்ரீ அதுதான் அவங்க பேர். திருப்பத்தூர்லேருந்து பாட்டு கேட்டிருந்தாங்க. அவங்க முன்னாடி போட்டிருந்தது நேகல் 3ன்னு தான் போட்டிருந்தாங்க. இப்போ அடுத்தது திருத்தி நேகா ஸ்ரீ. என் பாட்டு ப்ளே ஆகணும் டக்கு டக்குன்னு இப்போ டைப் பண்ணும்போது அப்படி இப்படி நடக்கும் தான். ஸோ நேகா ஸ்ரீக்காக தான் திருப்பத்தூர்லேருந்து பாட்டு ப்ளே பண்ணோம். இப்போ அடுத்த நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக சுந்தர் சைதாப்பட்டிலேருந்து பாட்டு கேட்டிருக்காரு. நமக்கு நாம் எப்பயுமே அழகுதாங்க, நின்னால் நடந்தால் பார்த்தா கண்ணாடி பார்க்கும்போதே நமக்கு ஒரு அப்படியே அழகாத்தான்ப்பா இருக்கு அப்படின்ற ஃபீல் இருக்கும்ல. அப்படி வந்து நமக்கு நாமே நம்ம வந்து ஒரு அழகாக ஃபீல் பண்ணோம்ல. அப்படி ஒரு பாடுறது தான் நின்னால் நடந்தால் அழகுன்னு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக பாஷா பாடத்துலேருந்து அழகு நீ நடந்தால் நடை அழகு பாட்டை வந்து ப்ளே பண்ண போகிறோம் சுந்தர் அவர்களுக்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களில் தேவா அவருடைய இசையில் நிகழ்ச்சிக்கான இந்த நிறைவு பாட்டை ப்ளே பண்ணிட்டு மீண்டும் உங்களெல்லாம் இன்னொரு நல்ல நாள் நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து சந்திக்கிறேன். வாட்ஸ்அப்பில் நிறைய நேர்கள் வந்து விருப்பமான பாடல் கேட்டிருக்கீங்க. அந்த ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ பாடல் ப்ளே பண்ண முடியுமோ அவ்வளோ பாட்டை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணவங்களும் ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கும் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளோட நான் ஆர்ஜே ஆனந்த். இது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்கிற முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11:01, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் இல்லை, ரொம்ப அழகான பாடல்கள், எல்லா பாடல்களுமே உங்களுக்கு பிடித்தமான பாடல்களாக தான் இருக்கும். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக அதர்மம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

காதலன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:11 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் டூயட் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: நேரம் 11:21 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், ஆர்வி உதயகுமார் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: சீவலப்பேரி பாண்டி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் நாட்டாமை திரைப்படத்திலிருந்து மனோ சுஜாதா இவங்களுடைய குரலில், சிற்பி அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

பெரிய மருது திரைப்படத்திலிருந்து சொர்ணலதா அவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரியில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சும் நேரம் 11:41 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வாய்ஸில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:52 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜானகிராமன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸில், பழனி பாரதி வரிகளில், சிற்பி அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.
2: பூவ எடுத்து ஒரு மா

இது இளமை இளமை இளமை.

fail.

கொட்டு அடைச்சா என்ன

0: வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய்,
1: வாழ வைக்கும் காதலுக்கும் ஜெய்,
0: வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாழ வைக்கும்

0: காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:10. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பலம் MKS சுந்தர் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். தாத்தலூர் R. குமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது அருள் புரிவாய் என்று தொடங்கும் சுதானந்த பாரதி இயற்றியது அம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:22. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சிங்காரகுமாரா என்று தொடங்கும் கோட்டீஸ்வர ஐயர் இயற்றியது வருணப்பிரியா ராகம் ஆதிதாளம்.

நேரம் 4:30. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ராமனுக்கு மன்னன் முடி என்று தொடங்கும் அருணாச்சல கவிராயர் இயற்றியது இந்தோளம் ராகம் ஆதிதாளம்.

நேரம் 4:40. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது வரலட்சுமி நமஸ்துதே என்று தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சாரி இயற்றியது கௌரி மனோகரி ராகம் ரூபகதாளம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம் அகன்றிடவே. ஸ்ரீ ஆஞ்சநேயனே நினக்க

நேரம் 5:20. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பி. உன்னிகிருஷ்ணன் அவர்களின் குரலில்.